பனித்துளிகள் பூக்களில் முத்தமிட, பசுமை இலைகள் தென்றலோடு நடனமாடும் நேரத்தில் இறைத்துதி பாடி இனிய காலையை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 5 அருள் மாலை.

நன்றி கூறும் மனம் கொண்டோருக்கு நாளும் அருள்மழை பொழிந்து நன்மைகளால் நிறைக்கும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவைக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை அங்கு அப்பகுதியில் நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 குலாஸ் நாட்டு சர்க்கரை வழங்கும் வசந்த விடியல்.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை,
2: இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. விடியலின் மென்மையான ஒளி வானத்தின் விளிம்பை தழுவ, பனித்துளிகள் பூ விதழ்களில் முத்துக்களாய் மின்ன, தென்றல் வருடும் இதமான நொடிகளில் தே நீரின் முதல் சுவையில் மலர்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.
1: வசந்த விடியல்

0: புதுமறை பொலிவு அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் எண் 1181.
1: நயந்தவ

0: சென்று வரவா என்று பிரிய அனுமதி கேட்டவர்க்கு சரியென உடம்பட்டேன். ஆனால் அதனை தாங்கிக் கொள்ளாமல் பசந்த என் மேனி இயல்பை வேறு எவரிடம் சொல்வேன்? குறள் எண் 1181, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: நயந்தவர்க்கு நல்காமை தேர்ந்தேன், பசந்த என் பண்பியார்க்கு உரை கோபிரம்.
0: சென்று வரவா என்று பிரிய அனுமதி கேட்டவர்க்கு சரியென உடம்பட்டேன். ஆனால் அதனை தாங்கிக் கொள்ளாமல் பசந்த என் மேனி இயல்பை வேறு எவரிடம் சொல்வேன்? குறள் எண் 1181, அதிகாரம் பசப்புரு பருவரல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

உங்கள் கோடை பண்பலை நுறுபிழி ஐந்தில் இன்று வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள். நாம் இணைந்திருக்கும் வசந்த விடியலில் காலை 6:25 ஆலய உலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசில்க் சென்டரின் பூந்தலின் நேரம், காலை 7:00 சுகமான காலை, 7:10 கேட்கலாம் வேளாண் தகவல்கள், 7:20 கேட்கலாம் பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வியர்ஸின் இன்று அன்று, காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில், இன்றைய வானவிலின் தலைப்பு இதயம் தொட்ட வரிகள், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்ட அருங்காட்சியகத்தின் மாவட்ட காப்பாட்சியர் சசிகலா அவர்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11:00 தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து, நண்பகல் 12:00 யாதுமாகி. இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் டி காயத்ரி அவர்கள், நிகழ்ச்சி நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி, 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:00 டோல்டமக்கா தூள், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகன சுந்தரம் அவர்களின் தெரிவில் வளம் வர காத்திருக்கிறது, 3:10 கேட்கலாம் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும், மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்கள், அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வண்ணத்தூரிகை, மாலை 5:00 சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 கேட்கலாம் நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், தொடர்ந்து கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:55 கேட்கலாம் சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது, 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள், 9:00 கொடைத்தென்றல், 10:00 நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வழங்க காத்திருக்கிறது, 11:00 இரவு சிறகு, இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 குலாஸ் நாட்டுச் சர்க்கரை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது

0: காதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்,
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
5: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
2: நிலைய இயக்குனர்,
5: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில்

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி.
4: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.

ஆலய உலா. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பெருமைமிகு வாழ்வருள்வார் பட்டீஸ்வர பெருமான் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

வளங்களையும் மானிடருக்கு அளிக்க வல்ல ஆற்றல் கொண்ட தெய்வலோக பசுவான காமதேனுக்கு ஓர் ஆசை ஏற்பட்டது. தானும் பிரம்மனைப் போலவே உயிர்களை படைக்க வேண்டும் என்று ஆவல்தானது. அந்த ஆதங்கத்துடன் சிவனை நோக்கி கடுந்தவம் மேற்கொண்டது. ஈசனருள் விரைவில் கிட்டுவதற்காக தவத்தினோடு தினமும் தவறாமல் புற்று உருள் கொண்ட சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்து தன் பிரார்த்தனையை தெரிவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தன் தாயின் நோக்கத்தை அறியாத அதன் கஞ்சான பட்டி தவமியற்றும் தாயை சுற்றி சுற்றி வந்து விளையாடி கொண்டிருந்தது. அந்த போக்கில் புற்றின் மீது கால் வைக்க புற்று சரிந்து விழுந்தது. அதனால் உள்ளே இருந்த சிவலிங்கத்தின் மீது அதன் குழம்பு தழும்பும் ஏற்பட்டது. அதை கண்டு பதறிப்போன காமதீனு, இறைவா, என் குழந்தை செய்த பாவத்தை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டது. உடனே அதற்கு தரிசனம் கொடுத்த ஈசன், கவலைப்படாதே, உன் குழந்தையின் விளையாட்டுத்தனத்தை எண்ணி நான் மகிழத்தான் செய்கிறேன். நீ கூறும் படைப்பு வரத்தை உனக்கு திருக்கருகாவூர் திருத்தலத்தில் அருளுகிறேன். பிள்ளை பேரின்றி வருந்தும் தாய்மார்கள் உன்னை வந்து தொழுது பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்கள் அந்த பாக்கியத்தை விரைவில் அடைவார்கள். இந்த வகையில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும். இந்த தலத்தில் உன் குழந்தையின் பெயரால் நான் பட்டீஸ்வரன் என்று அழைக்கப்படுவேன். இத்தலமும் பட்டிபுரி என்று கொண்டாடப்படும் என்று சொல்லி பேரருள் புரிந்தார் பரமேஸ்வரன்.

0: இக்கோவிலின் பிரதான பெயர் பிப்பல் ஆரண்யம் என்பதாகும். பிப்பலம் என்றால் அரசமரம், ஆரண்யம் என்றால் காடு. இது தவிர ஆதிபுரி, தட்சிண கைலாயம், தவச்சித்திரபுரம், ஞானபுரம், சுகலமாபுரம், பிரவா நெரித்தலம், பசுபதிபுரம் என்றெல்லாமும் இப்புனித தலம் அழைக்கப்பட்டிருக்கிறது. பண்டீஸ்வரர் தன்னை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அவர்கள் விரும்பும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார். ஆனால் படைப்பு வரத்தை காமதேனுக்கு வழங்கிய இறைவன் அதை அவள் திருக்கருக்காவூரில் நிறைவேற்றுவாள் என்று ஏன் குறிப்பிட்டார்? ஏனென்றால் இந்த பட்டீஸ்வரம் ஒரு முக்கிய தலம். இங்கே தன்னோடு இரண்டரை கலப்போரின் ஆன்மாவை நெறிப்படுத்தி நல்லொருள் வழங்குகிறார் பட்டீஸ்வரர். ஆகவே இங்கே படைப்பு என்பது முரணான இறையருளாகிவிடும் என்பதாலேயே திருக்கருக்காவூரில் அந்த வரம் பளிக்குமாறு காமதேனுவுக்கு அருள் பாலித்தார் அரண். இந்த கோவில் நடராஜர் அற்புதமானவர். மேற்கூரையில் அமைந்திருக்கும் கல்லாலான சங்கிலி பிரமிக்க வைக்கிறது. இந்த கனக சபையில்தான் பிரம்மா, விஷ்ணு, காளி, சுந்தரர் ஆகியோருக்கு நடராஜர் ஆனந்த தாண்டவம் காட்டி அருளினர். இந்த வகையிலும் இந்த நடராஜரின் திருநடன கோலம் பார்த்து பார்த்து இன்புறத்தக்கது. கோவிலின் முன்னே தலவிருட்சங்களாக புளிய மரமும் பனைமரமும் உள்ளன. இவை இரவா புளி என்றும் இரவா பனை என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆம், இந்த புளிய மரத்தின் விதைகளை எங்கு விதைத்தாலும் அவை முளைக்காது. அதே போல பனையும் ஆண் பனை என்பதால் இதிலிருந்து வேறு பனை விளையாது. சிதம்பரத்தை அடுத்து இந்த கோவிலில்தான் திருவாதிரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனாலேயே இத்தலம் மேலி சிதம்பரம் என்று போற்றப்படுகிறது. கோயம்புத்தூர் நகரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பட்டீஸ்வரம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 குலாஸ் நாட்டு சர்க்கரை. வழங்கிய வசந்த விடியல்.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை,
4: இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது,
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: உப்மாவா போரான டிஷ்,
3: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
8: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல நம்மளை சந்திக்கிறதுக்காக ரெண்டு குட்டி பாப்பாக்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன?
1: கயல்விழி.
0: கயல்விழி, அழகா பூ வச்சிருக்கீங்களே, இது என்ன பூ வச்சிருக்கீங்க தலையில? ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? உங்க பேர் என்ன செல்லக்குட்டி? தஷ்ணாஸ்ரீயா? தஷ்ணாஸ்ரீ, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அழுக்க கம்மல் போட்டிருக்கீங்களா, அது யார் வாங்கி கொடுத்தது? நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க பூந்தளிர் நேரத்துல? எங்க சொல்லுங்க. சரி சரி, நீங்க என்ன சொல்ல குட்டி சொல்ல போறீங்க? எங்க சொல்லுங்க நீங்கள. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்க அப்பா பேர் என்ன?
1: மாதேஸ்வரன்.
0: அம்மா பேர்?
1: சிவஜோதி.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டீச்சர்.
0: உங்க அப்பா பேர் என்ன சொல்ல குட்டி?
1: மோகன்ராஜ்.
0: அம்மா பேர்?
1: சித்ரா.
0: அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: தேவ.
0: சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போறீங்க?

0: டாக்டர் ஆவீங்களா? சரி, ரெண்டு பேரும் படிச்சு மேலும் மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26, 27, 2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
6: நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
12: நிலைய இயக்குனர்
11: தங்கள் அன்புடன் பகுதி
12: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
11: கொடைக்கானல் 624-101.
12: மின்னஞ்சல் முகவரி
11: kodaifm@gmail.com.
12: கட்சவி இலக்கம்
11: 94-86-28-24-24.
13: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனுமதி இலவசம்.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்
7: எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
11: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
10: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
12: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: உடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா குறையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: இன்றைய நாளின் ஒவ்வொரு நொடியும் இனிமையாய் மலரட்டும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். இனி சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. மழை பெய்யும் போது நம்மள அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த மழையை பார்க்கவே நாம எவ்வளவு ஏங்கி கிடக்க வேண்டியிருக்கு இல்லையா? ரொம்ப நாளா வானத்தை பார்த்து காத்துட்டு இருந்த நமக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மழை துளிகள் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. வறண்டு கிடந்த மண்ணு தொட்டு வர அந்த முதல் மழை வாசனை, மரங்களின் இலைகள்ல தங்கி இருக்கிற அந்த சின்ன சின்ன துளிகள், அப்படியே சில்லுன்னு காற்று, இதெல்லாமே மனசுக்கு ஒரு புது நிம்மதியை கொடுக்கும். சில உணர்வுகளை வார்த்தைகளால சொல்ல முடியாது, சில நினைவுகளை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி சில காலை நேரங்களுக்கு இசையை விட அழகான துணை வேற எதுவுமே இல்ல. நேரம் காலை 7:01 ஆகுதுங்க. கோடை பண்பலை 100.5 இதமான வேளையில் சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு பத்மா நீலமணி.

அழகான வேளையில் இதமான இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு வரும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் அனல் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பாடும் நிலா SPB அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தலைப்பு SPB அவர்களின் பாடல் வரிகளில் இதயம் தொட்ட வரிகள்.

0: சத்ய ஜோதி பிலிம் ஸ்ரீ ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
1: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
2: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: ஆதிரடி தள்ளுபடி
1: 8:30 ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை லாபகரமான முறையில் எருமை மாடு மற்றும் கறவை மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேரம் இப்ப சரியா 7:12 ஆயாச்சு. நம்ம காலை வேளைகளோடு இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

நேரம் 7:17. கோடை பண்பலை 100.5 அலைவரிசையோடு மனதின் அலைவரிசையும் சீராக இசைக்கும் நேரம் இது. சுகமான காலை.

நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோட ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: விருதுநகர் மாவட்டத்தில் 2026 செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று முற்பகல் 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை தலைமை அலுவலர்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

நேரம் காலை 7:25 ஆயாச்சு. என்னதான் வீட்டில் பார்த்து பார்த்து சமைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் சாப்பிடணும்னு தோணும். அப்படி வெளியில் சாப்பிடும்போது மீதமாகிற உணவுப் பொருட்களையும் அதே பிளாஸ்டிக்

கவரோட சேர்த்து தூக்கி போடுறோம் இல்லையா. இதனால மக்கும் குப்பைகளும் மண்ணோடு சேர முடியாம போயிடுது. இதை தவிர்க்க பிளாஸ்டிக் குப்பையை தனியாவும் மக்கும் உணவு கழிவுகளை தனியாவும் பிரிச்சு போடலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கொடைக்கானல் ஒருங்கிணைந்த டாக்ஸி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் சார்பாக இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓட்டுநர்களின் நலவாரிய முகாமானது ஆதித்தனார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள அனைத்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தங்களின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பிறப்புச் சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
1: நேரம் காலை 7:32 ஆயாச்சு. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் இதயம் தொட்ட வரிகள், நேயர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களிலிருந்து பிடித்த வரிகளை கேட்கலாம்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
2: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
3: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

0: Viking Bunions and Briefs. கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, வரும்போது யாருடனோ பேசிக் கொண்டு வந்தீர்கள், யார் அவர்?
3: அவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் மன்னா. அவருக்கு 5 பெண் பிள்ளைகளா, நிறைய கடன் பட்டு விட்டார். அதனால தான் உங்களிடம் சொல்லி அதையாவது பார்த்து செய்ய சொல்லுங்கள் என்று என்னிடம் கோரிக்கை சொல்லி வைத்துக் கொண்டிருந்தார்.
4: கோரிக்கை இதுவே பலருக்கு வாடிக்கை. அமைச்சரே, அவருக்கு தான் என்னை பற்றி தெரியவில்லை என்றால் உங்களுக்குமா என்னை பற்றி தெரியாது?
3: ஏன்மண்ணா, யாருக்கும் எதுவுமே செய்யக்கூடாது என்ற தீர்க்கமான முடிவுக்கே வந்து விட்டீர்களோ. பாவம் அண்ணா, அவருக்கு பார்த்து எதையாவது செய்யுங்களே.
4: அமைச்சரே, 5 பெற்றவனானால் அரசன் கூட ஆண்டியாகி விடுவான் என்பார்கள். இதில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் என்ன விதிவிலக்கா?
3: அம்மண்ணா, அவர் விதிவிலக்கும் இல்லை தெருவிளக்கும் இல்லை. மொத்தத்தில் அவர் 5 பெண் பிள்ளைகளை பெற்றதற்கும் நீங்கள் சொன்ன பழமொழிக்கும் பொருத்தமே இல்லை.
4: ஏன் ஏன் அமைச்சரே, 5 பெற்றவனானால் அரசன் கூட ஆண்டியாகி விடுவான் என்று ஊருக்குள் சொல்லிக் கொள்வதுதானே
3: மன்னா? அதற்கு அது பொருள் இல்லையா? 5 பெற்றவன் என்றால் 5 பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கடன் வாங்கி அவர்களுக்கு சீர் செய்தே ஆண்டியாகி விடுவார்கள். அது அரசனாக இருந்தாலும் விதிவிலக்கல்ல என்று ஊருக்குள் பொதுவான ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த பழமொழி என்ன சொல்கிறது என்றால், ஆடம்பரத்தை விரும்பும் தாயை பெற்றவர்கள், பொறுப்பற்ற தந்தையை பெற்றவர்கள், ஒழுங்கற்ற மனைவியை பெற்றவர்கள், துரோகம் செய்யக்கூடிய உடன்பிறப்புகளை பெற்றவர்கள், பிடிவாதம் செய்யக்கூடிய பிள்ளையை பெற்றவர்கள், இந்த 5 விஷயங்களை பெற்றவர்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகி விடுவார்கள் என்பதுதான் இந்த பழமொழி உணர்த்தும் உண்மையான பொருளாம் அண்ணா.
4: ஓஹோஹோ, அமைச்சரே புதிதாக இருக்கின்றதே, இங்கே இன்னொரு முறை திருப்பி சொல்லுங்கள்.
3: இந்த பழமொழி உணர்த்தும் உண்மையான பொருளாம் அண்ணா, இந்த 5 விஷயங்களை பெற்றவர்கள்
4: அமைச்சரை திருப்பி என்றால் அந்த திருப்பி இல்லை அமைச்சரே, முதலில் இருந்து சொல்லுங்கள்.
3: ஓ, நீங்கள் அப்படி வருகிறீர்களாம் அண்ணா. அதாவது, ஆடம்பரத்தை விரும்பும் தாய், பொறுப்பற்ற தந்தை, ஒழுக்கமற்ற மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்புகள், பிடிவாதம் செய்யும் பிள்ளைகள், இவர்களை பெற்றவர்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகி விடுவார்கள் என்பதுதான் அந்த பழமொழி உணர்த்தும் உண்மையான பொருள் அண்ணா.
4: அருமை அருமை அமைச்சரே, சிறப்பாக சொன்னீர்கள். சரி அமைச்சரே, நம்முடைய அரண்மனையில் புதிதாக காவல் பணியில் சேர்ந்திருக்கும் வீரர்களை எல்லாம் கவனித்தீர்களா? தெரியாமல் விசாரியாமல் பணியில் அமர்த்தி விட்டேன் ஐயா. ஒரு அடி விட்டாலே ஒடிந்து விடுவார்கள் போல இருக்கிறதே.
3: என்னமண்ணா செய்வது, உங்களுடைய அரண்மனையில் அப்படிப்பட்ட வீரர்கள் தான் கிடைக்கிறார்கள். சரி சரி விடுங்கள், அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு.
4: என்ன என்ன அமைச்சரே, என்ன சொல்லுகிறீர்கள்? ஏதோ வாயிலேயே நுழையாத அளவிற்கு ஒரு பழமொழியை சொல்லுவதை போல தெரிகின்றது.
3: மன்னா, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்றேன். நம்முடைய காவல் படையில் இருக்கும் வலிமையற்ற வீரர்களை ஒற்றுமையே பலம் என்பதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து காவல் பணியை மேற்கொள்ள சொல்லலாம் அண்ணா. அவர்கள் திரண்டால் மிடுக்காக இருப்பார்கள்.
4: சரி அமைச்சரே, ஆனால் நீங்கள் சொல்லுகிற பழமொழி ஒன்றும் புரியவில்லையே.
3: மன்னா, அடம்பன் கொடி என்பது லேசாக தொட்டாலே ஒடிந்துவிடக்கூடிய அளவிற்கு மெலிதான ஒரு கொடியாம். அப்படிப்பட்ட மிருதுவான தன்மையுடைய அடம்பன் கொடிகளை ஒன்று திரட்டினால் மிடுக்காக அவ்வளவு வலிமையாக மாறிவிடுமாம். எப்படி லேசான நூல்களை கொண்டு கயிறு திரிக்கிறோம் அல்லவா, அதை போல மன்னா அந்த அடம்பன் கொடி ஒன்று திரண்டால் மிகவும் மிடுக்காக இருக்குமாம். அதனால் தான் சொல்கிறார்கள் அடம்பன் கொடி திரண்டால் மிடுக்கு என்று.
4: ஆஹா ஆஹா ஆஹா, அருமை அருமை அமைச்சரே, சிறப்பு சிறப்பையா. நீங்கள் நம்முடைய தர்பாரில் நான் இதுவரையில் கேட்காத தகவல்களை எல்லாம் புது புது தகவல்களாக சொல்லுகிற போது என்னுடைய மனம் அப்படியே குளிர்கிறது அமைச்சரே. நான் உங்களை இவ்வளவு நேரம் பாராட்டினேன் அல்லவா, அதற்காக எனக்கு நீங்கள் ஒன்று செய்வீர்களா?
3: அதுதானே பார்த்தேன். என்னமண்ணா?
4: அது ஒன்றுமில்லை அமைச்சரே, எனக்கு ஒரு 950 ரூபாய் கடன் வேண்டும். ஆன்லைனில் வேறு பொருள் ஆர்டர் செய்து விட்டேனா, இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும். கையில் வேறு பணம் இல்லை.
3: அடுத்தவரிடம் வாங்கி வாங்கியே பழகிவிட்டார், எப்படியும் விடமாட்டார். சரி, இந்தாருங்கள் மண்ணா, என்னிடம் 1000 ரூபாயாக இருக்கிறது, வைத்துக் கொள்ளுங்கள்.
4: அமைச்சரே, எனக்கு 950 ரூபாய் இருந்தால் போதும் ஐயா, எனக்கு அதிகமாக பணம் வேண்டாம். எனக்கு 950 ரூபாய் போதும். எனக்கு 1000 ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுத்தால் மீதி 50 ரூபாய் கொடுப்பதற்கு கூட என்னிடம் பணம் இல்லையே. உங்களுக்கு மீதி பணம் 50 ரூபாய் கொடுப்பதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை என்று நினைக்கிற போது என்னால் தாங்க முடியவில்லை ஐயா. அந்த 50 ரூபாயை நான் பிறகு கொடுத்து விடுகிறேன் அமைச்சரே.
3: என்ன

0: அந்த 950 ரூபாயும் நான் உங்களுக்கு கடனாக கொடுத்ததுதான், மறந்து விடாதீர்கள்.
1: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
2: அவினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நேரம் காலை 7:42. அழகான காலை பொழுதையும் இசையையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 8 ஒரு புதிய அறிமுகத்தோடு ஒரு புதிய அனுபவத்தையும் தொடங்கலாம். இன்றைய அறிமுக நேயர்களோடு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் மனதோடு ராகம். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா மற்றும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில். பாடும் நிலா SPB அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தலைப்பு SPB பாடலின் இதயம் தொட்ட வரிகளை கேட்கலாம். இன்று காலை 11 தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: செப்டம்பர் 25
0: உலகையே முதன் முதலில் சுற்றி வந்த
2: முதல் மனிதராக அறியப்படுபவர்
0: பெர்டினன்ட் மெகலன்
2: 1519
0: உலகை கப்பல் மூலம் சுற்றி வந்து
2: நிறைவு செய்ததோடு பசிபிக் பெருங்கடலுக்கு பெயரையும் இட்டார்.
0: அமைதியான கடல் என்ற பொருளோடு
2: ஏறத்தாழ 18 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட
0: இக்கடல் பூமியின் அனைத்து கண்டங்களின் கூட்டு நிலப்பரப்பை விட மிக பெரியதாகும்.
2: இதே போன்று பெரும் சிறப்புகளை கொண்ட
0: கடலை பெயர் வைப்பதற்கு முன்னரே
2: ஸ்பானிய நாடுகான் பயணி
0: பாஸ்கோ நூனியத்தே பால்போவா
2: முதன் முதலில் கண்டறிந்த நாள் என்று
0: ஆண்டு 1513
2: தொலை கட்டுப்படுத்தி அல்லது தொலை இயக்கி
0: அதாவது ரிமோட் கண்ட்ரோல் எனப்படுவது
2: பக்கத்தில் சற்று தொலைவில் உள்ள கருவிகளை கட்டுப்படுத்தும் பொறியாகும்.
0: தற்காலத்தில் அகச்சிவப்பு கதிர்கள் அதாவது
2: இன்ஃப்ராரெட் ரேஸ்
0: திறக்கற்றை அதாவது
2: ப்ளூடூத்
0: அல்லது குரல் ஆளுகை
2: வாய்ஸ் கமாண்ட்ஸால்
0: எந்திரங்கள் தொலைவிலிருந்து இயக்கப்படுகின்றன.
2: இதற்கெல்லாம் அச்சாரமாக ஆராய்ச்சிகள் நடந்தன
0: எல்லா நாடுகளிலும்.
2: இதில் ஸ்பெயின் நாட்டின் கப்பல் துறையில்
0: கரையிலிருந்து படகை வழிநடத்தும் முறை இயக்கி காட்டப்பட்டது.
2: அதுவே தொலை இயக்கியின் பிறப்பாக அமைந்தது.
0: அந்நாள் இன்று ஆண்டு 1906
2: ஒளி அலைகளால் அதிரும் ஒரு தகட்டிலிருந்து
0: அவ்வதிர்வுகளை மின்குறிப்பலைகளாக மாற்றிய
2: இவ்வலைகள் மறுமுனையில் மீண்டும் ஒளி அலைகளாக மாற்றப்படுகின்றன.
0: இத்தத்துவ

0: வேகத்தில் இயங்குகின்றன தொலைபேசிகள்.
1: இக்கருவியை கண்டுபிடிப்பதற்காக அஸ்திவாரங்கள் பல இட்ட போதும்
0: வடிவம் தந்து வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தவர்
1: அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்.
0: அறிவியல் வளர்ச்சியில் கண்டங்கள் தாண்டி கண்டங்கள் பேச
1: கடலுக்குள் கம்பி வடம் பதித்தனர் முதலாவது தொலைபேசி கம்பி திட்டம்.
0: ஒன்று,
1: அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த நாள் இன்று
0: ஆண்டு 1956.
1: இந்திய அராபிக் எண்முறையை ஐரோப்பிய உலகிற்கு அறிமுகப்படுத்திய
0: ஃபிபோனாச்சி
1: தன் பாலிய வயதில் வாழ்ந்த ஊர்
0: அல்ஜீரியா.
1: ஆப்பிரிக்க கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடாகும்.
0: அல்ஜீரியஸை தலைநகராக கொண்டு
1: வடமேற்கில் துனிசியாவும்
0: கிழக்கில் லிபியாவும்
1: தென்கிழக்கில் நைஜரும்
0: அமைந்துள்ளன.
1: பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்து
0: ஜனநாயக குடியரசு பெற்ற நாள் இன்று
1: ஆண்டு 1962.
0: கவிஞர்,
1: நாடக ஆசிரியர்,
0: நடிகர்,
1: சீர்திருத்தவாதி என பன்முக பரிணாமம் கொண்டவர்
0: உடுமலை நாராயண கவி.
1: நாராயண

0: ஆட்சியின் கீழ் இருந்து
1: ஜனநாயக குடியரசு பெற்ற நாள் இன்று.
0: ஆண்டு 1962.
1: கவிஞர்,
0: நாடக ஆசிரியர்,
1: நடிகர்,
0: சீர்திருத்தவாதி என பன்முக பரிணாமம் கொண்டவர்
1: உடுமலை நாராயண கவி.
0: நாராயணசாமி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் பிறந்தது
1: உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள
0: பூவிளைவாடி கிராமத்தில்.
1: 4ஆம் வகுப்பு வரையே கல்வி கற்க முடிந்தது.
0: கிராமிய கலைகளில் இவரின் திறமையை கண்ட முத்துசாமி கவிராயர்
1: தன் நாடக சபாவில் சேர்த்து கொண்டதோடு
0: பல மேடை நாடகங்களில் நடிக்கவும் வைத்தார்.
1: நாடக தொடர்பால் NSK
0: பெரியார்,
1: அண்ணா,
0: பாவேந்தர் உள்ளிட்டோர் நட்பு கிடைத்ததோடு
1: திரைப்பட பாடல்கள் எழுதவும் வாய்ப்பு கிடைத்தது.
0: 1933 முதல் பாடல் எழுதத் தொடங்கிய காலத்தில்
1: நாராயண கவி என பெயரை மாற்றிக்கொண்டார்.
0: கவிராயர் என்றும் அன்போடும் அழைக்கப்பட்டார்.
1: பல படங்களில் கருத்தாழமிக்க பாடல்களை இயற்றியவருக்கு
0: 1967
1: சங்கீத நாடக சங்கம் சிறந்த பாடலாசிரியராகவும் தேர்ந்தெடுத்தது.
0: 2008 அஞ்சல் தலை இவரின் நினைவாக வெளியிடப்பட்டதோடு
1: பிறந்த ஊரில் மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது.
0: திரைப்பட பாடலாசிரியர்
1: உடுமலை நாராயண கவி பிறந்த நாள் இன்று.
0: ஆண்டு 1899.
1: இந்திய தத்துவ அறிஞர்,
0: பொருளாதார வல்லுநர்,
1: சமூகவியலாளர்,
0: வரலாற்று ஆசிரியர்,
1: இதழாளர்,
0: அரசியல் அறிவியலாளர் என பன்முகம் கொண்டவர்.
1: இவர் பெயரால் இயங்குகின்றன பல்வேறு நிறுவனங்கள்.
0: அவர்தான் அரசியல் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான
1: பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா.
0: அவரின் பிறந்த நாள் இன்று.
1: ஆண்டு 1916.
0: அவரின் பிறந்த நாளின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது ஆண்டுதோறும்
1: இதே நாளில் அந்தியோதயா திவாஸ்.
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 2014. வித்தியாசமான கதைக்களங்கள்,
0: வியக்க வைக்கும் தகவல்களை திரைப்படமாக்கும் திறமையாளர்,
1: திரைப்பட இயக்குனர்,
0: திரைக்கதை ஆசிரியர்,
1: தயாரிப்பாளர் என பன்முகம்.
0: தீனா திரைப்படம் தந்தது இயக்குனர் அறிமுகம்.
1: கள்ளக்குறிச்சியில் பிறந்த இந்திய திரைப்பட இயக்குனர்
0: A.R. முருகதாஸ் பிறந்த நாள் இன்று.
1: ஆண்டு 1977. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேரம் காலை 7:50. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. வெயிலும் மழையும் மாறி மாறி வர இந்த கால நிலையில உடம்ப கவனமா பாத்துக்கோங்க. போதுமான தண்ணீர் குடிங்க. மழையில நினையாமலையும் வெயில முடிஞ்சளவு அதிக நேரம் இருக்காமையும் பார்த்து ஆரோக்கியமா இருப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பத்மா நீலமணி.

0: அடுத்ததாக மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக அறிமுகம் செய்யும் முன் செய்தி சுருக்கம்.
1: எட்டு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில்

24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலி மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசி நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, நேய சொந்தங்களின் விருப்ப கானங்களை காற்றலைகளில் இசைக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி அறிமுக நேயர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறதுங்க நம் கோடை பண்பலை 100.5. நேயர்கள் இந்த எண்களில் வரலாம் 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு கிருத்திகா. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
1: சரிங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: கூலி படத்துல மோனிகா.
1: உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரியில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். இன்று முதல்
6: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
7: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
8: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசையமுறுக்கு 2 இன்று முதல்.
9: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
10: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
9: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
10: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
11: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
5: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு ஆங்கில பேச்சு ஒன்று கேட்டுட்டு இருந்தேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. எப்படின்னா, மன வலிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, மன வலிமை இல்லாதவர்கள் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சைக்காலஜி இதிலலாம் ஒரு ஆர்வம், என்ன ஏது அப்படின்னு ஒரு ஆர்வமாக தேடிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் மெசேஜ், அதர்ஸ் கான் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. இப்போது நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இப்போது இறக்கமாக இருக்கிற சுவாபம் இருக்கும் நம்மக்கிட்ட, இந்த இறக்கத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ரொம்ப இறக்கமாக இருக்கிறவனு சொல்லுவான், அந்த காலத்தில் தலையில் முழகம் அரைச்சிடுவான்ப்பா அப்படின்பா. இது சமூகத்தில் உண்டு. யார் ரொம்ப நல்லவங்களோ, இல்லை யார் ரொம்ப மென்மையானவங்களோ, இல்லை யார் ரொம்ப இரக்கமானவங்களோ, அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இரக்கமாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், ஆனால் அந்த லிமிட்டேஷன் என்ன நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பகவான் புத்தர் சொல்கிறார், உனக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் நான் உனக்கு மருந்து கொடுக்க முடியும், இந்த மருந்தின் மூலம் நீ எப்படி நலம் பெறுவாய் என்று உனக்கு நான் ஒரு நம்பிக்கை ஊட்ட முடியும், ஆனால் அதற்காக உன்னோடு பக்கத்தில் வந்து என்னால் படுத்துக்கொள்ள முடியாது. ஐயோ அம்மா, நான் பக்கத்திலே இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. நான் உனக்கு மருந்தளிக்க முடியும், நம்பிக்கை அளிக்க முடியும், ஆனால் உன்னோடே வந்து பக்கத்தில் படுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. இது புத்தருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் இவ்வளவு நம்ம செய்யலாம், இவ்வளவு நம்ம செய்ய முடியாது. மன வலிமை உள்ளவர்கள் உங்களை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிடக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. Others can't take advantage of you. உங்களை ஒருவர் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு விடக்கூடாது. உங்கள் நல்ல குணத்தை கூட ஒரு சலுகையாக அவர்கள் எடுத்து கொண்டு விடக்கூடாது. இது ஃபஸ்ட் திங். நம்பர் 2, நோ டு சே நோ. KNOW, நோ, தெரிந்துகொள். டு சே நோ, என்போ, சாரி சார், நோ, இப்போ இதை கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை, என்னால் கொடுக்க முடியாது, இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லா காலகட்டத்திலையும் நான் அதுக்காக அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நோ. சில சந்தர்ப்பத்தில் இந்த நோ சொல்ல தெரியாததால் வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? நோ டு சே நோ. உடல் முதுமை இல்லை வேறு சிரமங்கள் பதிலாக பிளெயினாக சொல்லணும், இழுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் கிரிட்டிசிசம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இதை ஆக்கப்பூர்வமாக எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், இதான் மன வலிமை உள்ளவர்கள். சார், உங்கள் பேச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, உங்கள் பேச்சில் சார் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், என்ன பண்ணினா இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். சாப்பிடும்போது துளி உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அப்புறம் யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். இப்போ சில பேர் சொல்லும்போது என்ன சொல்ல வந்தார் நமக்கு தெரியாது, ஏகப்பட்ட வார்த்தையை போட்டிருப்பார். இவனை சமாதானம் பண்ணணும்னு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க, இவன் என்ன சொல்ல வந்தானே நமக்கு தெரியாது. எனவே நண்பர்களே, நான் இது ஆகாது என்றும் சொல்லவில்லை, ஆகும் என்றும் சொல்லவில்லை, நடக்காது என்றும் சொல்லவில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளா, இப்படி 100 வார்த்தை போட்டால் நீ என்ன சொல்ல வர்ற? யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை நேராக சொல். இதன் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அமைதியாக சொல், சாரி சார், ஐ டிஃபர் வித் யூ, இது என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன குறைஞ்சி போச்சு? கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங், மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். இன்றைக்கி என்ன மாறி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மாற்றங்களுக்கு தயாராக இல்லாதவங்க காணாமல் போடுவாங்க. ஃபைண்ட் சொல்யூஷன். இப்போ உடல்

0: சரியில்லை அப்படின்னு சொல்லி, ஐயோ உடம்பு சரியில்லாமல் போச்சே, உனக்கு இப்படி ஆகி போச்சே, இதெல்லாம் வேஸ்ட்டு. இறக்க இருக்கலாம், அழுக இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஏதாவது செயலில் ஈடுபடுறவனுக்கு தவறுங்கிறது வராத என்ன? தவறுகளை கடக்க தெரிந்தவர்கள் அதான் மன வலிமை உள்ளவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபர் ஆயில் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில் வளம் வர காத்திருக்கிறதுங்க. இன்றைய வானவிலின் வண்ணம், இதயம் தொட்ட வரிகள், நேயர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களிலிருந்து பிடித்த வரிகளை சொல்ல வாருங்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் கா.
3: வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க.
4: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பரமத்தி வேலூர்ல இருந்து காமாட்சி நகர், காமாட்சி நகர்ல இருந்து பூர்ணிமா பேசுறேன்க்கா.
3: பூர்ணிமா, என்ன பண்றீங்க?
4: நான் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணக்கா.
3: இல்ல தரசி.
4: ஆமாங்கா, இல்ல தரசி.
3: காலையில சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
4: ஆ, முடிச்சாச்சுங்கா.
3: உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
4: எங்க வீட்டுக்காரர் இருக்காருங்கா, பையன் ஒண்ணு, பொண்ணு பாப்பா ஒண்ணு இருக்காங்க.
3: பசங்க பேரு?
4: தம்பி பேரு சபரிவேலங்கா, பாப்பா பேரு பவிசினா.
3: சரிங்க. நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆ, டெய்லி கேப்போம்க்கா.
3: அருமைங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
4: லியோ படத்துல இருந்து நான் ரெடி தான் வரவா பாட்டுங்க்கா.
3: சரி, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: Sunflower oil.
9: அன்பு நேயர்களின் விருப்பராகங்களை காற்றலைகளில் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
10: ஹலோ.
9: வணக்கம்மா.
10: வணக்கம்ங்க, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம்ங்க. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம்ங்க.
9: உங்க பேர்?
10: என் பேர் குமரேஸ்வரிங்க.
9: குமரேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
10: ஆமாங்க, நல்லா இருக்கறவங்க.
9: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க.
10: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
9: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கோங்க.
10: ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு லைன் கொடுத்ததுக்கு.
9: ரொம்ப சந்தோஷங்களா இன்னைக்கு பேசினதுல?
10: ஐயோ, என்னால ஒண்ணுமே முடியலைங்க, என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க.
9: உங்களால நம்பவே முடியல இன்னைக்கு இணைப்பு கிடைச்சு பேசிட்டு இருக்கோம்னு.
10: அதிசயமா இருக்குதுங்க எனக்கு, ஏழாவது அதிசயத்துல எட்டாவது அதிசயமா இருக்குதுங்க.
9: குமரேஸ்வரி, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு இணைப்பு கிடைச்சு பேசினதுல?
10: ஆமாங்க,
9: ரொம்ப சந்தோஷங்கம்மா.
10: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
9: சரி, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
10: தலைவன் தலைவியில இருந்து ஏதோ ஒரு பாட்டு போட்டுருங்க.
9: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வளமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மனதோட ராகம். இன்றைய மனதோட ராகம் அறிமுக நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறதுங்க. நேயர்கள் இந்த எண்களிலெல்லாம் வரலாம். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்பிற்கு 04 54 2.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 105 மனதோட ராகம். பண்பலை சொல்லும் நேரம் 8:36. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
1: பேர் குமாருங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில இருந்து பேசுறேங்க.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: மேடம்? நாங்க டீ கடை தான் மேடம் வச்சிருக்கோம்.
0: டீ கடை வச்சிருக்கீங்க. காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க?
1: ஓபன் பண்றது 4:30 ஓபன் பண்றோம் மேடம்.
0: சரி,
1: ஓபன் பண்ணதுங்க கோடை பண்பலையோட அந்த பக்தி பாமலையோட தான் ஓபன் பண்றது.
0: சரிங்க, ரொம்ப அருமை.
1: அரும்
0: அப்ப காலையில இருந்து பண்பலை கேட்டுட்டே இருப்பீங்க?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, சந்தோஷம்.
1: ரெண்டாவது நினைவு சுகம். இப்போ இந்த நிகழ்ச்சி கண்டு கண்டிப்பா கேட்டுதான் இருப்பேன்.
0: சரி சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: விடுதலை படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துருக்கோம் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்ங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: கானங்களை காற்றலைகளில் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க.
1: என் பெயர் மாரிமாங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேங்க.
1: சரி,
0: சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: சமையல் இப்பதானே மேடம் சமையல் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
0: சரிங்கம்மா, எந்த ஊர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், தாளையத்திலிருந்து மாரப்பவன் மாரியம்மா பேசுறேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியெல்லாம் கேட்பீங்களா?
1: கேட்டுட்டே தான் இருக்கோம் மேடம்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்களுக்கு வந்து கருப்பில் இருந்து பாட்டு கேட்டேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான விருப்ப பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு ரசிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: கோடை பண்ணலை நொறுபழியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்குறார். ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார். அரசே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்கள், கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது,

0: இப்போ இது மூன்றையும் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு விற்று போச்சு, அது நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார், அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாகவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்கிறார், அமைச்சரே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கப்புறம் அதோடய மதிப்பும் போயிடுது. அதனால் மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேறு, அடிமைத்தனம்ங்கிறது வேறு. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன்
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலத்தையும் நேரத்தையும் மாற்றக்கூடிய போன்றா இது.
2: அறிமுக நேய சொந்தங்களை சந்தித்த மகிழ்வில் நிறைவு பெறுகிறது மனதோட ராகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த அறிமுக நேய சொந்தங்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் கிருத்திகா. நன்றி நேயர்களே. இனி உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, குலாஷ் நாட்டு சர்க்கரையின் வானவில் நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டை பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலே, மனுஷ் ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் மற்றும் சுச்சி சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நைக்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
4: குலாஸ் நாட்டு சர்க்கரை,
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை.
2: இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
1: வழங்கும் வானவில். கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா மற்றும் குலாஸ் நாட்டு சர்க்கரை வழங்கும் வானவில். குரல் வழியே நம்மை நம் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்தவர், கண்ணீர் சேர்ந்து போதும் புன்னகை பூக்கும் போதும் தன் குரலால் நம்மை தாளாட்டியவர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம். அவருடைய நினைவு நாளில் அவரை நினைவு கூறும் வகையில் இன்றைய வானவில் சிறப்பு தலைப்பு எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடலில் இதயம் தொட்ட பாடல் வரிகள். வழக்கமான நேயர்கள் அழைக்கலாம் 24 24 26 மற்றும் 29 0 3 3 3. மகளிர் அழைக்கலாம் 24 24 29. அறிமுக நேயர்கள் 24 24 24. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வாருங்கள். நிகழ்ச்சியில தங்களது கருத்துக்களை சரியாகவும் சிறப்பாகவும் பகிர்ந்து கொள்ளும் முத்தான நேயர் ஒருவரை தேர்ந்தெடுத்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு தொடர்கிறார் அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன்.
6: வணக்கம் நேயர்களே.

0: அவர்கள் எஸ்பிபி அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று அவருக்கான அஞ்சலியாக அவர் பாடிய பாடல்களிலிருந்து இன்றைய இதயம் தொட்ட வரிகள். வரிகளை சொல்ல வரக்கூடிய நேயர்கள், என்ன படம், என்ன பாடல், அந்த உங்களுக்கு பிடித்த அந்த வரி பாடலின் பல்லவியில் இருக்கிறதா அல்லது பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றோம். பல்லவி முதல் சரணம், 2வது சரணம், அரிதாக சில பாடல்களில் 3வது சரணம் இருக்கலாம். அது முதல் சரணத்தில் இருக்கிறதா 2வது சரணத்தில் இருக்கிறதா என்பதை தெளிவாக சொல்வது நிகழ்ச்சியில் கணினியில் இருப்பவருக்கு வசதியாக இருக்கும். சிறப்பான பங்களிப்பாளர் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற கோடை பண்பலைக்கு அழைக்கப்படுவார். ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயராக ஒருவேளை இருந்தால், முத்தான நேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓராண்டிற்கு பின்பு அவர் பண்பலைக்கு அழைக்கப்படுவார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் முத்தான நேயர் எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னால், என்ன பாடல் வரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக பிடிச்சிருக்குங்கிறதுக்கான காரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் உங்களை முத்தான நேயராக தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சிறப்பான வழிமுறையாக அது இருக்கும். வரலாம் முதல் நேயர். இது கோடை பண்பலை வானொலி 100.5 இதயம் தொட்ட வரிகள். வணக்கம்.
1: காலை வணக்கம்
0: மணிவேல்.
1: எஸ்பிபி அவர்களுடைய தீவிர ரசிகன் என்று சொல்வதில் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன்.
0: சந்தோஷம் மணிவேல்.
1: அவர் வந்து உதயகீதம் திரைப்படத்துல சங்கீத மேகம் பாடல்ல, நாளை என் கீதமே எங்கும் உழாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. இந்த பாடல் எஸ்பிபி அவர்களுக்காக எழுதின பாடல்கள் போலவே இருக்கும். அவர் எஸ்பிபி அவர்கள் தேகம் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் உயிர் மூச்சாக என்றும் நம்மோடு ஒழித்துக் கொண்டேதான் இருக்கும்.
0: ரொம்ப அருமையான தொடக்கம். புதுசா நிறைய விளக்கம் சொல்லணும்னு இல்ல, பாடல் கேட்டலாம் மணிவேல்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன் சுத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இல்லை.
4: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
3: கனரா பேங்க்,
4: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
3: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
4: சுபிக்ஷா ஆயில் மில், திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
3: கண்காட்சி 2026.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
6: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
7: செப்டம்பர் 26-28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
8: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
9: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
7: சேலஞ்ச் அக்செப்டட்.
10: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
9: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
10: சூப்பர் இப்போ எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்று

0: தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26, 27, 2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
2: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மியூசியம் ஒர்க் 2 இன்று முதல்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
7: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
8: குலாஸ் நாட்டு சர்க்கரை
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
9: நேரம் 9:14. இது கோடை பண்பலை வானொலி 100.5. இதயம் தொட்ட வரிகள். வருக அடுத்த நேயர். சொல்லுங்க சகோதரி, என்ன பாடல் வரிகள்?
10: எனக்கு மௌனராகம் படத்திலிருந்து நீலா தேவா எல்லா தேவா அந்த படத்திலிருந்து உன் நினைவால் அவர் அந்த கதாநாயகி கேட்டது, உன் நினைவாலே நான் நீ என்ன என்னதான் வெறிச்சாலும் உன் நினைவாலேயே நான் வாழ்ந்துருவே,
9: நினைவாலே
10: போகாதே அப்படின்னு சொல்றாரு கதாநாயகி. அம்மா சொல்றது, நீ என்ன தொட்டாலும் எனக்கு கம்பி பூச்சி விடுற மாதிரி இருக்குது, உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல,
9: வசனமாக இருக்க
10: மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா.
9: நன்றிமா. என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே, பக்கத்தில் இருக்கணுங்கிறது தேவையில்லை, கன்னத்தில் நானிட்ட முத்தங்களை கைகொண்டு நீயோ துடைத்திடுவாய், உன் எண்ணத்தில் நானிட்ட முத்தங்களை எதுகொண்டு நீயும் துடைத்திடுவாய்னு வேறு ஒரு பாடலில் ஒரு வரி இருக்கும். அதுபோல் நினைவாலே நான் அணைப்பேனே தடுக்க முடியாது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே அப்படிங்கிற அந்த வரிகளுக்காகவே பல இளைஞர்களுடைய மனதில் புகுந்து கொண்டு தொலை செய்த ஒரு பாடலும் கூட. நன்றிங்கம்மா சித்ரா மாணிக்கம். கேட்கலாம் பாடலை.

0: நேரம் 9:17, இது கோடை பண்பலை வானொலி 100.5 இதயம் தொட்ட வரிகள். வருக அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. காங்கே மௌளபாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: வாங்க ரவிச்சந்திரன், என்ன பாடல் வரையும்? வணக்கம்.
1: எனக்கு இந்த மலரே மௌனமா அப்படிங்கிற பாடல் கருணா படத்துல இருந்து. இப்போ அது பாடல் வரிகளை தாண்டி இசையை தாண்டி எஸ்பிபி ஐயாவோட குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான பாடல், சேலஞ்சிங்கான பாடல், ரொம்ப மெட்டு, ரொம்ப அருமையான பாட்டு.
0: வித்யாசாகர்
1: அது பாடுவாங்க, கனவு கண்டு எந்த கண்கள் மூடி கிடந்தேன் அப்படின்னு பெண் குரல்ல பாடு.

0: இருப்பாங்க ஜானகேமா, இவங்க பாடுவாங்க காற்று போல வந்து மெல்ல திறந்தேன், இவங்க பூதேனா இவங்க காற்று தேனா டென்ட்ரல் காற்று மாதிரி இவர் பாடுவாரு. காற்று போல வந்து மெல்ல திறந்தேன், காற்றே என்னை கில்லாதிரு, நான் நீ காட்டுனா நான் மலர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க, காற்றே என்னை கில்லாதிரு அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க ஜானகேமா. அவங்க பாடுவாங்க பூவே என்னை தள்ளாதிரு அப்படின்னு
1: சொல்லிட்டு,
0: ரொம்ப அற்புதமான பாடல். அது இப்ப ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க, காதல் சிறகை காற்று நீர் விரித்து வான வீதியில் பறக்கவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த பாடல் வந்து உண்மையாலுமே வானவேதியில பறக்க செஞ்சிருக்கும். எஸ்பிபியா குரல்ல வந்து உண்மையாலுமே வார்த்தைகளுக்கெல்லாம் வலிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாங்க.
1: எப்படி சொல்றீங்க?
0: இப்ப இசை வந்து பூக்களின் தலையை சீவுகிற புயலாக இல்லாமல் பூக்களுக்கு தலையை சீவுகிற தென்றலாக இசைக்கிற பாடல் அப்படிங்கறதுனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா.
1: ரொம்ப சிலாகிச்சிருக்கீங்க ரவிச்சந்திரன். அது மட்டும் இல்லாம இன்னொரு படித்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் ஒளிப்பதிவின் போது அங்க அரங்கத்துல வைரமுத்து அவர்களும் இருந்திருக்காங்க, வித்யாசாகர் அவர்களும் இருந்திருக்காங்க. பாடல் பாடி முடிச்சுட்டு எஸ்பிபி அவர்கள் வெளியே வந்த உடனே வைரமுத்து அவர்கள்ட்டையும் வித்யாசாகர் அவர்கள்ட்டையும் வருடத்திற்கு ஒரே ஒரு பாடல், இந்த மாதிரியான ஒரு பாடல் எங்களுக்கு கொடுத்தால் போதும், பாடினால் போதும், அவ்வளவு அது நிறைவாக இருக்கும் அப்படின்னு எஸ்பிபி சொன்னதாக ஒரு தகவல். இன்னொன்று, எஸ்பிபிக்குமே மிக மிக பிடித்த பாடல் வரிசையில் இந்த பாடலும் ஒன்று. இன்னொன்று, பாடல் வரிகள் பற்றிய அந்த அழகான வர்ணனையை நீங்களே ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. பாடல் கேட்கலாம். நன்றி ரவிச்சந்திரன்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: இந்த பொண்ணு சிரிக்கிறாள், கொல்லாட்டை பிடிக்கிறாள்.
8: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
10: நேரம் 9:22. இது கோடை பண்பலை வானொலி 100.5. இதயம் தொட்ட வரிகளோடு வரும் அடுத்த நேயர்

0: யார்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் சந்திரசேகர், மதுரை மாவட்டம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் வரிகள்?
1: முத்து படத்துல ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படின்ற பாட்டுல ஒரு வரி வரும், மனிதன், அதாவது மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை,
0: மனிதன் மீது
1: மண்ணுக்கு ஆசையில் கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது அப்படின்னு வாழ்வியல் முறையை வந்து சொல்லியிருப்பாரு ரஜினி மூலியமா. அதாவது எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் எஸ்பிபி பாடியிருந்தா கூட அது வாழ்வியல் முறையை சொல்ற பாடல்கள் வந்து நிறைய வந்து ரஜினி மூலியமா பாடியிருப்பாரு அவர். அதனால வந்து இன்னைக்கு வந்து எஸ்பிபி நினைவு நாள்ன்றதுனால அந்த வரிகள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு.
0: நன்றிங்க சந்திரசேகர். உண்மையாகவே வந்து பொதுவாக பல இடங்களில் படித்த தகவல் என்ன அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கோ ரஜினிகாந்த் அவர்களுக்கோ அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியின் தொடக்க பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் உற்சாகமான பாடலாக இருக்கணும் அப்படிங்கிற அளவில் இசையமைப்பாளருடைய பங்கும், அந்த உற்சாகமான அந்த தொடக்க பாடலுக்குள் ஏதாவது ஒரு அருமையான தகவலை வைக்க வேண்டும், ஒரு வாழ்வியல் தத்துவத்தை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பை வந்து பாடல் ஆசிரியரும் எடுத்துக்கொண்டு புனைந்த பாடல்கள் ரொம்ப அதிகமான பாடல்கள். குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் அந்த ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட பாடல்கள் பெரும்பாலான அப்படி பாடல்கள். திருவிளையாடலில் ஒரு பாடல் இருக்குது, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவர் போன வருஷம் மழையை நம்பி வித விதைச்சாரு, ஏட்டுக்கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா, ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா அப்படின்னு மனிதனுடைய உடலை பற்றி சொன்ன அந்த பாடல் தான் இந்த பாடலை கேட்டவுடன் நினைவுக்கு வந்த பாடல். நன்றிங்க சந்திரசேகர், கேட்கலாம்.

0: பாடி இந்த போல சிரிக்கிறாள் கொல்லாசட்டை பிடிக்கிறாள்.
1: அவினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 இன்று முதல்.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன் சுத்திரம் பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
2: அனுமதி இலவசம்.
4: நேரம் 9:26, இது கோடை பண்பலை வானொலியின் 100.5. வருக அடுத்த நேய இதயம் தொட்ட வரிகள். வணக்கம்
5: சார்.
4: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
5: நாமக்கல் இருந்து ஸ்ரீதேவி பேசுறேங்க சார்.
4: சொல்லுங்க ஸ்ரீதேவி, என்ன பாடல் வரிகள்
5: சார்? ஒருதலை ராகம் படத்துல இருந்து இது குழந்தை பாடும் தாலாட்டு.
4: என்ன
5: அந்த பாடல் வந்து சின்ன வயசுல கேட்கும் போது சினிமானா என்னன்னே தெரியாது, பாடகர்கள்னா யாருன்னு தெரியாது. அதனால இந்த பாடல் வந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஒரு ஆள் மனசுல பதிஞ்சு போன ஒரு பாடல் சொல்லணும் சார்.
4: காரணம் இல்லாம சில பாடல்கள் பிடிக்கும் அந்த வரிசையில.
5: ஆமா, அந்த விவரம் தெரியாத வயசுல கூட பாத்தீங்கன்னா அந்த எதிர்மறை சிந்தனைகள்லாம், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், பூபாலன்ற ராகம் அதிகாலையில பாடுறதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி வாழ்வின் ஒரு நடக்காத ஒரு சிந்தனைகளை வந்து அந்த பாடல்ல ரொம்ப அழகா டி.ராஜேந்திரன் சார் அப்படியே கோத்திருப்பாரு.
4: அவரே எப்படி சிந்திச்சு அவர் எப்படி சிந்திச்சிருக்காரு அப்படின்னா, கதையில வரக்கூடிய நாயகன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண் வந்து இவனுடைய காதலுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கலை. அப்படிங்கிற சூழ்நிலையில இவன் அப்படி

அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, இனிமேல் அவள் தன்னை காதலிக்கவே போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோடு அவன் பாடுறான். அப்போ எல்லாமே எதிர்மறை பொருளோட குழந்தைக்கு தான் தாலாட்டு பாடுவாங்க, ஆனால் இது குழந்தை பாடும் தாலாட்டு. இது இரவு நேர பூபாலம், பூபாலம் காலையில் பாடுவாங்க ஆனால் இது ராத்திரி நேரத்தில் பாடக்கூடிய பூபாலம். இது மேற்கில் தோன்றும் உதயம், உதயம் பொதுவாக கிழக்கில் தான் இருக்கும். இது நதியில்லாத ஓடம், நதியில் தானே ஓடம் இருக்கும். அந்த மாதிரி டி ராஜேந்தர் வந்து நடைமறந்த கால்கள் தண்ணில் தடயத்தை பார்க்கிறேன், வடம் இழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவருடைய பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். கேட்கலாங்கம்மா ஸ்ரீதேவி.

0: புஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா?
2: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா,
4: குலாஸ் நாட்டு சக்கரை,
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை,
2: இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
1: வழங்கிய வானவில். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வளமரை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
6: கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் வானவில்.

நேரம் 9:32, இது கோடை பண்பலை வானொலி 100.5 இதயம் தொட்ட வரிகள். SBB அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் என்று அதற்கான அவருக்கு

0: கான அஞ்சலியாக அவர் பாடிய பாடல் வரிகளிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: ஹலோ,
0: வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க
1: சார்? மதுரை மாவட்டம் சுலம்பட்டி வட்டம் செட்டியப்பட்டியிலிருந்து முருகவேல் சார்.
0: முருகவேல், சொல்லுங்க முருகவேல், என்ன பாடல் வரிகள் உங்களுக்கு பிடிக்கும்?
1: சார், படம் வந்து சிவாஜி ரஜினிகாந்த் நடித்த படம். இது பள்ளியலக்கா சாங்கில் வந்து ரெண்டாவது சரணம். வரி வந்து பழைய மண்வாசனையோட கலந்துருக்கு சார். ஏழை அஞ்சாறு பெட்டியில அத்த ஒரு ருசி இருக்கும்.
0: அஞ்சரை பெட்டியில
1: அம்மி, அஞ்சரை பெட்டியில ஆமா சார், அம்மியில அரைச்சு ஆக்கி வச்சு நாட்டுக்கோழி பட்டை கலப்போ. அடுத்த வரி தான் சார் ரொம்ப முக்கியம். ஏழை ஆறு மாலு வேற உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டு சேர்க்க வச்சிருமா. பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கு வாழும். அதுல ஒரு வரி விட்டேன் சார் நானு.
0: தண்ணி கேட்டா
1: கேட்டா மோறு வேற நேசம், வெள்ளஞ்சி மனிதர்கள் வாசம், மண்ணும் இங்கே வீசும். பாட்டு அதிரடியா இருக்கேன். பழைய கிராமத்து அந்த பழைய இது கொண்டு போயிரும் சார்.
0: நீங்க நம்ம தென் மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கம்பம் பக்கம், சின்னமனூர் பக்கம், தேனி பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நடுவில் மாடை நிறுத்தி வச்சுட்டு இங்கிட்டு வீட்டுக்காரம்மா நிற்பாங்க, இங்கிட்டு வீட்டுக்காரன்னுப்பார், ஃபோட்டோ இருக்கும் வீடுகளில். அதை தான் அவர் வைரமுத்து வந்து ரொம்ப அஞ்சரை பெட்டி, அஞ்சு அறைகள் இருக்கக்கூடிய பெட்டியில் அந்த மிளகு சீரகம், சோம்பு, அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும், அப்படி வச்சுருந்துருப்பாங்க. அம்மியில் அரைச்சி நாட்டு குழம்பு வைக்கணும், அப்போ நாட்டு கோழி குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதான் அதைத்தான் அவர் வந்து இந்த ரேஷன் கார்டில் பேரை சொல்லி சேர்க்க சொல்லி கேட்கும்னு என்ன சொல்கிறாருன்னா, மாடுகளையெல்லாம் வச்சு, ஆடுகளையெல்லாம் வச்சு, நாய்க்குட்டிகளையெல்லாம் வச்சுலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்கடா நம்ம ஆளுக அப்படிங்கிற அந்த அன்பு, அந்த பாசம். தண்ணி கேட்டால் மோரை கொண்டு வந்து கொடுப்பாங்க, வந்தோன்னே வாங்க உள்ளே வாங்க, யாருன்னே தெரியாத நபராக இருந்தாலும் அந்த மாதிரியாக இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக அந்த பாடலை கூட எடுத்துக்கலாம். நன்றிங்க முருகவேல், நல்ல பாடலும் கூட வரிகளை இன்னும் சத்தமாக கேட்கும்படி செய்திருக்கலாம் ரகுமான்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: நேரம் 9:39. இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்
10: தம்பி. வணக்கம் பா, ரவிச்சந்திரனுக்கு வணக்கம் பா.
9: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா பேசுறீங்க?
10: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காமராஜ் நகர்ல இருந்து சிவகுமாரி பேசுறேன் இல்லையா.
9: என்ன பேர் சொன்னீங்க?
10: சிவகுமாரி.
9: சிவகுமாரி சொல்லுங்கம்மா. என்ன பாடல் வரி?
10: அவருக்கு எஸ்பிபிக்கு ஒரு அஞ்சலி செலுத்திக்கிட்டு, சம்சாரம் அது மின்சாரம் படத்துல இல்லையா, சம்சாரம் அது மின்சாரம்னே தொடங்கும் அந்த பாட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நேரம் வந்து நெருங்கி தொட்டா காத்தடிக்கிற மின்சாரம் சொல்லுவான். அடுத்து கடைசி லைன்ல சூத்திரமத்தை புரிஞ்சுக்கிட்டா ஒளி கொடுக்குற மின்சாரம் சொல்லுவாங்க. அந்த பாட்டை சொல்லுவாருங்கய்யா. உலகத்துல இருக்கிற ஆண் மக்களுக்கு பூரா இதை நம்ம பதிவு பண்றேன். இந்த வானவில் மன்றம் மூலமான மனைவியை புரிஞ்சுக்கிட்டா காத்தடிக்கிற மின்சாரமா இருந்தாலும், சூத்திரமத்தை புரிஞ்சுக்கிட்டா தொட்ட உடனே ஒளி கொடுக்குற மின்சாரம் சொல்லி சொல்றாங்க. இந்த வரியை வந்து எனக்கு ரொம்ப மனசுல பிடிச்சிருக்குங்க.
9: நன்றிங்கம்மா. அது பாடலுடைய தொடக்கத்துல மின்சாரம் அப்படின்னு பாடினாலும், கடைசியில் ஒளி கொடுக்கிற மின்சாரம் அப்படின்னு பாடலுடைய நிறைவில் பாடுவாங்க. இல்லால் அகத்திருக்க இல்லாது ஒன்றில்லை, இல்லாலும் இல்லாலே யாமாயின், இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்விடம் புலிகிடந்த தூராகிவிடும் அப்படின்னு ஒரு இலக்கிய பாடல் இருக்கு. மனைவி வீட்டில் இருந்தால் கணவனுக்கு இல்லாத பொருள்னு எதுவுமே கிடையாது. ஒரு கணவனுக்கு பொருத்தமான மனைவியாக ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொன்னால், அவனுக்கு உலகத்தில் கிடைக்காதது எதுவுமே இல்லையா. அதே சமயத்தில் அந்த மனைவியிடம் அன்பு இல்லாதவளாக இருந்தால் அந்த வீடு அப்படிங்கிறது புலி பதுங்கி கிடக்கிற ஒரு புதர் எப்படி இருக்குமோ அதுபோல மாறிவிடும் அப்படின்னு. இல்லால் அகத்திருக்க இல்லாது ஒன்றில்லை, இல்லாலும் இல்லாலே யாமாயின், இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராகிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. நன்றிங்கம்மா சிவகுமாரி, கேட்கலாம் பாடலை.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியம் இருக்கு 2 இன்று முதல்.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
9: இது கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:45. வருக அடுத்த நேயர் இதயம் தொட்ட வரிகளோடு.
10: கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேன் ஐயா.
9: வாங்க தங்கவேல், என்ன வரிகள் பிடிக்கும்
10: ஐயா? மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்திலையும் ஐயா இந்த இயக்குனர் டி ராஜன் பரதநாட்டிய இசையும் எஸ்கே ஐயாவோட குரலுங்க ஐயா. ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம் என்ற பாடல் வருவீங்க ஐயா. ததகத்தில் மீன்றண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனு மோகத்தில் படைத்திட்ட பாகந்தான் உன் கண்களோ, காட்டில் அசைந்து வரும் ஐயா சொல்லுங்க ஐயா.
9: அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த முதல்ல சொன்னீங்களே ஒரு 4 வரி.
10: ஆமாங்க ஐயா.
9: அதுல என்ன எழுதியிருக்காரு?
10: அது தடகத்தில் மீன்றண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமியில் விழுந்தனவான்னு சொல்லியிருக்கிறாரு கவிஞர் இயக்குனருமா. ஆனா அதற்கு சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு திறன் இல்லைங்கய்யா.
9: இல்ல, நல்லா சொல்லிட்டீங்க. முழுசா பாட்ட பாடிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஒண்ணு இல்ல, தடாகம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த பிள்ளையோட கண்ணு வந்து அவர் காதலிக்கிற அந்த பிள்ளையோட கண்கள் இரண்டும் எப்படி துடிக்கின்றன, அந்த படக்கு படக்குன்னு மலிச்சு மலிச்சுன்னு பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே கண்ணு மூடி மூடி திறக்கும் இல்லையா, அதை அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனு மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. அந்த ரெண்டு கண்ணையும் அப்படி துடிச்சிட்ருக்கிற தாமரை பூ மேலே விழுந்து துடிச்சிட்ருக்கிற கண்ணை பார்த்துட்டு உன்னுடைய கண்கள் ரெண்டையும் அந்த பிரம்மன் படைச்சிட்டானோ அப்படின்னு எழுதியிருப்பார். இன்னொன்று, ரொம்ப 2வது சரணத்திலையுமே இடையில் பின்னாளையில் 2 குடத்தை கொண்ட புதிய தம்பூராவை மீட்டிச் சென்றாயின்னு கூட கொஞ்சம் விரசமாக இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு கற்பனை அப்படின்னு தான் சொல்லணும். கேட்கலாம் தங்கவேல்.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேரம் 9:48. இதயம் தொட்ட வரிகள் வருக. அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
1: அருப்புக்கோட்டை புளியம்பட்டி விருதுநகர் மாவட்டம் மல்லிகா பேசுகிறேன்.
0: மல்லிகா?
1: மல்லிகா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா மல்லிகா, என்ன பாடல்?
1: பயணங்கள் முடிவதில்லை படத்தில். மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடிக்கு வந்து அந்த பாடல்ல விருமலோட அவர் பாடுற அந்த பாடல் வரி ரொம்ப சிறப்பா இருக்கு சார். எத்தனையோ பிரபலமான நடிகர்களுக்கு அவர் பாடியிருந்தாலும் இந்த இருமலோட பாடுற இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: நன்றிங்கம்மா. அதாவது வரிகள் அப்படிங்கிறத விட எஸ்பிபி அவர்கள் பாடிய விதம் அப்படின்னு நீங்கள் சொன்னதாகத்தான் எடுத்துக்கிறணும். ஏன்னா கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ, ராதையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ அப்படிங்கிற அந்த வரிகளை பாடும் பொழுது, அது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல. அங்கே இவர் பாடகர் அப்படிங்கிறதுனால வேறு ஏதோ ஒரு கதைக்காக ஒரு பாடகரும் பாடகியும் பாடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான வரிகள் தான் அது. ஆனாலும் கூட நீங்கள் சொன்னது போல் அந்த இருமல் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் தான். கேட்கலாங்கம்மா மல்லிகா.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
8: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
7: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
10: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: நேரம் 9:52. இது கோடை பண்பலை வானொலி 100.5 இதயம் தொட்ட வரிகளாக இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
12: ஹலோ,
11: வணக்கம்.
12: காலை
11: வணக்கம்.
12: சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலிருந்து பேசுறீங்க.
11: சொல்லுங்கம்மா சகோதரி, என்ன
12: படம்? பயணங்கள் முடிவதில்லை, பாடல் வந்து இளைய நிலா பொழுது. அந்த பாட்டுல வந்து 2வது சரணம், அதாவது

0: வானத்தில் நடக்கக்கூடிய இயற்கையான நிகழ்வுகளை மழை வரும் பொழுது நீல புயல்கள் எல்லாம் அடையக்கூடிய அலை பாட்டு அது பாடி பாருங்க.
1: என்ன சொல்றாங்க அது மழை வரும்போது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத விட வைரமுத்து அவர்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு ஒரு அழகிய ஒரு ஒரு பாராட்டை சொல்லணும். முகில் இனங்கள்னா மேகம் இருக்கு இல்லைங்களா, முகில் இனங்கள் அழைகிறதே வானத்தில் அழைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, ஒருவேளை அட்ரஸை தொலைச்சிட்டு தான் இந்த மேகங்கள் எல்லாம் வானத்தில் இப்படி அலைஞ்சிட்ருக்கா, முகவரிகள் தவறியதால் அழுதுடுமோ அது மழையோ, ஒருவேளை அட்ரஸ் கிடைக்காததுனால ரொம்ப வருத்தப்பட்டு மேகங்கள் அழுகின்றன அதுதான் மழைன்னு நம்ம சொல்கிறோமோ, இந்த வானத்திலலாம் வந்து வெள்ளி ஓடைகள் ஓடுவது போல் இந்த நட்சத்திரங்கள்லாம் அங்கங்கே இருக்கே, இந்த விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள், இந்த நவமணிகள் போன்ற இந்த வெள்ளி வெள்ளிகளை இந்த விண்வெளியில் போய் விதைச்சிட்டு வந்தது யார் அப்படின்னு கவிஞனுடைய பார்வையில் தான் இப்படியெல்லாம் ரசிக்க முடியும் போல். கேட்கலாங்கம்மா சிவகாமி.

0: நேரம் 9:56 வருக. அடுத்த நேயர் நிறைவான நேயராக இருக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது அடிமை பெண், அதனை தொடர்ந்து தேடி வந்த மாப்பிள்ளை. எம்ஜிஆருக்காக வேண்டி பல படங்கள்ல எஸ்பி பாடினாலும் இன்னைக்கும் என்னைக்கும் எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பாடு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்னு தன்னையும் தன் தாயையும் அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளைகளால் பன்னீராகுங்கிற ஒரு அருமையான ஒரு வரிகளை ஒட்டி அவர் பாடின பாடல் இன்னைக்கும்
0: ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அன்னை வந்து கண்ணீரோட சிந்தி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளையின் அந்த தாயினுடைய துயரமெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நினைவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா அப்படின்னு இருக்கும். இன்னொன்று, மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும்.
2: அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும்,

0: ஒரு நிறைவான அஞ்சலியாகத்தான் நினைக்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியை. எஸ்பிபி அவர்களுக்கான 6வது நினைவு தினம் என்று அவருக்காக நேயர்கள் பாடல்கள் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்பான நேயர் முருகவேல் மதுரையிலிருந்து வல்லையலக்கா பாடல் கேட்டார். கொஞ்சம் மென்மை குறைவான பாடல், வேகமான பாடல் என்றாலும் பாடலுக்குள் இருக்கக்கூடிய பொருள், அதை அவர் சொன்ன விதம், அதற்கான இயங்கும் மனம், அந்த வாழ்க்கை மீண்டும் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு முருகவேல் மதுரையிலிருந்து அவர் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம் நேயர்களே.
1: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கிய வானவில்.

கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், ஆர் கே ராஜேஷ், கணினியாக்கம் சரஸ்வதி சங்கர் கணேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிஷா. இனி நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் ஒளி வீச முன் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் சுருச்சி சிங் இணை இப்பதக்கத்தை வென்றது. ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நைதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள். அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள்.

நம்முடைய நாட்டின் தொன்மையையும் வரலாற்று பெருமைகளையும் எதிர்கால தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய முக்கிய பாலமாக இருக்கக்கூடியது அருங்காட்சியகங்கள். அப்படிப்பட்ட வரலாற்று செல்வங்களை பாதுகாத்து பண்பாட்டு விழிப்புணர்வை மக்களிடையே விதைத்து வரக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினரை தான் இந்த வார நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். யார் அவர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திருமதி சசிகலா நடராஜன் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியராக பணியாற்றி வருகிறார். கரூர் மாவட்டத்தின் தொன்மை மிக்க வரலாறு, துல்லியல் சான்றுகள், பண்பாட்டு மரபுகளை பற்றி பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்காற்றி வருகிறார். அருங்காட்சியகவியல் தொடர்பான பயிற்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சிறப்பு சொற்பொழிவுகள் வாயிலாக வரலாற்று செல்வங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இளைய தலைமுறையினருக்கு தொடர்ந்து உணர்த்தி வருகிறார். அவரைத்தான் நாம் சந்திக்கவிருக்கிறோம். சந்திக்கலாமா அவரை?

0: அம்மா வணக்கங்கம்மா.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க.
0: கரூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு பழமையான நகரம், வஞ்சி மாநகர் அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மண்ணில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் அப்படின்றது மற்ற மாவட்ட அருங்காட்சியகங்களிலிருந்து எப்படி வேறுபட்டு நிற்குது, இதை பற்றி சொல்லுங்க மேடம்.
1: சேரர்களோட வரலாற்று தலைநகரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே சங்ககால முதல்லையே இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வணிகத்தோட வணிக மாநகரமாகவும் இருந்திருக்குங்க. சரிங்களா, கரூர் வந்து ஒரு பெரிய வணிக மாநகரமா இருந்திருக்கு, வணிக பெருவழியாவும் இருந்திருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யவனர்கள் இந்த மாதிரியான வணிகம் செய்யற மக்கள் வந்து நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து இங்க நிறைய வணிகம் செய்யறதுக்கான ஒரு உள்நாட்டு வணிகம் அதிகமா நடைபெற்ற ஒரு இடமாவும் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பழைய வரலாற்று சிறப்புகள்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய நிறைய பாத்தீங்கன்னா நம்மளோட புகழிமலையில இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ஆகட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரவங்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, சமணர் படுக்கைகள் இங்க நிறைய இருக்கு, ரோமானிய காசுகள் அதிகம் கிடைச்சிருக்கு, இந்த ஆண் புறணைன்னு சொல்லக்கூடிய சங்கலிக்கங்கள் ஆண் புறணைன்னு சொல்லக்கூடிய அமராவதி ஆற்றங்கரை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்கால பொருட்கள் நிறைய நம்ம சேகரிச்சிருக்கிறாங்க நம்ம மக்கள். அது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு தாங்க இங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் இன்று முதல்.
5: உப்மாவா போரான டிஷ்,
6: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
7: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
8: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
9: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
10: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
11: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
12: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
10: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
14: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி சசிகலா நடராஜன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

அருங்காட்சியகங்கள் அப்படின்னு சொன்னாலே அரிய பொருட்களுடைய பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகத்தில் என்ன மாதிரியான அரிய தொல்பொருட்கள்லாம்

0: காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாங்க. நம்மளோட அருங்காட்சியகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் நடுகற்கள், கற்சிற்பங்கள், அதுக்கப்புறம் பழைய போர்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி குண்டுகள், அதுக்கப்புறம் வந்து உலோக கலைப்பொருட்கள், ஓலைச்சுவடிகள், மரச்சிற்பங்கள், அதுக்கப்புறம் நிறைய நாணய வகைகள், நிறைய மக்கள் பயன்படுத்தின யவனர்களுடைய ரோமானிய காயின்கள் மாதிரியான நிறைய அந்த மாதிரியான நாணயங்கள், அப்புறம் என்னென்ன மர வகைகள் அப்படின்னு இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய புவியியல், கரூர் புவியியல் சார்ந்த கனிம பொருட்கள், கடல்வாழ் உயிரினங்கள், அதுக்கப்புறம் நம்ம கரூர் அப்படின்னாவே கைத்தறியோட நெசவு பகுதி இல்லைங்களா, அதனால வந்து இங்கக்கூடிய வெரைட்டி ஆஃப், அதாவது நிறைய துணி வகைகள் அப்படின்றது, இப்ப என்னென்ன வகையான துணிகளை இங்க வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா துணி வகைகள், அந்த ராட்டையோடைய சேர்த்து பல இப்ப இருக்க நூற்பு மிஷினுக்கும் முன்னாடி இருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்றக்காக மாணவர்களுக்காக காட்சிப்படுத்துறதுக்காகவே அந்த ராட்டையோட சேர்த்தே அந்த துணி வகைகளையும் நாங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கோங்க. அது போக தபால் தலைகள், அப்புறம் தகவல் தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம், இதுக்கு முன்னாடி ஒன்னொன்று தகவல் தொடர்பு நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதே மாதிரி அப்புறம் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், இந்த தோல் பொம்மைகள், பப்பட்ரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தோல் பொம்மை பொம்மலாட்டத்துல பயன்படுத்துற தோல் பொம்மைகள், சிறிய கற்கருவிகள், அந்த மாதிரி மைக்ரோலித்திக் பீரியட்ல அந்த சிறிய கற்கருவிகள், அது எல்லாமே வந்து நம்மளோட காட்சிப்படுத்தி வச்சிருக்கோங்க நம்மளோட அருங்காட்சியகத்துல.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி சசிகலா நடராஜன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி வெளிநாடுகளோடு வணிக தொடர்பு அப்படின்றது பழம்பெருங்காலத்திலிருந்து இருந்திருக்கு அப்படின்றதுனால இங்கே பல்வேறு காலகட்டத்தை சார்ந்த நாணயங்கள், குறிப்பாக ரோமானிய நாணயங்கள் அல்லது சங்ககால பொருட்கள் இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சேர காலத்து நாணயங்கள் அப்படின்றது நிறைய கிடைச்சிருக்குங்க. ஆனா நம்மளோட அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தல அது எதுவும். ஆனா ரோமானியர்களோட நாணயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்து பொருட்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓலைச்சுவடிகள், அந்த ஓலைச்சுவடிகள் வந்து பாத்தீங்கன்னா சுருண்டு வராம இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, சுவடி தூக்கு பலகைன்னு சொல்லுவாங்க. அந்த சுவடி தூக்கு பலகை, அதுக்கப்புறம் முதுமக்கள் தாலி, இந்த மாதிரியான சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால பொருட்கள் நம்ம வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கோங்க.
0: சேரர் காலத்து நாணயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சேரர்களுடைய தலைநகராகவும் கரூர் இருந்திருக்கு. அந்த நாணயங்களில் சிறப்பான செய்திகள் அப்படின்னு என்ன இருக்கு மேடம்? அந்த நாணயங்களில் சிறப்பான செய்திகள் அப்படின்னு என்ன இருக்கு மேடம்?
1: அது வந்து
0: அப்படிங்க.
1: பாத்தீங்கன்னா நாணயங்கள்ல, ரோமானிய நாணயங்கள் இந்த அமராவதி ஆற்றங்கரையில தான் அதிகமா கிடைச்சிச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க மோதிரம் பொறிக்க, அதாவது மித்ரன், மித்ரன் மிதுனன் இந்த மாதிரியான பெயர்கள் பொறிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாக்கோதை, குட்டுவன் மாக்கோதை, கொள்ளிப்பொறை, இந்த மாதிரியான சேர மன்னர்களோட உருவங்களோட அவர்களோட பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களும் நிறைய கிடைச்சிருக்குங்க.
0: கரூர் அப்படின்னு சொன்னாலே புகழிமலை கல்வெட்டு ரொம்ப பிரபலமானது. தமிழக அளவிலும் சரி உலகளவிலும் பிரசித்தி பெற்ற கல்வெட்டு அது. அதோட படி நம்ம அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கா? அதில் என்ன மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்முடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள் மேடம்.
1: புகழிமலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாட்டார் மலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆறு நாட்டார் மலையில இருக்கு. அது வந்து வேலாயுதம் பாளையம் புகழூர்ல இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வரி கல்வெட்டு தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல பதிற்றுப்பற்று அப்படின்ற ஒரு சங்க இலக்கிய நூல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்து, அது அந்த அந்த எழுத்து முறை வந்து தமிழ் எழுத்து பொறிப்புலதான் இருக்கு. கிமு 1 முதல் 2 நூற்றாண்டு சார்ந்ததா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லுங்க, மூதா அமன்னன் யாற்றூர் செங்காயன் பண் உரைய கோ ஆதன் செல்லிரும் பொறை மகன் கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோன் இளங்கோன் ஆக அறுத்த கல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா சேர மன்னர் ஒருவர் வந்து

சமணத்துறவி ஒருவருக்காக வெட்டி கொடுத்த சமண படுக்கை அப்படின்னு அர்த்தம் அது. அவருக்காக ஒருத்தருக்காக சமண துறவி ஒருத்தருக்காக அந்த இளங்கடுங்க வந்து தன்னோட ஆட்சி காலங்கள்ல வந்து ஒரு சமண படுக்கை வந்து செய்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்காங்க. அது போக சேரர்களோட மூன்று தலைமுறை மன்னர்கள் பத்தி அதுல பேர் பொறிக்கப்பட்டிருக்குது. பதிற்று பத்திலும் இதுவே சேம் அதே மாதிரியே இடம் பெறதுனால இது வந்து சங்க இலக்கியங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு இதுவும் இதுவும் சேரர்களுடைய இடம் அப்படின்றதுக்கான அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒரு கல்வெட்டுங்க இது.

0: தாரா, தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர்

0: இப்போ கரூரில் சமீபத்தில் என்ன மாதிரியான தொல்பொருள் அகழாய்வுகள் நடந்திருக்கு, அதில் என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் வந்து ஒரு 9 இடங்கள்ல அகழாய்வு பண்ணியிருக்காங்கங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1973-74 இந்த ஜெயப்பிரகாஷ் துவக்கப்பள்ளி அப்படின்ற பகுதியிலையும், 77 CSI பள்ளி மைதானம் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த 2 இடங்கள்லையும் பண்ணியிருக்காங்க அகழாய்வு. 1979 வந்து ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி விடுதி வளாகம் மற்றும் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி அந்த 2 பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு பண்ணியிருக்காங்க. அதே 1996 அப்படிங்கிறப்ப அமராவதி ஆற்றங்கரை, அதுக்கப்புறம் கரூர் மாரியம்மன் கோவில் வளாகம், ஜெயபிரகாஷ் பள்ளி, காளி, ஜெயபிரகாஷ் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காளி இடம் இருக்கும், அந்த காளி இடம், CSI வளாகம், இந்த மாதிரி ஒரு 9 பிளேசஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அது போக முடியும் இப்ப 2006-07 காலகட்டங்கள்ல நெருங்கூர் பகுதிகளில் பெருங்கற்கால எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, திருக்காம்புலியூர் உள்ள வாழ்விட பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அகழாய்வு பண்ணப்பட்ட பகுதிகள்ங்க, கரூர் பகுதியில, கரூர் மாவட்டத்துல அகழாய்வு பண்ணப்பட்ட பகுதிகள். இதுல கிடைக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய செங்கல் கட்டிடம், கால்வாய்கள், நம்ம சங்கு வளையல்கள், அது போக பெயர் பொறித்த பானை ஓடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அந்த தங்க மோதிரம் அந்த மாதிரியான விஷயங்களும் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்கங்க. அது போக சேர, சோழ, பாண்டியர் 3 காலகட்டங்களை சார்ந்த நாணயங்களுமே இங்க கிடைச்சிருக்கு.
0: பொதுவாக மக்கள் தங்களுடைய வீடுகள்லேயோ அல்லது நிலத்திலோ வீடு கட்டுவதற்கு அல்லது ஏதாவது ஒரு பணி நிமித்தமாக தோண்டுகிற போது பழங்கால பொருட்கள் அப்படின்றது கிடைக்கக்கூடும். அப்படி கிடைக்கிற பொருட்களை அருங்காட்சியகத்திற்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு, அவங்க யாரை அணுகலாம் மேடம்?
1: 2 வழிதாங்க. என்னன்னா முதல்ல வந்து அவங்க இந்த மாதிரி புதைப்பொருள் சட்டத்தின்படி அவங்களுக்கு பொருள் கிடைக்குது அப்படின்னா அவங்க வீடு தோண்டும் போது அந்த மாதிரி ஏதாவது நிலத்தை தோன்ற டைம்ல அவங்களுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குது அப்படின்னா அது புதைப்பொருள் சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஊர் விஓக்கு தான் அவங்க வந்து கொடுக்கணுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்க வந்து வருவாய்த்துறை மூலயமா வந்து அருங்காட்சியகத்துறைக்கு ஒப்படைப்பு செய்வாங்க. இதுதான் முதல், இது ஒரு வழிங்க. அது போக இல்ல மக்கள் வந்துட்டு தன்னோட பொருட்கள், நாங்க நிறைய அரிய பொருட்கள் எங்க வீட்டுல பாரம்பரியமா நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இதை வந்து இப்ப பயன்படாம நாங்க இருக்கோம், இது என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள் வச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டி கால ஒரு 2-3 தலைமுறைகளா இருக்கும், அது அரிய பொருட்களா இருக்கும், இப்ப அந்த பொருட்கள் இல்லாம அருகி போயிருக்கலாம். அந்த மாதிரியான சில பொருட்களையும் வந்து அவங்க அன்பளிப்பா கொண்டுட்டு வந்து அருங்காட்சியகத்துல கொடுத்தாங்கன்னா அவங்க அன்பளிப்புன்னு சொல்லி அவங்களோட பேர் பொறிக்கப்பட்டு அந்த இடத்துல நம்ம வந்து காட்சிப்படுத்துவாங்க. அது எத்தனை தலைமுறை எத்தனை காலகட்டங்கள் ஆனாலும் அவங்களோட பேரோடவே அந்த இடத்துல அந்த பொருள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும்.
2: அப்ப நேரடியாக பொதுமக்களும் கொண்டு வந்து கொடுக்கலாம்.
1: கண்டிப்பாங்க.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா, தடிபடாத நூலு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்ச

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். இன்று முதல்
2: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் மோகன்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி சசிகலா நடராஜன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: ஒரு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியராக தொல்பொருட்களை பாதுகாக்கிறதுலையும் அதை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சிருக்க கூடும். என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: தொல்பொருட்கள் பாதுகாப்புல வந்து கிடைக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் அங்க இருக்கக்கூடிய மியூசிய அருங்காட்சியகத்துல கூடிய ஒரு ஒரு பொருட்களும் ஒரு ஒரு மாதிரியான தன்மையுடையதா இருக்குங்க. என்னன்னா, ஒரு சில தோல் பொம்மை அந்த மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப வந்து மென்மையானதா இருக்கும். அதே மாதிரி ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரியான பொருட்களும், பிளஸ் உலோகம் இரும்பு இந்த மாதிரியான பொருட்களும் இருக்கும். ஒரு ஒரு வகையான தன்மையுடைய பொருட்களுக்கும் ஒரு ஒரு சில பாதுகாப்புகள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லா பொருட்களையும் ஒரே மாதிரியான தன்மையில நம்ம இல்லை அப்படிங்கிறப்ப, இது வெளியில கால சூழ்நிலை மாறும்போது, இப்ப மழை காலங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரியான பொருட்கள்ல வந்துட்டு பூஞ்சா வந்து பாதுகாப்பு இல்லாம பாத்துக்கணும். ஒரு சிலது பூச்சிகள் அரிக்க ஆரம்பிக்கிறோம், பூச்சி வண்டுகள் அந்த மாதிரிலாம் அரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமிங்ல வாரம் ஒரு முறை நம்மள வந்து காட்சி கூடத்தை வந்து தூய்மைப்படுத்துறத பணியாளர்களை வச்சு நம்ம தூய்மைப்படுத்திட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரிதான்
2: வரக்கூடிய பொதுமக்கள் எப்படி நடந்துகிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: வரக்கூடிய பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய பொருட்களை பார்க்கதான் வரோன்ற அந்த ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் உள்ள வரணுங்க. நம்மளோட பாரம்பரிய பொருட்கள், நம்மளோட பரிணாமம், நம்ம முதல்ல பயன்படுத்தின ஒரு ஒரு இதுல, நம்ம வாழ்விட பகுதி ஆகட்டும், நம்மளோட ஈமச்சடங்காகட்டும், நம்ம போர்க்கருவிகள் ஆகட்டும், எல்லாமே நம்ம முதல்ல பயன்படுத்தின பரிணாமத்துல இருந்து இப்ப இருக்கிற பரிணாமம் வேற. அதை பாக்குற ஒரு ஆர்வத்துல உள்ள வரணும். வரும்போது அந்த பொருட்களை அவங்க வந்து தொடாம சேதப்படுத்தாம ஒரு கலை கண்ணோட்டத்தோட அதை அணுகி அதை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க.

0: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே.

வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி சசிகலா நடராஜன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தை பொதுமக்கள், பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆராய்ச்சி மாணவர்கள் அப்படின்னு பல தரப்பினரும் வந்து அணுகக்கூடும். இந்த அருங்காட்சியகம் அவங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கு?
1: இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட பள்ளி பாட புத்தகங்கள்ல என்ன தமிழாகட்டும் வரலாறாகட்டும் மற்ற அறிவியல் பாடமாகட்டும் அதுல வந்து அவங்க வந்து படமாவோ அல்லது வந்து ஒரு தியரியா ஒரு தியரியா படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து அவங்க பிராக்டிக்கலா இங்க வந்து பாக்குறாங்க. பொருளாவே அவங்க ஆப்ஜெக்டாவே கண் கூட பார்க்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பத்தி புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து கல்வி இடை பயிற்சின்றது வந்து கல்வி உள்ளிடை பயிற்சி நாங்க வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு நாங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் எடுத்துட்டு அவங்க அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து பேப்பர் சப்மிட் பண்றதுக்கும் இங்க நம்ம அந்த பொருள் வந்து அவங்க எந்த நேரம் வேணாலும் அணுகி அவங்க வந்து தேவையான குறிப்புகளை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க.
0: எல்லாமுமே டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் குழந்தைகள் கிட்ட அருங்காட்சியகம் பார்க்கக்கூடிய ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்துட்ருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்ப குழந்தைகளுக்கு வந்து இப்ப அவங்க குழந்தைங்க வந்துட்டு இந்த விடுமுறை நாட்கள்ல வீட்லயே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நாங்க அவங்களை வந்து குழந்தைங்களை மெயினா இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் அதிகமா ஃபோக்கஸ், கோடை விடுமுறை காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி ஓவிய பயிற்சி பட்டறை, களிமண் பொம்மைகள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யற மாதிரி சின்ன சின்ன ஆன்டிகிராஃப்ட் பொருட்கள் எல்லாம் செய்யற மாதிரியான பயிற்சி பட்டறைகளை வந்து நாங்க இங்க நடத்தி கொடுக்குறோங்க. எல்லா அருங்காட்சியகளையுமே அந்த மாதிரி பண்றாங்க.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: வசந்த் அண்ட் கோ காலம்,
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசிஓடி பேஷண்ட்டுக்கு நைட்டு என்னென்ன ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும், எப்படி நைட்டை அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிசிஓடிக்கு மேஜர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டயட்டு, எக்ஸசைஸு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதுதான் மெயின். இந்த மூணுமே நமக்கு பர்ஃபெக்டாக நடக்கணும்னா நைட்டு ஒரு பிளானிங் இருக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படி நம்ம வாக் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம டயட் இப்படி இருக்கணும், அந்த மறுநாள் ஃபுட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும்னா நைட்டு இதை ஊற வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், நாளைக்கு என்ன ஃபுட் செய்ய போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரெண்டில் ப்ராப்பராக பிளான் பண்ணால் தான் பர்ஃபெக்டான டயட்டும் கொண்டு வர முடியும், பர்ஃபெக்டான எக்ஸசைஸ் ரெஜிமும் கொண்டு வர முடியும். இதை நைட்டு ப்ராப்பராக கொண்டு வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு ப்ரீதிங் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இதை மாதிரிலாம் நைட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் குறையும். மார்னிங் மறுநாள் ஃபுல்லாக உங்களுடைய டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு உங்கள் நைட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸான ஃபோன்ஸ் இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுருங்க. ஏதாவது படிக்கணும் இல்லை நைட் அந்த 1 ஹவர் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னு சொன்னால் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு புக் படிங்க, ஒரு நல்ல ஒரு ஜேர்னல் படிங்க, ஏதாவது ஒன்று அதை பண்ணுங்கள். இல்லை எழுதுங்க நீங்கள் அன்றைக்கி டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, எப்படி உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டிங் எழுதுறது ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ரொம்ப டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது, கரெக்டான டயத்தில் தூங்குங்க. கரெக்டான டயத்தில் தூங்குறதுனால உங்கள் மார்னிங் கரெக்டாக எந்திரிக்க முடியும். உங்களுடைய ஸ்லீப் சில பேருக்கு 5 மணி நேரம் போதும், சில பேருக்கு 6 மணி நேரம் போதும், சில பேருக்கு 8 மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும். உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி, எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்தால் உங்கள் பாடி ரெஜுனேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ஸ்லீப் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்தில் பர்டிகுலராக படுக்கிறத ஒரு ப்ராப்பர் பிளானாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு ப்ராப்பராக தூங்குனீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் நீங்கள் வாக்கிங் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது விட்டமின் D3 இயற்கையாகவே உங்கள் பாடி கிடைக்கும். விட்டமின் D3 ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் ஆஃப் பிசிஓடி. அதனால் விட்டமின் D3 கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போனாலே பெட்டராக இருக்கும். நைட்டு ப்ராப்பராக தூங்கினா தான் காலையில் ஏஞ்சி வாக் பண்ண முடியும். இது இல்லாமல் நல்ல விதமான ஸ்லீப், நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிசிஓடியோட மேனேஜ்மெண்ட்டில். ஏன்னா இது மெலட்டரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த மெலட்டரின் ஹார்மோன் கரு முட்டையோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா ப்ராப்பராக நம்ம தூங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் நம்ம டயத்துக்கு நைட்டு ஃபுட்டை சாப்பிடணும். நைட்டு ஃபுட்டை அந்த காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் அதாவது சூரியன் மறைய வர டயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 6 to 7 o'clock அந்த டைம் ஒரு மேக்ஸிமம் போனால் 7:30 அந்த டயத்துக்குள்ளே நம்மளுடைய நைட்டு ஃபுட்டை முடிச்சிடணும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் ஒரு க்ரீன் டீ இல்லை ஒரு சின்னமன் ட்ரீ ஒரு வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் டயட்டாக எடுத்துக்கலாமே தவிர ஒரு சாலிட் ஃபுட்ஸாக நைட் சாப்பிட்டீங்கன்னா மார்னிங் உங்களால் மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும், ஸ்லீப்போட குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்காது. இது எல்லாத்தையும் நைட் ரொட்டீனாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பிசிஓடி மேனேஜ்மெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
3: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட்,

0: சூப்பர் டேஸ்டி.
1: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி சசிகலா நடராஜன். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: நீங்கள் இப்போ கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் காப்பாட்சியராக இருக்கீங்க. நம்முடைய நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. அவங்க நம்முடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
1: அவங்களுக்கு அந்த புரிதல் வரணுங்க. ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸுக்குமான ஒரு அவேர்னஸ் முதல் கிரியேட் பண்ணணுங்க. நம்மளே டிஜிட்டலைஸ் நம்ம மொபைல்லயே முழுகி இருக்கிறனால குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்லாம் குழந்தைங்களை இந்த மாதிரி அருங்காட்சியகம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்தந்த மாவட்டங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களுக்கு போய் பாக்குறது, பழமையான புராதன சின்னங்கள், கோவில்கள் இந்த மாதிரியான இடத்த கூட்டிட்டு போய் அந்த குழந்தைங்களை அந்த மாதிரி கலைப்பொருட்கள் எல்லாம் காட்ட செய்யும் போது அவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்ம் ஆகும். அதனால அந்த குழந்தைங்களும் அது சார்ந்து நோக்கத்துல வெளியில வருவாங்க எல்லா விஷயத்திலயுமே. அது போக வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணணும்னா, வெளியில போற எந்த ஒரு பண்பாட்டு சின்னங்கள் ஆகட்டும், புராதன சின்னங்கள், பாதுகாக்கப்பட்ட பொருட்கள் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா போய் சேதப்படுத்தாம மெயினா இருக்கணும். அதுல கிறுக்கி வைக்கிறது, அதை வந்து உடச்சு விடுறது, பொறுப்பு இல்லாம பண்ணாம எல்லாமே நம்மளோட வரலாறு மற்றும் பண்பாடு சார்ந்த பொருட்கள்ன்ற கண்ணோட்டத்துல பார்த்து அதை பாதுகாப்புங்கிறத அரசாங்கம் மட்டும் இல்லாம பொதுமக்களும் சேர்ந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் என்னோட வேண்டுகோளுங்க.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கரூர் மாவட்டத்தினுடைய வரலாற்று சிறப்புகளையும் அதற்கு சான்றாக இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள்கள் குறித்தும் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு கோடை பண்பலையின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சகோதரி.
1: ரொம்ப நன்றிங்க. இந்த எங்களோட அருங்காட்சியகத்துறை பற்றி இந்த அருங்காட்சியகத்துறை பற்றி விழிப்புணர்வை கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கோடை பண்பலை மூலியமான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கோடை பண்பலையை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களை தங்களோட குழந்தைகளோட ஓய்வு நேரங்கள்ல சென்று பார்வையிட்டு உங்களோட பண்பாட்டையும் வரலாற்றையும் பெருமிதங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.
0: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்டீர்களா? காலத்தை கடந்து நிற்பது வரலாறு. அந்த வரலாற்றை பறைசாற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பது வரலாற்று சான்றுகள். அத்தகைய சான்றுகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள், அதனுடைய மகத்துவத்தை பற்றி இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? விடுமுறை நாட்களை பொழுதுபோக்குகளில் நாம் கழிப்பதை கடந்து அருங்காட்சியகத்தில் செலவழிப்பதற்கு நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் சொல்லித்தரலாம் தானே? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

நிறைவுக்கு வருகிறது வெளியே வராத வெளிச்சங்கள். மீண்டும் ஒளிரும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு. நாளை காலை 10 மணிக்கு வரும் பண்பலை வானவில் இந்தியாவில் கேட்கலாம் நிகழ்வுகளின் நினைவுகள். புள்ளியாய்கிலினி தேடி வரும் பண்பலை. நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து நேயர்களை நாடும் முன் செவியோரும் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு காஸ்டன் பிரவுனியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இது தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து தாங்க வளம் வர இருக்கிறது. நேர்களை சந்திக்கிறார் மோகன்.
1: வணக்கம். இது உங்கள் கொடைக்கான பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. வாழ்க்கையில பல சுவையான தருணங்கள் எந்த நேரத்துல எப்போ வாய்க்கப்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. வாழ்க்கை எல்லா நேரங்களும் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா அப்படிங்கறதா வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் கொடைக்கானல் பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. எவ்வளவோ முறை அழைப்பு ஏற்படுத்திருக்கீங்க, ஒரு முறை கூட இணைப்பு கிடைக்கல, நான் பேசவில்லை அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உங்க ஏக்கத்தை தீர்ப்பதற்காகவே உங்களை தேடி உங்க ஊருக்கு நாங்க வந்திருக்கிறோம். சரி, இன்னைக்கு எங்கிருந்து அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய அறிவிப்பாளர் சொன்னது போல கோடை பண்பலை 100.5 இந்த தேடி வரும் பண்பலையானது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எருமப்பட்டி பகுதியில இருந்தா வருது. ரொம்ப அழகான ஒரு ஊருங்க. அது என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு சில நபர்களை பார்த்த உடனே நமக்கு பேசணும், பழகணும், இவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தோணும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும், இந்த ஊர் வரும்போது அழகா இருக்கு, இந்த ஊரு இங்க நம்ம ஒரு வீடு கட்டி இங்கே குடியிருந்து வாழ்ந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு பின்னாடி கொல்லிமலையினுடைய அழகு இருக்கிறது, அது பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நம்ம வாகனத்துல வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா, இந்த மலை நம்ம கூடயே வருது, இந்த மலைக்கிட்ட நம்ம எப்ப போவோம் எப்ப போவோம்னு சொல்லிக்கிட்டே வந்த இடம் இந்த எருமப்பட்டி பகுதி. நாமக்கல் மாவட்டத்துல திருச்சி மாவட்டத்துக்கு இடையில நடுப்பறில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அற்புதமான இயற்கை சார்ந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேர்கள் பெருமக்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இந்த சுற்று வட்டாரத்துல கேட்டுட்டு இருக்கக்கூடிய கோடை பண்பலினுடைய நேர்கள், நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா நம்ம பேசலாம். சரி, எங்க இருந்த நிகழ்ச்சி அப்படின்னா, எருமப்பட்டியில பாத்தீங்கன்னா அக்னி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது. அந்த மாரியம்மன் ஆலயத்திற்கு அருகாமையில இருந்துதான் இன்னைக்கு நம்ம தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வரப்போகுது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வரகூர், காவக்காரம்பட்டி, பவுத்ரா, வடவத்தூர், கோடங்கிப்பட்டி, அலங்காநத்தம், புட்டிரெட்டிப்பட்டி, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய நேர்கள் பெருமக்கள் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கோடை பண்பலையில நேரடியாக நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். முகலாய மன மகிழ்ச்சியோடு இங்க வாகனத்துல வந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தோழி ஒருத்தங்கிட்ட பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், நான் திருச்சி மாவட்டம் உடைய குழம்புல இருந்து மகேஸ்வரி.
1: மகேஸ்வரி, ரொம்ப அவ்வளவு சிரிப்பா இருக்கிறீங்களே.
2: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. அது எங்க ஊர் பக்கத்துல தேடி வந்தது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. வேற என்ன சொல்றேன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல.
1: ஒண்ணுமே புரியல, நீங்க நிதானமா இல்ல, காலு தரையில படல, முதல்ல நில்லுங்க
2: அப்புறம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி.
1: என்ன பண்றீங்கம்மா?
2: நான் டைலருங்க. நான் வந்து என்னோட வேலைக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறது கோடை பண்பலை. அது இல்லைன்னா நான் இல்ல. ஏன்னா அது நான் 4 வருஷமா தான் கேக்குறேன். கேட்ட பிறகு என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றங்கள். அப்புறம் இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, என் பொண்ணு வந்து 12 மணி வரைக்கும் நைட் 2 மணி வரைக்கும் படிக்கிறா, 12 மணி வரைக்கும் தான் பண்பலை போடுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வருதா?
1: அவங்க படிப்பாங்க, நீங்க பாட்டு கேப்பீங்க.
2: நான் பாட்டு கேப்பேன், ரெண்டாவது நான் தூங்கிட்டாலும் ஒரு அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா மட்டும்தான். ஆனா இன்னொரு அம்மாவா இருக்கிறது கோடை பண்பலை.
1: ரொம்ப மகிழ்ச்சி. அது அதிகாரிகள் கேட்டு இருப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். நன்றி மகேஸ்வரி அவர்களே, உங்ககிட்ட பேசணும்ல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சகுந்தலாங்க. நான் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்துல இருந்து நான் எருமப்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சிருக்கிறேங்க.
1: ஓஹோ, அப்படியா? நம்ம ரேடியோ ஓடிட்டே இருக்குமா?
3: ஓடிட்டே இருக்குங்க சார்.
1: அப்புறம் கால் வலிக்கும் என்ன பண்ணுவீங்க?
3: கால் வலிஞ்சுக்கிட்டு சார் இருக்குது.
1: இல்ல, நான் ரேடியோக்கு கேட்டேன்.
3: பெஞ்சில உட்காந்துட்டு சார் நான் கேட்டுட்டு இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் ஆஃப் பண்ணா கூட டிவி போடுறதுக்கு ஆஃப் பண்ணுவேன், நான் ஆஃப் பண்ணவே விட மாட்டேன் சார். ஏன்னா எங்களுக்கு காலையில 5 மணிக்கு போட்டோம்னா நைட்டு 8 மணி வரைக்கும் கடை வச்சிருப்போம் சார். ஓடிக்கிட்டு இருக்கு.
1: என்ன காரணம் அந்த அளவுக்கு எஃப்எம் கூட?
3: இல்லைங்க சார், அது வந்து நல்ல நல்ல பாட்டா நீங்க குடுக்குறீங்க, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சார். பாட்டு கேப்பாங்க, நாங்க வெரைட்டி தக்காளி
1: சாதம் நடந்துருது,
3: பலகாரம் போடுவோம் சார்.
1: நல்லா பாட்டு போடுவீங்க?
3: பாட்டு பாடுவோம் சார்.
1: ஒரு பாட்டு எங்களுக்கு
3: என்ன பாட்டு பாடுறது தெரியல.
1: என்ன பாட்டு வேணாலும் பாருங்க.
3: எனக்கு நீங்க ஒண்ணும் பாட்டு போடுங்களே சார், நான் சொல்ற பாட்டு போடுங்களேன். ராஜ பாட்டு ரங்கத்துறையில சிவாஜி பாட்டுல ஒரு நாள்
1: அந்த பாட்டா? சரி, அண்ணன் தங்கச்சி பாசத்தை அப்படியே வெளிக்கட்டுறாங்க. சரி சரி, நல்லது நல்லது, ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
4: மணி சார்.
1: மணி சார்.

0: ஒரு அறிவி சார்ந்த விஷயங்கள் மட்டும் நடக்கல, எல்லா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து நம்ம மாவட்டம் உலகம் ஃபுல்லா பேசுற அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்
1: பேசுற அளவுக்கு நீங்க பேசுறீங்களா?
0: இல்ல சார், போன வாரம் கூட இப்ப வந்து நம்ம ஓலைச்சுவடைய பத்தி பேசுனாங்க, திருக்குறள் பத்தி பேசுனாங்க. ஒரு சின்ன மழலை குழந்தையில இருந்து முதியவர் வரை நல்லா யோசிச்சு
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. மழலைன்னு நல்லா அழகான உச்சரிப்புல உச்சரிக்கிறீங்க. உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
2: என் பேர் தருண் சாய்.
1: தருண் சாய், என்ன படிக்கிறீங்க?
3: பதினெட்டுப்பட்டிக்கு பெரிய தெய்வம் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் பூக்களில பெருசு. அதே மாதிரி இந்த பக்கம் சஞ்சய ராய பெருமாள் தலைமலை, இந்த பக்கம்
1: தலைமலையில இருக்கிறது.
3: ஆமா, தலைமலை பெரிய கோயில் எல்லாம் 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை. இந்த பக்கம் வடக்கால் எடுத்த கொல்லிமலை மாசி பெரிய சாமி.
1: நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய அக்னி மாரியம்மன் ஆலயத்திற்கு அருகாம் வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய நேர் பெருமக்களை நம்ம சந்திக்கலாம். அதற்கு முன்னதாக

0: வசந்த் அண்ட் கோ.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஏடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26-28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஏடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
8: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
9: சேலஞ்ச் அக்செப்டட்.
10: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
8: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
11: சூப்பர் எப்பவும் எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
12: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
13: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
12: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
14: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
15: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியம் இருக்கு 2 இன்று முதல்.
16: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
17: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
16: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
17: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
18: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
19: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
1: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

அதே மாதிரி இங்க இருந்து மக்கள் நிறைய கொளுத்து வேலை, அதாவது

0: கட்டடக்காரர்கள். அது சம்பந்தமா நிறைய பேர் போறாங்க வராங்க. முக்காவாசி பேர் நாமக்கல்ல வேலை செய்யறவங்கன்னா எறும்புப்பட்டிக்காரங்க தான் நிறைய வேலை செய்யறாங்க.
1: எறும்புக்கு பேர் போன மக்கள் எறும்புப்பட்டிக்காரர்கள்
0: மக்கள்.
1: ஏன் ஊருக்கு எறும்புப்பட்டின்னு பேரு?
0: அதாவது இது வந்து எருமப்பட்டி இல்லைங்க, எறம்பட்டி.
1: எறம்பட்டி
0: எறம்பட்டி அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க வச்சிருக்காங்க. அந்த போர்டு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தது, இப்ப வந்து அது அப்படியே திரிஞ்சு எருமப்பட்டின்னு வந்துருச்சு.
1: ஊருக்குள்ள இந்த மாதிரி பேரை மாத்து பேச்சு வழக்கில் மாறுறதுக்குன்னு நம்ம பேசுற போது மாறிடுது. சரி, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரை இனிமேல் நம்ம பெருமையா மாத்துவோம்.
0: எஃப்எம்க்கு என்னுடைய 27வது ஆண்டு நிறைவு நாள் வாழ்த்துக்கள். எருமப்பட்டி சார்பாக, மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.
1: நல்லது, நன்றி ஐயா. உங்க பேரு?
2: முத்துவீரன்.
1: முத்துவீரன், செமையா இருக்கு. எப்படி இப்படி எல்லாம்?
2: முத்துவீரன் கோனைங்கப்பட்டி.
1: என்ன கேட்டாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேன் தம்பி அப்படிங்கிறாரு. என்ன பண்றீங்க ஐயா?
2: விவசாயம் பண்றேன்.
1: அப்படியா, சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு விவசாயம் எல்லாம்?
2: இப்ப மழை கம்மியா இருக்குங்க, விவசாயம் கம்மி. கொஞ்சம் நேரத்துல பூ, இது கொஞ்சம் காட்டுல பூ வச்சிருக்கோம்.
1: என்ன பூ?
2: மல்லிகைப்பூ.
1: மல்லிகை. வெள்ளம் பரவாயில்லையா?
2: ஆஹ், நல்லா இருக்கு.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படி வெள்ளம் பூ எடுக்கும்போது என்ன பாட்டு போடுவீங்க?
2: அது எப்ப பாடிக்கிட்டே இருக்குங்க.
1: எப்ப பாடு? நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க?
2: அது பாட பாட்டு பின்னால்
1: பாடி பாடி பாட்டு பாடி இங்க மாட்டிக்கு போவோம். பாட மாட்டீங்க. சரி ஐயா, உங்க பேரு?
0: சுப்பிரமணிய.
1: சுப்பிரமணிய, நீங்க
0: வரகுடு குழந்தைக்கு மூளைக்காடு.
1: மூளைக்காடு அண்ணன் பதப்பு சொல்றாரு. ஊரு பேர் மறந்துட்டீங்களா?
0: இல்ல இல்ல, மூளைக்காடு தான்.
1: மூளைக்காடு தானா? சரி, என்ன பண்றீங்க?
0: விவசாயம்.
1: விவசாயம் தான். சரி, எப்படி ஊரெல்லாம் இவ்வளவு செழிப்பா இருக்கு, பார்க்கவே ரம்யமா இருக்கு. கவிதை எழுதுவீங்களா?
0: இல்ல, கவிதை எழுத மாட்டேன்.
1: பாடுவீங்களா?
0: பாடல மாட்டாங்க.
1: என்னதான் பண்ணுவீங்க? பொழுது போற
0: எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
1: எப்பவும் கேக்குறது மட்டும்தான்.
0: எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம வீட்டுல. நைட்டு 9 மணி வரைக்கும் ஓடுங்க, அப்புறமே பண்ணிடுவாங்க.
1: என்ன
3: பண்றீங்க? ஆனா போன்ல ட்ரை பண்ணதுல இப்ப கேக்கவும் உடனே வந்தோம்.
1: எப்படி இருக்கு?
3: சந்தோஷமா இருக்கு.
1: நீங்க மூச்சு விடுறதுல போன் கீழே விழுந்துரும் போல இருக்கு. அட்டேங்க அப்பா, அவ்வளவு. உங்க பேர் தங்கா?
4: சஸ்மிதா.
1: சஸ்மிதா, என்ன படிக்கிறீங்க?
4: 5வது வகுப்பு படிக்கிறேன்.
1: 5வது வகுப்பா? ரொம்ப அழகா பேசுறீங்களே. என்ன ஆகணும் ஆசா எதிர்காலத்துல?
4: டாக்டர்.
1: டாக்டரா? என்ன, இந்த ஊருக்காரங்க எல்லாமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன காரணம்?
4: ஏன்னா படிச்சு நல்லா ஏழைங்களுக்கு எல்லாம் காசு வாங்காம வந்துட்டு
1: நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய அக்னிமாரியம்மன் ஆலயத்திற்கு முன்புறம் இருந்தா வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை.

0: எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கோம். தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில பாத்தீங்கன்னா அக்னி மாரியம்மன் ஆலயம் இருக்கிறது. பழைய மாரியம்மன் ஆலயம் அப்படின்னு இந்த ஊர் பகுதியில சொல்றாங்க. அந்த ஆலயம் முன்னாடி இருந்துதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பண்பலை 100.5 நேரடியாக நீங்க பேசலாம். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக நிறைய தோழிகள் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வீட்டுக்குள்ளாங்க
0: நீங்க உங்க பேர்மா?
2: வணக்கம் சார், என் பேர் கல்யாணி சார். நான் பக்கத்துல பொட்டிரெட்டிப்பட்டியில இருந்து வரேன் சார். நாங்க வந்து இயற்கை உரம் தயாரிச்சிட்டு இருக்கோம்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். விவசாயம் நிறைய இருக்கிறதுனால வியாபாரம் பரவாயில்லையா?
2: பரவாயில்லைங்க.
0: இங்க மக்கள் ரெண்டு இப்படி விவசாயம் தான், விவசாயத்துக்கு இயற்கை உரம் போட்டுறாங்க, செயற்கை உரம் பண்றாங்க.
2: நிறைய பேர் இயற்கை உரம் விரும்புறாங்க சார். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி
0: போட்டுக்கிறாங்க. ஆமா, எடுத்த உடனே முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியாது. வேணா வெள்ளாம கிடைக்காது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறணும்.
2: ஏன்னா மண்ணு சத்து காப்பாத்தணும், மண்ணு இதை வளத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் இப்ப இயற்கை உரம் பயன்படுத்துறாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். இப்ப யார் கடையை போட்டுக்கிறோம்?
2: இப்ப ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார்.
0: பேசிட்டு
2: சார், உண்மைதான். நாங்க டெய்லி வேலை கேட்டுட்டேதான், 4 லேடிஸ் ரெகுலரா வேலை செய்யறாங்க சார். நாங்க பண்பலை கேட்டுட்டே இருந்தோம் சார். நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.
0: சந்தோஷம் ஐயா. உங்க பேரு?
3: ஐயா, என் பேரு பால்ராஜுங்க ஐயா.
0: பால்ராஜா, வயசு என்ன ஆகுது?
3: வயசு 80ங்க ஐயா.
0: 80 ஆகுது. ஆனா இன்னும் இந்த தோல்ல போற அந்த வெள்ளை பிண்டு மாறல?
3: ஆமாங்க ஐயா, பழைய காலத்து இது
0: அந்த முறை
3: விவசாயம் தாங்க பண்றேன். எனக்கு ஒரு மகன், ஒரு மகங்க.
0: சந்தோஷம்.
3: பையன் பேர் சுகுமார், ஏடிசில ஓடுறாரு.
0: நல்லது.
3: பதினாறு பையன் பூரில் சுகுனாங்க. பேரன் ஒருத்தர் வெட்டினரி டாக்டர்.
0: அப்படியா?
3: ஒருத்தர் இன்ஜினியருங்க.
0: சரிங்க.
3: ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க.
0: நல்லது.
3: ரெண்டு பேருமே மாற்று ஜாதியில.
0: உங்களுடைய முழு வரலாறையும் சொல்லிட்டீங்க, சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஸ்டைல் டெய்லர் சோமுங்க. எரம்பட்டியில தான் ஒர்க் பண்ணிக்கிறேன்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
4: டெய்லரிங்.
0: டெய்லரிங்.
4: ஆமாங்க.
0: ஏன் டெய்லர் காரணம் ஏன் சட்டப்பட்டனே போட மாட்டீங்க?
4: சட்டப்பட்டன போட்டா அது ஒரு கெத்தா இருக்கு போட்டுக்கிறோம்.
0: அப்படியா?
3: பூசாரி பாளையம் ஏரிக்காடு பூபதி.
0: இங்க இருந்து 900 km அந்த பக்கம்ல இருக்கு.
3: நானும் அந்த நாமகிரிப்பேட்டை கண்ணனும் வண்டியில வந்தோம். தேடிட்டே வந்தோம். இந்த ஊர்ல வந்து மாரிகோல் நிறைய இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு மாரிகோலா கேட்டு கேட்டு வரதுக்கு இந்த இடத்துக்கு தயார் ஆகி போச்சு.
0: சரி சரி.
3: ரொம்ப அற்புதமான ஒரு நேரம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம பண்பலை நேயர்களுக்கும் பண்பலைக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என் அன்பான வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப நாளா நீண்ட நாள் நேயராக இருந்தாலும் நம்ம பண்பலையோட எப்போதும் ஒன்றிய இருக்கிறதுனாலதான் ராசி பிறக்க நெய்மனு கூறான் ராசி.

0: பாத்துங்க வந்துருக்கிறேன்.
1: நெய் மணக்கிற ஊரு, இது நெய் தேவையான பால் கறக்குற ஊரு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சரி, நல்லது, நன்றி. உங்க பேர்
2: கணேசன்.
1: கணேசன் ஐயா, முன்னாடி எல்லாம் வந்து நிக்கிறீங்க, பின்னாடி போய் நிக்கிறீங்க?
2: இல்ல சார், இப்பதான் சார் வந்தாங்க.
1: அதனாலயா வருஷப்படி வரணும் இல்லையா? திட்டுவாங்க. சரி, என்ன பண்றீங்க கணேசன்?
2: சலூன் கூட வச்சிருக்கிறாங்க.
1: ரொம்ப சந்தோஷம். கடை யார் பாத்துக்கிறப்போ?
2: கடை இன்னைக்கு லீவுங்க, வெள்ளிக்கிழமை.
1: ஓ, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை லீவ் அந்த பகுதியில?
2: ஆமாங்க, மாசம் வெள்ளிக்கிழமை கிடைச்சிங்க.
1: சரி சரி.
2: ஆ சரி,
1: அப்புறம்
3: அடைக்கானல்ல இருந்து வரோம். சரி, பேசலாம்னு வந்திருக்கேன் சார்.
1: எங்க வேலை நடக்குதா?
3: ஆமா சார், முட்டாஞ்சட்டிங்க சார்.
1: இப்ப எங்க வேலை செஞ்சிட்டு
3: இருக்கீங்க? முட்டாஞ்சட்டில இருந்து செஞ்சிட்டு
1: இருக்கீங்க.
3: ஆமா சார், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பாத்து போலான்னு
1: வந்தேன் சார். நீங்க உங்க வீட்டு வேலை செய்றீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களா?
3: வேலைக்கு வெளியில சார்.
1: நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா? வீட்டு கடைக்கு தேட மாட்டாங்களா?
3: இல்ல சார். சரி, கான்ட்ராக்ட் வேலை. சரி, பாத்து போல.
1: கான்ட்ராக்ட் வேலை தானே? அப்ப சரி, அப்ப பிரச்சனை இல்லை, நம்ம பாத்து செய்யறோம்.
3: ஆமா சார, இதுக்கும் அடைக்கானல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார், பரவாயில்ல. டைம் பாஸ் நல்லா பொழுதுபோக்கு இருக்கு சார். இப்ப இது ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு சார். ஓகே சார்,
1: ரொம்ப நன்றி, நன்றி. வாங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் ஐயா, நான் கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் மாவட்டம், தேங்காம்பட்டில இருந்து வந்திருக்கேன்.
1: கிருஷ்ணராயபுரம் மாவட்டமா? ஏங்க, அதான் 50 கிலோமீட்டர் இருக்குமே.
4: பண்பலை தேடி வரும் பண்பலை. நான் பண்பலையே தேடி வந்திருக்கேன்.
1: பண்பலையே தேடி வந்திருக்கீங்க. ஆனா கவிதையிலேயே கவிதையால அடிக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய நேர்கள் மட்டும்தான்.
4: சொல்லுங்க ஐயா.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து கோடை பண்பலையோட பேசணும் வந்ததுக்காக. இந்த உறவுக்கு என்ன காரணம்?
4: இது பண்பலை வந்து ஒரு பாச வலையாகி போச்சு. பண்பலை தேடி நாங்க போற மாதிரி இருக்கு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் நேயர்களை பார்க்கும்போது ஏதோ புது உறவை சந்திச்ச மாதிரி ஒரு அனுபவம். அதனால நான் பண்பலை தேடி வந்திருக்கேன். நம்மளோட நேயர்களை சந்திச்சதுல ஒரு மிக்க மகிழ்ச்சி.
1: உண்மைதான், உண்மை. எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் முகத்துல இருக்குது. அங்க ஒருத்தர் நீசை முறுக்கிட்டு இருக்காரு. கண்ணா, நீ மட்டும் எனக்கு பேச வைக்காம இந்த ஊரை விட்டு போன அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு. உங்க பேரு?
5: பேர் ஜெயராமனுங்க.
1: என்ன பண்றீங்க?
5: நாங்க ஒரு சலூன் கடை வச்சிருக்கோம்.
1: இன்னைக்கு உங்களுக்கு லீவு?
5: லீவுங்க.
1: கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி பேசுறீங்க? வியாபாரம்லாம்
6: ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு சார்.
1: மூச்சு வாங்க வந்துக்கிறேங்கிறது போல
6: இருக்கு. வந்துட்டேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்திக்கல. நேரிலே கொடைக்கானல் பண்பலை நிறுவனத்தினுடைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய அக்னி மாரியம்மன் பழைய மாரியம்மனுடைய ஆலயத்தின் முன்புறம் இருந்தா வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிறுவன நேர் பெருமக்களை நம்ம சந்திக்க போறோம். தொடர்ந்து கேட்டுருங்க 100.5.
7: மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய அக்னி மாரியம்மன், பழைய மாரியம்மனுடைய ஆலயத்தினுடைய முன்புறம் இருக்கக்கூடிய திடல் இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். மனிதனுடைய மனங்கள் எந்த அளவுக்கு வேகமா மாறுமோ அந்த அளவுக்கு வேகமா இந்த ஊரினுடைய கிளைமேட் சூழ்நிலையாவது மாறிட்டே இருக்கு. வெயில் அடிக்குது, திடீர்னு நல்லா ஜில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது, திடீர்னு பார்த்தா ஒரு மேகமூட்டமா நம்மளை கடந்து போகுது. அதுவும் எதிர்த்து இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலையை பார்க்கும் போது உச்சியில போய் மேல உட்காந்து ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பொழுதாக இருக்கிறது. காலையில விடிஞ்ச உடனே வீட்டு வாசல் வந்து நின்று அந்த கொல்லிமலையை பார்த்தா போது மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு புத்துணர்வு ஏற்படும். அந்த அளவுக்கான ஒரு அமைதியான இயற்கை சார்ந்த சூழல்ல அன்பான மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கிட்ட நம்ம தொடர்ந்து பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: மாதுரி.
10: மாதுரி, ஏன் எது பேசக்கூடிய தோழியை பாத்துறீங்க? என்ன காரணம்? இணைபுரியாம கைய கொத்துட்டே இருக்கீங்களே, பயமா? என்ன ஆச்சு? பயம் இல்லையா? பயப்படலையா? அப்படியே கால் நடுங்குது. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல. பெரிய ஒரு ஆபீஸ் இருக்கலாமே,
11: கொஞ்சம் யூஸ் இருக்காது எனக்கு. ரெண்டு பேர் தம்பி, ஒண்ணு தனியா மேரேஜ் பண்ணிருக்காங்க. நானும் அம்மாவும் அப்பா தவறி போயிட்டாரு.
10: அப்படியா? எந்த ஊர் நீங்க?
11: ராமகோடையம்பட்டி.
10: ராமகோடையம்பட்டி, சரி, சந்தோஷம்.
11: ஊருக்கு ஒரு வசதி வேணும்னு ஆசை. எருமப்பட்டி ஒன்றியத்துல படித்த பெண்கள் ஆண்களுக்கு வேலை கொஞ்சம் வெளியில தேடி போறாங்க. இந்த ஒன்றிய பக்கம் ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா, இங்க வந்து கரூருக்கு போற மாதிரி இருக்குது. கொஞ்சம்
10: பக்கத்துல இருந்தா வேலைக்கு போகலாம்.
11: எங்களுக்கு
10: அதெல்லாம் யோசிக்க வேண்டும், யோசிக்கிற விஷயம் தான். பாப்போம், இப்ப பேரூராட்சியே மாறி இருக்கு. கூட சீக்கிரத்துல நல்ல ஒரு சூழல் மாறினா சந்தோஷமான விஷயம் தான். உங்களுடைய ஆசை நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க.
12: அமிர்தவள்ளிங்க.
10: அமிர்தவள்ளி
12: இருந்து வந்திருக்கோங்க. எங்களுக்கு எஃப்எம்னா ரொம்ப பிடிக்குங்க. எங்க வீட்டுக்காரரு நைட்டு ரேடியோ எஃப்எம் போட்டு விட்டா நைட்டு 12 மணி ஓடி
10: சண்டை வராது. உங்க ரெண்டு பேரும்
12: சண்டை எல்லாம் வராதுங்க. அந்த ஏரியாவுக்கு எங்க வீட்டுல பாடுறது கேக்குங்க.
10: ஓ, ரேடியோ செட் வீட்டுல கட்டிடுங்க.
12: ஆமாங்க,
10: கரண்ட் பில் அதிகமா வருமே.
12: வந்துட்டு போகுதுங்க. அவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஆனா ரேடியோ எஃப்எம் மட்டும் போட்டு விட்டுருவாருங்க.
10: நிறைய விவரமா இருப்பாரு.
12: ஆமாங்க.
10: சரி, ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க.
13: என் பேரு கண்ணன் என்ற கண்ணதாசன்.
10: கண்ணதாசன், ஆஹா, என்ன ஒரு கவிதை எழுதுவீங்களா, பாட்டு எழுதுவீங்களா?
13: கவிதை எல்லாம் எழுதுனேன் சார்.

0: இப்ப வயசாகி போச்சு. வயசுல இருக்கும் போது மட்டும், வயசு பயனா இருக்கும் மட்டும் தான் கவிதை வருமா?
1: ஆமா,
0: அதெல்லாம் சரி. நாங்க ரேடியோ நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், நீங்க போன் பண்ணி தனியா ஆயா 50 பேர்த்த வைய ரேடியோ போற, அந்த சவுண்டர் போற, ட்யூட்டர் போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. அது
1: லோகல் எறும்புட்டி டவுன்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கேன் சார். எங்க கடையில காலையில 9 மணிக்கு கடை திறப்போம், 9 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எஃப்எம் தான் பாடிக்கிட்டே இருக்கும். நினைக்க வாடிக்கையாளர் வந்து 20 நேரத்துல 8 மணிக்கு மேல போடுற பாட்டு நின்னு கேட்டு போவாங்க.
0: ரெண்டுமே பெருமாள் கோயில் ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
2: பெரியசாமி
0: ஐயா. இன்னும் மலை மேல இருக்காம கீழே இருக்கிறீங்க. அடிவாரமா?
2: அடிவாரம்.
0: சரி, என்ன பண்றீங்க?
2: டீக்கடை வச்சிருக்கீங்க? வழி வச்சிருக்கீங்க?
0: டீக்கடை
3: ராமகோடங்கிப்பட்டிலிருந்து வந்திருக்கிறேங்க. எனக்கு வந்து ரொம்ப கொடைக்கானல் ரொம்ப பிடிக்குங்க. கொடைக்கானலுக்கு வந்துட்டுங்க, கடலில் கேட்பது அலைவாசை, வானத்தில் கேட்பது இடிவாசை, கோயில் கேட்பது மணிவாசை, என் மனசுல எப்பவும் கேட்பது
0: கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
3: நான் வடவத்தூர் பேங்க் போறது, இங்க வந்து உங்களுக்கு பேசிட்டு போகணும்ட்டு நம்ம குண்டுமணி கோன்றம்பட்டி குண்டுமணி இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: நல்லது. நல்லது. நன்றி. நன்றி. உங்க பேரு?
2: கணேசன் சார்.
0: கணேசன் சார், என்ன பண்றீங்க?
2: கோடைக்குட்டிங்க.
0: அப்படி சந்தோஷம். நீங்க எல்லாம் விடுமுறை நாள் அப்படி எல்லாம் இருக்கிறீங்க. எல்லாம் உங்க நண்பர்கள் ஒன்னும் சந்திக்கிற நாள்.
2: ஆமாங்க, ஆமாங்க. வெள்ளிக்கும் சந்திச்சோம்.
0: சந்தோஷம். உங்க பேரு?
4: என் பேர் ராமச்சந்திரன். அரசு ஆண்கள் மேல எப்பலையும் பெற்றோர் இருக்கிறத தலைவர்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
4: அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. எருமைப்பட்டிக்கு முதல் பேர் மகிஷாபுரம், அது இங்க தெற்கால் இருக்குது. அது ஒரு காலத்துல தண்ணி வந்து அடிச்சுட்டு போனதுனால இது பட்டி, எருமை பட்டியை கட்டியிருந்தாங்க. அதனால அந்த பட்டி குடி வந்தாச்சு, அதனால எருமைப்பட்டின்னு ஊர் வந்துருச்சு. பேர் மாதிரி எருமைப்பட்டின்னு வந்துருச்சு. அது இல்ல.
0: சரி, ரொம்ப சந்தோஷம்.
4: எல்லா ஊர்லயும் பொடாரி கோயில் கிழக்கு புறமா தான் இருக்கும். ஊரின் கிழக்கு வடகிழக்கு திசையில் இருக்கும். இதுல மட்டும்தான் மேற்கு இருக்கு. அதுதான் அதுக்கு.
0: அப்படின்னா என்னன்னா, ஊர் அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருந்திருக்கு. இப்ப ஊர் மாறினதுனால அந்த பக்கம் மாறி
4: கல்வெட்டுகள் இன்னும் இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகான அற்புதமான தகவல். உங்க பேரு?
5: என் பேர் ஞானசேகரன். தையல் தொழிற்சேகன். 40 வருஷம் தையல் பெற்று செஞ்சிட்டு இருக்கேன்.
0: என்ன
6: பண்றீங்க?
0: மனசுக்கு
6: மனசு திருப்தியா இருக்கு.
0: ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசுனதுல. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: மாவட்டம் தொட்டியம் வட்டம் சித்தூர் கிராமம். நான் தொட்டியம் பேரில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வருகிறேன். என்னோட
0: மயக்க காட்டவுடனே செந்தமிழ் நல்லா வந்துருக்கு. செந்தமிழுக்கு பயிற்சியா?
7: ஆமா. இன்னைக்கு வந்து ஜும்மா மூபரா மூபரா நல்ல இன்னைக்கு.
0: சரி,
7: 3 மதங்களும் ஒரே தினங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரே நாளுக்கு உண்டான தினங்கள். குறிப்பிடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய என் பொண்ணு வந்து பாலாரணி எம்சிஎம்
0: மூர்த்திங்கயா இருக்கு. நல்லது, நல்லா படிக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா.
8: என் பேரு மூர்த்திங்கய்யா.
0: மூர்த்தி
8: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்தி.
0: எங்க அங்கிருந்து? இங்கயா.
8: எங்க ஆனாலும் வருவீங்க?
0: எங்க நாமக்கல்ல எங்க போட்டாலே வந்துருவீங்களே.
8: என்ன வேணுங்கய்யா?
0: சரி, ரொம்ப
8: ஒரு நாள் லீவ் போட்டே வந்தாச்சு, அவ்வளவுதான்.
0: சரி, நன்றி நன்றி. நேரில் தொடர்ந்து பேசலாம். கொடைக்கானல் பண்பலூர் கோவில் 5 நாம கேட்டுக்கிறோம் தேடி ஒரு பண்பலை நிகழ்ச்சி. இன்றைய நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய அக்னிமாரியம்மன் ஆலயத்தின் முன்புறம் இருந்து

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய அக்னி மாரியம்மன் ஆலய முன்புறம், பழைய மாரியம்மனுடைய ஆலயத்தினுடைய முன்புறம் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: மஞ்சுளா தேவி.
6: மஞ்சுளா தேவி, ரொம்ப பவ்யமா அமைதியா சொல்றீங்களே, என்ன பண்றீங்க?
7: தையல் வேலை செய்யறோம்.
6: சரி சரி, அழகா தமிழ் பேசுறீங்க. எப்படி?
7: தமிழ் தாங்க படிச்சிருக்கோம்.
6: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.
7: வரைக்கும் படிச்சிருக்கேன்.
8: 5 வருஷமா எங்க வீட்டு பேர் ராமராஜ், எங்க பொண்ணு பேர் அனுராகினி, எங்க தம்பி பேரு சரண்.
6: தம்பி பேர் சொல்லுங்க. தம்பி கல்யாணம் பண்ணிட்டீங்களா?
8: என்ன கல்யாணம் பண்ணலங்க?
6: அதனால தப்பிச்சிட்டீங்க. கோத்து விட்டு
8: இருப்பேன். கோத்துட்டு இருக்கீங்களா? எங்க ஃப்ரெண்ட் பேரை சொல்றேன் சார். எங்க ஃப்ரெண்ட் பேர்
6: பெரிய லிஸ்டாவில் இருக்கு. கார்மெண்ட்ஸ் தான்,
8: கார்மெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜெயா கௌஸ்தி என்ன சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதனால அதான் கொஞ்சம் கொடுத்துக்கலாம்.
6: போய் உங்க உடனே தம்பிங்கிறீங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
9: கணேஷ்.
6: கணேஷ் என்ன பண்றீங்க?
9: 9th ஸ்டாண்டர்ட்
6: படிக்கிறீங்களா? சரி, பொட்டு அழகா வச்சிருக்கீங்க.
10: வணக்கம். வந்து பழைய கிட்டத்தட்ட 23 வருஷமா கேட்டுக்க வந்தேன், பண்பலை கேட்டுக்கிறேன். பண்பலையில மிகப்பெரிய புரட்சி உருவாக்கிய ஐயாவுடைய முஸ்லிம் டி ஏ வீராசாமி ஐயாவுக்கு

0: எத்தனை மனமான நாட்டிங்க அவருடைய அவருடைய வார்த்தைகளை கேட்டுதான் பண்பு பிடிச்சு உருவாச்சு. நிறைய மக்கள் இன்னும் ஐயாவோட ஆத்மா சார்ந்தாயிருச்சு. ஆனா 100 10 5000 வச்சுங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய 100 ரூபாய் இருக்கும்.
1: நிச்சயமா இன்னைக்கும் இங்க போனாலும் அவருடைய நினைவு எல்லாம் சொல்லாத மக்கள்
0: கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய நிகழ்ச்சி கேட்ட உடனே அந்த இது வரைக்கும் யாரும் வார்த்தையில சொல்லவே கிடையாது. ஏன்னா முசுரிட்டிய வீரசிம ஐயா அவர் வந்து ஒரு முறை ஒரு நபரை வந்து வளையப்பட்டு இருந்து ஒருத்தர் சொன்னார். அப்ப வந்து ஐயா உடனே சந்தோஷம் கேட்டாரு. அப்ப ஏன் கேட்கும் போது கேட்டாரு, இல்ல வளையப்பட்டு அந்த தெரிஞ்சு வளையப்பட்டு சொன்னாங்க, இல்ல ஏன் வளையப்பட்டு இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாரு. அன்னைக்கு இதுக்கிட்ட சொல்லி 26 வருஷம் இறங்கறதுக்கு ஒரு 3 வருஷம் வருங்க. ஐயாவோட நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பொறிக்க அதாவது கல் கல்வெட்டுல பொறிக்கப்படுற ஒரு தருத்தம் அடையாததுங்க. அவ்வளவு ஒரு விஷயமானது ஐயாவுக்கு என்னோட மனமானது
2: என்னுடைய முதல் பக்கத்தூர் ஒரு 3 மைல் இருக்கு முட்டாஞ்சத்தி கிராமம். வியோவா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். அப்பா பென்ஷன் வாங்கிட்டு கமெண்ட்
1: இருக்கேன். ரொம்ப துணையா இருக்கு.
2: ஆமா எஃப்எம் கேப்பேன், டிவி பார்ப்போம். நல்லா இருக்குது. இந்த பழைய பாட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப விரும்பி கேட்பேன்.
1: நல்லது நல்லது. ஆமா சரி சரி சிங்கார வேலைனே சரி. நல்லது நன்றி. ரொம்ப பேரு
3: என் பேர் கேப்டன் சுரேஷ்.
1: அப்படிங்களா, என்ன வேலை பாக்குறீங்க?
3: டூ வீலர் மெக்கானிக் சார்.
1: அப்படியா, எங்க அறக்க பறக்க ஓடி இருந்திருப்பீங்க? போன
3: தலைவர் பாட்டு கேட்டு தான்
1: ஓடியா. அப்படியா, ஓ கேப்டனா?
3: கண்டிப்பாங்க. சரி, உங்க போறவங்க நல்லா இருக்குங்க சார். நல்லா பழைய பாட்டு புது பாடு எல்லாம் கலந்து போடுறீங்க, கேட்கறது திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி நன்றி. உங்க பேரு?
4: மோகன் சாருக்கு நிலையத்துல பணியாற்ற அனைவருக்கும் வணக்கம். முதல் வணக்கம். நேரம் கருதி ஆளுங்க இருக்கனால நேரம் கருதி என் வார்த்தையை முடிச்சுக்கிறேன். திருச்சி மாவட்டம் தொட்டியம் குண்டா கமிட்டி உங்க நேர்த்தி குண்டுபணி நேரங்களை சந்திச்சது நம்ம மகிழ்ச்சி. நன்றி.
5: என் பேர் கரியசிங்க. எஃப்எம் ரேடியோ பொழுதுன்னு கேட்டுட்டு 24 கேட்டுட்டு இருக்கேங்க. உங்க புராவரம் நல்லா சிறப்பா இருக்கீங்க. மீண்டும் மீண்டும் புராவரம் சிறப்பா வர வாழ்த்துக்கிறாங்க.
1: இல்ல உங்களுடைய நண்பர்கள் நேர்களை உங்களுடைய அன்பும் காரணமா வணக்கம்.
6: தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிவரிய சொந்தக்காரான நாமக்கல் வே ராமலிங்கம் பிறந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த கோடைப்பண்பலிக்கு எங்க மாவட்ட நேயர்கள் சார்பாக நன்றிகளும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். ராமலிங்க பிள்ளை மோகன் பிறந்தார், அந்த ஊர்ல இருந்து மோகன் விசுவ நான் வந்துருக்கேன். அவ்வளவுதாங்க.
1: நாமக்கல் பேசுறாங்க. சரி நன்றி. தேடி ஒரு பண்பலை நிகழ்ச்சியானது இன்று தினம் நாமக்கல் மாவட்டம் திரும்பப்பட்டி அக்னி மாரியம்மன் ஆலயம் முன்புறம் பழைய மாரியம்மன் ஆலயம் முன்புறம் வந்த வளம் வந்தது. அன்புமிக்க நண்பர்களுக்கு நிறைய பேர் குழுமி இருக்கிறாங்க. அவ்வளவு அன்பு அழுகை நம்மளை வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நண்பர்களை நேர்களில் சந்திச்சு அவர்களுடைய குரலை காற்றலையில் தந்த மனமகள் ஒரு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். நன்றி வணக்கம் நேர்களே.

நிறைவு பெறுகிறது இன்றைய தேடி வரும் பண்பலை. நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து வளம் வந்தது. வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஈராக் துணை பிரதமர் திரு ஃபாட் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல் மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சிவகங்கை

0: மாவட்டம் திருபுவனம், தொழில் முனைவோர் எஸ் நிர்மலா அவர்கள். புதிதாக தொழில் தொடங்க விரும்பும் அன்பு சகோதரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை பெற அன்போடு அழைக்கிறோம். இந்த எண்களில் 24 24 29 290 333 மற்றும் 24 24 26 முன்னிணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: நன்றி மகேஸ்வரி. வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே.

0: நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சரஸ்வதி ஒரு உத்வேகமான ஒரு பாடலோடு ஆரம்பிச்சிருக்காங்க. யாதுமாகி யாதுமாகி சாதனை மகளிரின் சரித்திரம் சொல்லும் நிகழ்ச்சி. உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு சாதனை மகளிரை தான் நமது யாதுமாகி மேடைக்கு அழைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக தொழில் முனைவோராக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு சின்ன சின்னதாக அவங்க தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு அவர்களாகவே முயற்சி செய்து வெட்டி வேர் கொண்டு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போது 56 மேற்பட்ட பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தியும் வராங்க. வெட்டி வேரில் விசிறியும் விலாமிச்சையில் வேரில் அந்த விலாமிச்சை வேரில் தட்டியும் செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல வெட்டி வேர் நறுமணமிக்க வெட்டி வேரை வச்சு 2-3 பொருட்கள் செய்கிறத தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாலை செய்கிறதையோ விசிறி செய்கிறதையோ தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி 56 பொருட்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர்களை பற்றி நிறைய தொலைக்காட்சிகள்லேயும் சரி, நாளிதழ்கள்லேயும் சரி, மாத இதழ்கள்லேயும் சரி, நிறைய அவங்களுடைய செய்முறை விளக்கங்களும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை பயணமும் சரி வந்திருக்குது. நம்ம கோடை பண்பலை நேர்களையும் சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றியும் எப்படி செய்கிறதுங்கிற விளக்கத்தையும், யாராவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எங்கே யாரை அணுகணும், எப்படி பயிற்சி எடுத்துக்கணும், யார்கிட்ட தன்னுடைய முதலீடுக்காக கேட்கலாம், எங்கே லோன் வாங்கலாம், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கும் விளக்கம் தர்றதுக்காக நமது பண்பலைக்கு வந்திருக்கிறாங்க. யாதுமாகி நிகழ்ச்சி மேடையை அலங்கரிக்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தொழில் முனைவோர் எஸ் நிர்மலா அவர்கள். அவர்களை நமது பண்பலை மேடையில் வரவேற்போம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: முதன் முறையாக பண்பலையினுடைய வளாகத்திற்கு வந்திருக்கிறீங்க, இந்த மேடையை அலங்கரிச்சிருக்கீங்க. பல நிகழ்ச்சிகளை கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய வளர்ச்சி பயணத்தை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கங்களேன்.
1: ஓகே மேம், நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி 15 வருஷமாக நான் அந்த தொழிலில் இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ஒரு 3000 வச்சு வெறும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணதில் தான் ஆரம்பித்தேன். அது எதில் கற்றுட்டேன் அப்படின்னா, தூர்தர்ஷனில் வந்து நமக்கு மகளிர் நிகழ்ச்சிகள் போடுறதில் இந்த பொருட்கள் செய்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
0: பொதிகை வந்து உங்களுக்கு கை.
1: ஆமாம், உண்மையாகவே அதுதான் எனக்கு. ஏன்னா என்னை வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை. எனக்கு குழந்தைங்க இருந்தாங்க, வீட்டுக்காரங்க இருந்தாங்க, என்னால் வீட்டை விட்டு. ரெண்டாவது, நான் இவங்களுக்கு வந்து 3 ஒரு தடவை ஊர் மாறிக்கிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சக்தி சுகர்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ மாறிக்கிட்டே இருக்கப்போ எனக்கு ஒரு நிலையான ஒரு இதே கிடைக்கல. நான் போய் அங்கே பழகி மக்கள்கிட்ட பழகி இது பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த ஊருக்கு மாற்றிடுவாங்க. ஸோ யாரை போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, பழக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ யார்ட்டையும் பேசவும் தெரியாது ரொம்ப.
0: ஏன்னா உங்களுக்கு கிடைச்சது பல்வேறு தரப்பு மக்களை பழகிறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு
1: கிடைச்சிச்சு. ஆனால் இந்த தொழிலுக்குன்றப்ப நம்ம யாரை போய் விசாரிக்கிறது என்னன்னு நமக்கு தெரியலை. அப்போ வந்து தூர்தர்ஷன், நான் வந்து டிவியில் இது பார்க்குறப்ப கூட நம்ம வந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளாக தான் பார்ப்பேன். தூர்தர்ஷனில் போடுற அந்த மனைமாட்சி, இந்த பொருட்கள் செய்கிறது காண்பம் பார்ப்போம், இந்த மாரிலாம் பார்க்குற வழக்கங்கள் உண்டு. அதுமாதிரி மற்ற தொலைக்காட்சிகளையும் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட இதுதான் பார்ப்பேன். ஒரே சீரியல்ஸ் இந்த இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே மாட்டேன் நான். தேவையற்ற அரட்டைகள் இந்த
0: 15 வருஷத்துக்கு முன்னாடி

0: முன்னாடி கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் ஆரம்பிச்சது.
1: ஆமாம்,
0: வேறு என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க?
1: அது மூலமாக மெழுகுவத்தி செய்கிறது கற்றுக்கிட்டேன். அதேமாரி இந்த ஃபர்டைஸ் செய்கிறது வந்து அதில் தான் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாய்ஸ் வெட்டி சொல்லி கொடுத்தாங்க. அது பார்த்துட்டு அதேமாரி நான் வீட்டில் பேப்பரில் வெட்டி வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் மட்டும் எங்கே கிடைக்குன்னு தெரில. ஒரு டைம் நான் திருச்சி போனப்போ அங்கே கடைகளில் விசாரித்து கிடைக்கிற இடத்துல போய் மெட்டீரியல் வாங்கினது தச்சு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டாய் வந்து எனக்கு தப்பாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டாய் ஏன்னா எங்கேயுமே போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கல. ஸோ செகண்ட் டாய் வந்து நான் கரெக்டான பர்ஃபெக்ஷனாக அளவெடுத்து தைக்கிறப்ப செகண்ட் டாய் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து.
0: முதல் முறையாக நீங்கள் பண்ணப்போ கண்ணு ஒரு மாதிரியும் ஒரு
1: மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நம்ம ட்ரைனிங் ப்ராப்பராக எடுத்துக்கலாம். அதனால வந்து நம்ம அதை பார்த்து செய்கிறப்ப இது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ரெண்டாவது டைம் தான் சரியாக வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை 10 டைப் ஆஃப் இது வந்து ஒரு புக்கு வாங்கியிருந்தேன் கட்டிங்ஸுக்கு. அதை வச்சு செய்கிறப்ப 10 டைப்ஸுமே எனக்கு நல்லா வந்துச்சு. அது வந்து இதை செஞ்சிட்டோம் பட் அதை எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. அந்தமாரி பண்ணுறப்ப மதுக்கான
0: ஊரில் இருக்கும்போது செஞ்சீங்க?
1: நான் இது வந்து இது பொன்னமராதின்னு ஒரு ஊரில் இருந்தோம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில். அங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கிறது அங்கே தான் ஆரம்பித்தேன்.
0: அதாவது பொம்மை செய்ய ஆரம்பிச்சது
1: இல்லை, கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆரம்பித்ததே அங்கேருந்து ஆரம்பித்தேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இருந்தோம் நாங்கள். கடைசி அந்த ஊரில் இருந்து தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஊர் மாறி மாறி மாறி தான் வந்தோம். அதனால் வந்து இந்த ஊரில் பொன்னமராதியில் வந்து நிலையாக இருக்கப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த இந்த டிவியில் பார்த்து இது செய்கிற வாய்ப்பு வந்துச்சு. அதை செஞ்சு கடைகளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறப்ப எனக்கு அது தெரியலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் இப்போ இருக்க திருப்போணத்துக்கு வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. நாங்கள் மாறி வந்தோம். இங்கேயுமே வந்து எனக்கு தெரியலை எங்கே போய் யாரை போய் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை.
0: ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் மாதிரி தான்.
1: ஏன்னா
0: முன்னாடி எல்லாருமே வந்து அந்த கங்கில் வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தில் வர ஆரம்பிச்சது இல்லையா? அதனால உங்களுக்கு சந்தைப்படுத்துறது ஒரு சவாலாக இருந்தது அப்போ.
1: ஆமாம், உண்மையாகவே. ஏன்னா அப்போ வந்து இந்தமாரி உங்களுக்கு ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து ரொம்ப ஒரு தொழில் தெரிஞ்சவங்க யாருமே லேடிஸில் வந்து தொழில் ரொம்ப தெரியல. தொழில் தெரிஞ்சவங்களும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட தொழிலை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க.
0: அதனால தான் வெட்டி வீருக்கு மாறினீங்களா இல்லை எப்படி?
1: இல்லை அது வந்து சொல்கிறேன் மேம். அது வந்து டாய்ஸ் மொதல் செஞ்சு சேல் பண்ண முடியாமல் இருக்கப்போ நான் பேப்பர்ஸ்லாம் வந்து அதிகமாக படிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ வந்து பேப்பரில் ஒரு நாள் போட்டிருந்தாங்க, சணல் பை செய்கிறவங்க ஒருத்தவங்க பக்கத்தூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, எங்கே போய் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்க வந்து மகளிர் திட்டத்தை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மகளிர் திட்டம் ஆஃபீஸில் போய் நான் கேட்குறப்ப, மகளிர் சுயஉதவிக்குழுவில் கேட்குறப்ப, என்னோடய டாய்ஸை பார்த்தோன்னே எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சாம்பிள் எடுத்துகிட்டு போனது எல்லாமே அங்கே ஆஃபீஸில் வாங்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு 10 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்டால் ஏற்பட்டு
0: முதன் முதல்ல விற்பனை.
1: திருப்பத்தூர் ஊரில் வந்து
0: அத்தனை நாள் உங்கள் வீட்டை அலங்கரிச்சிட்டு இருந்த பொம்மை இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன்.
1: ஆமாம், போனேன். அப்போ டாய் செய்ய ஆரம்பித்தோன்னே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்கிக்குவாங்க, அவங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அது சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் பெரிய லெவல் நம்ம போகணும், கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணணும், அதை மாதிரி இருக்கப்போ வந்து தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே வந்தேன். வெளியே
0: தனியாக பஞ்சு வாங்கிக்குவீங்க, தனியாக வந்து
1: எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும்.
0: கிடைச்சிச்சு,
1: மதுரையில் கிடைச்சிச்சு. அது தேடல் தேடல் தேடி தேடி தேடி தான் எனக்கு வந்து ஹோல்சேல் கடையை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலை. ஆனால் தேடல்
0: தையல் கற்றுருந்தீங்களா?
1: ஆமாம், தையல் கற்றுக்கலாம். தையல் கற்றுட்டு தான் ப்ளவுஸ்லாம் தைப்பேன், அதெல்லாம் தப்பேன், அதெல்லாம் தைச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் தெருவுக்கு நல்ல டைலர்ஸ் இருக்காங்க இல்லையா? ரெண்டாவது எங்களுக்கு ஊர் அடிக்கடி
0: பொம்மை தைக்கிறதுக்காக தனியாக ஒரு மிஷின் இருக்கா? அதே மிஷினில்
1: தைக்கலாம். நாங்கள் மிஷினில் தைக்கல, எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இன்ன வரைக்கும் நான் பண்ணுறது வந்து ஹேண்ட்மேட் தான். என்னோட ப்ராடக்ட்லேயே ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறோம், தையல் மிஷின் மட்டும். மீது எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். அப்பயுமே பொம்மையுமே வந்து நாங்கள் கையில் தான் தைச்சோம். ஏன்னா இங்கே லோக்கலில் கிடைக்கிற பொம்மையோட துணிகள் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். சைனீஸ் ஐட்டம்லாம் தான் வந்து மெலிசாக இருக்கும், அவங்க மிஷினில் அடிக்கலாம். எங்களோட கிளாத் வந்து அடிக்க முடியாது, கையில் தான் தைக்கணும். ஆனால் அதோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சைனீஸ் ஐட்டத்தை விட நம்மளோட டாய்ஸோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிளி கிளியில் கிளிக்கவே முடியாது அந்தமாரி, அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்தமாரி பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஸ்டால் கொடுத்தாங்க.
0: இப்போ நாங்கள் பண்ணோம்னு சொல்கிறீங்களா? நீங்களும் சாரு மட்டும் பண்ணீங்களா?
1: இல்லை ஒரு அக்கா வந்து ஹெல்ப்புக்கு இருந்தாங்க, ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு இருந்தாங்க, அவங்கள வந்து வச்சுக்குவேன். அவங்களும் நானும் தான் பண்ணுவோம். மாதம் ஃபுல்லாக பண்ணுவோம். மாதத்தில் 2-3 நாள் வந்து ஸ்டாலில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் எங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியும். பொம்மைக்கு எப்படி ரேட் இது பண்ணுறதுன்னா மற்ற டோட்டலில் போட்டு ஒரு 50-100 கூட வச்சு அந்தமாரி தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். பிஸ்னஸ்னால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களும் கிராமப்புற பொண்ணு தான், நானும் கிராமப்புற பொண்ணு தான். அதுவும் நான் ரொம்ப அதிகம் படிக்க,
0: எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் வருமானத்திற்கு.
1: ஆமாம், அதுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ 100 அதுக்கான ரேட் வருதுன்னா ஒரு பொம்மைக்கு 150 ஒரு 50 வச்சு 150 அதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்லாம் எங்களுக்கு தெரியாது.
0: ஸோ இது ஆரம்ப கால வாழ்க்கை முறையை சொல்லிட்டீங்க. இங்கே எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், தன்னுடைய ஓய்வு நேரத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளம் போட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டீங்க.
1: கண்டிப்பாக.

0: ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. 56 வெரைட்டி நீங்கள் வெட்டி வேர் வச்சு பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறீங்க, என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. யாது மாகி நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைவோம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
6: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம்
7: மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
8: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
9: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
8: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலின் 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் தொழில் முனைவோர் எஸ் நிர்மலா அவர்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. வெட்டி வேர் கொண்டு பல்வேறு விதமான பொருட்கள் செய்கிறீங்க. நம்ம இப்போ பாடல் இடைவேளையில் கூட நம்மளோட சகோதரிக்கு ஒரு கேள்வி வந்தது சரஸ்வதி அவர்களுக்கு. வெட்டி வேர் ரொம்ப அதிகமான ரேட் இருக்குமே, எப்படி அதில் வாங்கி 56 பொருட்களை செய்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்கு வந்தது. சொல்லுங்கள் எல்லார் கேள்விகளுக்கும் ஒரு விடையை.
1: அதாவது வெட்டி வேர் வந்து நீங்கள் கடைகளில் வாங்குறப்ப அது அதிகமான ரேட்டு தான். பட் நாங்கள் வந்து கவர்மெண்ட் மூலமாக விவசாயிகள்கிட்டருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம், அதுவும் அதிக அளவில் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து ரேட் கம்மியே தான் வரும். ரெண்டாவது, நாங்கள் விவசாயிகள்கிட்டருந்து வாங்குறதுனால ஒரிஜினலாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறது, கடைகளில் மற்ற கடைகளில் வாங்குறதெல்லாம் வந்து ஆயில் எடுத்த வேர் வந்து கலப்படம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இல்லை நிறைய பண்ணி தான் வருது. அது எங்களை மாரி அது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும், பார்த்தோன்னே தெரியும் அது ஆயில் எடுத்ததா ஆயில் எடுக்காததா அப்படின்னு சொல்லி. இதில் இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வேற பார்த்து நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
0: ஸோ எப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு உங்களுக்கு, ஒரு மாற்றம் வந்துச்சு பொம்மையிலேருந்து வெட்டிவே இருக்கு?
1: அது என்னென்னா, இது வந்துச்சு இல்லையா லாக்டவுன், அப்போ வந்து நமக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. அது வரைக்கும் எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஜிஎஸ்டி போட்டோன்னா இந்த
0: அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில்
1: ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா அந்த பொருட்களோட மெட்டீரியலோட விலை வந்து ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ எங்களால் வந்து அதை கட்டுப்படவே முடியல. ரெண்டாவது, சைனீஸ் ஐட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 150 ரூபாய்க்கு கொடுத்த பொம்மைகளை வந்து அவங்க 80 ரூபாய்க்கு இதுக்குன்னு ரொம்ப அடிச்சு ரேட் ரொம்ப கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கூலிக்கு கூட கொடுக்க முடியல, மக்களுக்கு வரவங்களுக்கு லேபருக்கு அவங்களுக்கு கூலி கூட கொடுக்க முடியல.
0: அடுத்தது தேட ஆரம்பிச்சிங்க?
1: ஆமாம், அப்போ தான் வந்து வெட்டிவேர் வந்து அப்போ மார்க்கெட்டில் வந்த புதுசு, ரொம்ப அறிமுகம் இல்லாத ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கி தான் சேல் பண்ணேன், ஒரு இவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி தான் பண்ணணும். மகளிர் திட்டம் போவோம், காதிலையும் நாங்க இருக்கோம், அதுலயும் வந்து ஸ்டால் போவோம். அதுல வந்து போறப்ப இந்த மாதிரி பொருட்கள் நான் வந்து வெட்டிவேர் இது வெட்டிவேர் பண்றதுக்கு முன்னாடி சாக்லேட்ஸ், சிறுதானிய சாக்லேட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
0: அதோட தானியத்துல சாக்லேட்
1: பண்ணிட்டு இருந்தோம். ஆமா மேம், அது பண்ணிட்டு இருந்தேன். அது போக இந்த கொசுவர்த்தி, மூலிகை கொசுவர்த்தின்னு சொல்லி ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருந்தேன், அது ரெண்டும் வச்சுருந்தோம். ஸோ ஸ்டாலுங்கிறப்போ ஒரு 10-15 ப்ராடக்ட் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது பை ப்ராடக்டாக தான் நான் வெட்டிவேர் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சேன். அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இது என்ன எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் வந்துச்சுன்னா, அது ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கி விற்கிறப்ப நிறைய சேல்ஸ் தான் பண்ணினேனாலும் மக்கள் வந்துட்டு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு நடுத்தர மக்கள் கேட்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இதனோட பலன் வந்து ரொம்ப அதிகம், வெட்டிவேரோட பலன் வந்து ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் ரொம்ப யூஸ் பண்ண வேறுது. ஆனால் அது

0: பயிரிடாமல் நம்ம ஆத்தரங்களில் வந்து ஓரத்தில் நட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அது மண்ணரிப்பை வந்து ரொம்ப தடுக்கும், மண்ணரிப்பை தடுக்கும். ரெண்டாவது வந்து கார்பனை வந்து பூமியில் இழுத்து கொடுக்கும் தாவரங்களுக்கு. அது அதோட பலன்கள் வந்து ரொம்ப இருக்குது. அதனால
1: மருத்துவ குணம் அதிகம் இருக்கு,
0: மருத்துவ குணமும் அதிகம், பூமிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் அவங்க வந்து ஆத்தோரங்களில் வந்து நட்டு வச்சுருந்தாங்க, குளத்தோரம் ஆத்தோரம், அந்த கரை வந்து அடிச்சுட்டு போகாமல் அந்தமாரி வச்சுருந்தாங்க. ஆனால் அதோட மருத்துவ பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக என்ன தெரியும்னா, தண்ணியில் போட்டு குடிக்கிறது, எண்ணெயில் போட்டு தலைக்கு தைக்கிறது, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனால் அது அதோட ரொம்ப மருத்துவ பலன்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நமக்கு காலில் பித்தவடிப்புலேருந்து முடி கொட்டுற வரைக்கும் ஹீட்னால தான் வருது. இந்த ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக அது ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஹீட் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு முக்கால்வாசி வியாதிகள் வந்து குணமாயிரும். அதை வந்து எப்படி வந்து உடம்புக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்தமாரி ப்ராடக்ட்ஸாக தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறோம். அந்த மருத்துவ பலன்கள் வந்து முழுமையாக அவங்களுக்கு கிடைக்க மாரி, இப்போ கண்ணுக்குன்னா கண்ணுக்கு தனியாக ஐ மாஸ்க் வச்சுருக்கோம், மூக்குக்கு தனியாக அதுக்கு மாஸ்க் வச்சுருக்கோம், அதேமாரி வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கோம். பூச்சிகள் அதேமாரி இயற்கையான பூச்சி வெரைட்டி அது, அதோடய வாசனைக்கு வந்து இந்த வயலில் நம்ம பயிரிடப்ப கூட காட்டுப்பணிகள்லாம் வந்து வயலை இது பண்ணாது அந்த வாசனைக்கு. அது வந்து பூச்சி வெரைட்டி, இயற்கையான பூச்சி வெரைட்டி, அந்த பூச்சி வெரைட்டியும் வந்து நாங்கள் பண்ணுறோம்.
1: நிறைய நன்மைகள் சொல்கிறீங்க, நிறைய அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களும் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அதை?
0: இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்க. இப்போ மாலையெல்லாம் வாங்கி போடுறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வாசனையை ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிரும். வெளியே இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு அந்த வாசனை இருக்கும். ரெண்டாவது நீங்களே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்மெல் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும், உங்களுக்கு வந்து அது பழகிரும் அவ்வளோதான். டஸ்ட்டு பட்டா கூட
1: ஸ்டால்லாம் போடும்போது வெட்டி வேரோட மாலை விசிறி இதெல்லாம் வாங்கி ஸ்டாலில் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களாம் ப்ராடக்டை தயாரிக்க ஆரம்பிக்கும் போது விவசாயிகள்கிட்ட நேரடியாக வந்து வெட்டி வாங்கி அதை எப்படியெல்லாம் பதப்படுத்துனீங்க? அதுக்கு யார்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
0: பயிற்சி எடுக்கலை மேம், இது பெண்களுக்கே உள்ள இயற்கையான குணம். வீட்டில் நம்ம அரிசி பருப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறோம்ல, அதே வேற க்ளீன் பண்ணுறோம். இது பெண்களுக்கு உடன் பிறந்த குணம், பொறுமைங்கிறதும் பெண்களுக்கு. அது இதில் வந்து பொறுமை கொஞ்சம் அவசியம்தான். வாங்கினப்ப நேராக முள் கல் எல்லாமே இருக்கும், முத முத அதை எல்லாத்தையுமே பிரித்து அலசி மண்ணெல்லாம் தட்டி அதெல்லாம் எடுத்து காய வச்சு திருப்பி அதை பதப்படுத்தி தான் நான் செய்கிறப்பையும் நினச்சி தான் செய்வோம். ஏன்னா வேறுங்கிறப்ப வளையாது ஈஸியாக. அப்போ நினச்சி பண்ணுறப்ப அதுமாரி அந்தமாரியெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும். அது பெண்களுக்கு இயற்கையாக உள்ளதுங்கிறதுனால ஈஸியாக எனக்கு
1: அழகாக சொல்கிறீங்க. ஒரு வீட்டை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதேமாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் பெண் வந்து எப்படி நேர்த்தியாக செய்வாங்களோ அதே மாதிரி நானுமே அதை ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பித்து கற்றுக்கிட்டேன்.
0: இது இயற்கையாக நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ட்ரைனிங்னு தனியாக தேவையே இல்லை. அதை கரெக்டாக நம்ம இதில் செயல்படுத்தணும் அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும். ரெண்டாவது நமக்கே தெரியும் இந்த இதை பார்க்குறப்ப இந்த ப்ராடக்டை வேற ஒரு ப்ராடக்டாயோ வேற ஒரு இதையோ நான் பார்க்குறப்ப இதையே நான் ஏன் ப்ராடக்டில் கொண்டாடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இப்போ கூடைகள் இதெல்லாம் வந்து வாழைநாரில் பண்ணுறப்ப அது ஈஸி பண்ணுறது, எங்களோட இதில் கஷ்டம். பட் நான் அதையும் ட்ரை பண்ணி கூடைகள்லாம் பண்ணியிருக்கேன் வெட்டி வேரில். அதை வந்து நான் நம்மையே செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். சீட் மேட்லாம் மார்க்கெட்டில் நான் வந்தப்போ 700-800 வித்துட்டு இருந்துச்சு. ஸோ நடுத்தர மக்கள் வாங்க முடியல. அப்போது என் டிசைன் நான் டிசைன் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த விலைவாசி தான். ஸோ நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி
1: நேரத்தில் அந்த வேரனுடைய பயனும் எல்லாருக்கும் கிடைக்கணும்.
0: ஏன்னா இது முன்னோர்கள் பயன்படுத்தினது, இது மருத்துவ குணம் மட்டும் இல்லை. நம்ம சாமி நீங்கள்
1: சொல்லும்போது மாலை செய்கிறீங்க, விசிறி செய்கிறீங்க, மேட்டு செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே வெட்டி வேரை பயன்படுத்தி கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தர மாதிரி அந்த மருத்துவ குணம் கிடைக்கிற மாதிரி மாஸ்க் மாதிரி எல்லாம் கூட போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி,
0: அதுக்கு பேர் ஐ கூலர்,
1: ஐ கூலர் பண்ணி
0: கண் குளிர்விப்பான்,
1: அது மாதிரிலாம் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தவிர வேறு என்ன செய்கிறீங்க?
0: வேற என்ன மேம், ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுக்குறோம் நம்ம இடிஐ மூலமா, அடுத்து வந்து நம்ம எம்எஸ்எம்இ மூலமா, மகளிர் திட்டம் மூலமா, ஐவிஎஃப்னு
1: கத்துக்கிட்டே மற்றவங்களுக்கு போய் சொல்லி.
0: ஆமாம் மேம், ஏன்னா நான் தொழில் பண்ண வரப்ப எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் ரொம்ப இல்லை, நாங்களாக தான் ஒன்றொன்னா போய் தேடி போய் கற்றுக்கிட்டோம். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நம்ம எம்எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ வந்து என்னோட வாழ்க்கையை மாத்தி போட்டதே அந்த எம்எஸ்எம்இ தான்.
1: சிறு குறு நடுத்தர,
0: ஆமாம், அந்த தொழில் முனைவோர் மூலம் அந்த ப்ரோக்ராம் தான் என்னோட வாழ்க்கையை மாத்தி போட்டுச்சு. நாங்கள் ஆரம்பத்தில் வரப்ப நான் டாய்ஸ் செய்கிறப்ப சொன்னாலே எனக்கு தொழில் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு. அப்போ வந்து எங்களுக்கு இன்சார்ஜா வந்து ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு சார் இருந்தாங்க, அவங்க வந்து பிரதர். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொழில்னா இது இல்லைக்கா, நீங்கள் வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எம்எஸ்எம்இ ட்ரைனிங் அனுப்புனாங்க. எம்எஸ்எம்இ ட்ரைனிங் நான் வந்து அரசனூரில் பாண்டியன் சரஸ்வதி காலேஜில் உமா மேடம் இன்சார்ஜில் நடந்துச்சு. ஒரு 10 டேஸ் ப்ரோக்ராம், அதில் போனப்போ தான் வந்து எனக்கு பிஸ்னஸை பற்றி எல்லா டீட்டெயிலும் அங்கே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எம்பிஏ படித்தா என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே கிடச்சிச்சு. ஒரு பொருள் எப்படி நம்ம ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும், அதை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது போக, அதுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கு எப்படி

0: டவர் போடணும் அந்த மாதிரி. இதில் வந்து ப்ராடக்ட்ஸை பற்றின எல்லா
1: ரீதியான முறையிலையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எத்தனை நாள் ட்ரைனிங் இருந்தது?
0: 10 days இருந்துச்சு.
1: 10 days
0: அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு தருணத்தில் ஸ்பார்க் கிடைக்கும்வாங்கள, அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு அந்த ப்ரோக்ராமில் கிடந்துச்சு. எம்எஸ்எம் அப்போ தான் உமா மேடத்தோட
1: ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எண்ணமும் இருந்தது, நல்லபடியாக தொழில் தொடங்கி கொண்டு போகணும்னு. அதுக்கு இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு
0: கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
1: நாங்களே நிறைய பயிற்சி கொடுக்கக்கூடியவராக போயிருக்கீங்க நீங்களே.
0: கண்டிப்பாக மேம், ஏன்னா நாங்கள் கிராமப்புற பெண்களுக்கு வந்து நாங்கள் பணம் கட்டி வெளியே போய் படிக்க முடியாது. ரெண்டாவது எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, விட்டுட்டு போய் நாங்கள் வெளியே படிக்க முடியாது. எங்கே கிடைக்குது என்னங்கிற விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது. ஸோ கிராமப்புற மக்களுக்கு இந்த மாதிரி இலவசமாக கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குற பயிற்சிகள் வந்து வரப்பிரசாதம். அதோட தேவை வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதை யூஸ் பண்ணி அதை வச்சு நாங்கள் மேலே வந்துட்டோம். இப்போ அது மூலமாக கிடைச்ச பயிற்சி வச்சு தான் இப்போ இந்த தொழில் நாங்கள் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து அதே
1: நல்லா சொல்லிருக்கிறீங்க. ஒரு வெட்டி வேரை பயன்படுத்தி ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் வந்தப்போ நீங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு முறையான பயிற்சிங்கிறது எம்எஸ்எம்இ வழியாக உங்களுக்கு ஒரு முறையான பயிற்சிங்கிறது
0: கிடைச்சிச்சு.
1: அடுத்த ஒரு கேள்வி வரும் எப்போவுமே, தொழில் தொடங்கணும்னு எண்ணம் இருக்குது, அதுக்கப்புறம் பயிற்சியும் கிடைச்சிச்சு, முதலீடுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி வரும். அதை தெரிஞ்சுக்கலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஒரு பாடலையும் கேட்டுவிட்டு உங்களுடைய பதிலை தெரிந்து கொள்ளலாம்.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். இன்று முதல்
2: ஜானு என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
10: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
11: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் தொழில் முனைவோர் எஸ் நிர்மலா அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வெட்டிவேரில் பலவிதமான பொருட்கள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தை பயன்படுத்தி சாக்லேட்டும் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த

0: எண்ணம்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சு, முதலீடுன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது என்ன செய்தாங்க அப்படின்ற கேள்வியோடு நம்ம நிறுத்தியிருந்தோம். அதற்கு பதில் சொல்ல காத்திருக்காங்க, சொல்லுங்கள் மேடம்.
1: கண்டிப்பாக மேம். அதாவது முதலீடுங்கிறப்ப ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து ஒரு 5000 தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிஸ்னஸ்ஸு. 5000 ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணி ஒரு 50,000 வரைக்கும் நான்
0: ட்ரைனிங்க்கு அப்புறமே நீங்களாவே தான் இன்வெஸ்ட்மெண்ட்
1: நானே தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஒரு
0: பொதுவாகவே ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தோ நீங்கள் மாநில மத்திய அரசினுடைய ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் எடுக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் உங்களுடைய லோன்லாம் எடுத்துக்கலாம், கடன் உதவி பெறணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய
1: சொன்னாங்க எம்எஸ்எம்இலேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னே சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த எல்லா தகுதியும் இருந்ததுனாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு வாங்குறதுக்கு. அப்போ நான் யோசிச்சுட்டு ஆல்ரெடி மேடம் சொன்னிருந்தப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து வந்து பெரிய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அவங்க வந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட பிராஞ்ச்
0: வெட்டி வேர்ல பல்வேறு பொருட்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதை பார்த்துட்டு பெரிய
1: அவங்க ஒரு என்ட்ரி வச்சிருந்தாங்க. அதை போய் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அட்டன் பண்ணோன்னா என்கிட்ட சாம்பிளுக்கு ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவ்வளோ கூட இல்லை, ஏன்னா நான் ஒரு ஸ்டால் போயிட்டு வந்திருந்தேன், என்கிட்ட இதே இல்லை, ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் எடுத்துகிட்டு போனேன், மீதி ஃபோட்டோஸ் தான் காட்டினேன். காட்டினோன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணால் எல்லாமே அவங்க சொல்லி தான் நான் செக் இதெல்லாம் இது பண்ணி நல்லா நிறைய அவங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணி 50-50 வந்து அவங்க கேட்டாங்க. கேட்குறப்ப அது எனக்கு சுத்தமாகவே பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல. ஸோ நான் தைரியமாக வந்து
0: பெரிய நிறுவனம் வந்து உங்களோட பொருட்களை எடுக்க ரெடியாக இருக்கேன்னு
1: சொன்னதுக்கப்புறம் தான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் நான் லோனுக்கு போனேன். லோன் வந்து நான் 800,000 வாங்கியிருந்தேன், 800,000 எம்எஸ்எம்இ மூலமாக வாங்கியிருந்தேன். அதில் 2,00,000 மானியம் எனக்கு. எனக்கு போட்டவுடனே பேங்க் இதில் வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தோடனே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க.
0: ட்ரான்ஸாக்ஷன் ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க?
1: டாக்குமெண்ட் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க மேம், அது கொடுத்துருந்தோம். ரெண்டாவது நாங்கள் வந்து ஒரு யூனிட் போய் போட்டதுனால யூனிட்டுக்கான செட்டப்பு போட்டோம், அதுக்கான இதெல்லாம் கேட்டாங்க, மெட்டீரியல் இதெல்லாம் கேட்டாங்க. அதேமாரி இபி வந்து நீங்கள் எழுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இது லோன் இது வந்து அமௌண்ட் வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு ஒரு 4-5 அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாங்கள் கேட்டோன்னா அடுத்த செகண்ட் கொண்டு போய் நிற்பேன். அவருக்கு நம்பிக்கை வர இது அளவுக்கு நம்ம வந்து நான் நடந்துக்கிட்டேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது அப்பயே நாளை கொண்டு வந்தால் போதுன்னு வர, ஆனால் நான் உடனே கொண்டு போய் நிற்பேன். அப்படிங்கிறப்ப அவருக்கு இவங்க ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. இவங்க அந்த நினைப்பை வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன்.
0: ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னும் போது அதில் என்ன இருக்கும்?
1: ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா நீங்கள் வந்து இப்போ அந்த ஒரு கட்டணம் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அளவு, அதுக்கான மெஷர்மெண்ட்டு, அது எவ்வளோ செலவாகும்,
0: ஏதாவது இந்த இடத்துல தான் நான் என்னுடைய வேலையை செய்ய போகிறேன்,
1: இவ்வளோ மெஷினரி
0: மெட்டீரியல்ஸ் யூஸ்
1: மெஷின், இதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ ஏர்னிங் வரும், இவ்வளோ நான் லோன் கட்டுவேன், ஒரு வருஷத்துக்குன்னு எனக்கு இவ்வளோ இது வரும், நான் இவ்வளோ கட்டுவேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது எதிர்கால 5 திட்டத்தை வந்து நம்ம அவங்களுக்கு
0: ஒரு வருஷத்துக்கான திட்டம் கொடுப்போம்.
1: ஆமாம்
0: அந்த மாதிரி. உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணீங்க?
1: உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 10 முன்னாடியே உத்தியோக ஆதார்னு இருந்துச்சு மேம். அப்பயே வந்து எங்க எஸ்கஜியில இருந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆபீஸ்ல இருந்தே கவர்மெண்ட்ல இருந்தே பண்ணி கொடுத்துட்டாங்க, அது வச்சிருந்தோம். அப்புறம் அது வந்து இதா மாறுறப்ப எங்களுக்கு இதை மாத்தி கொடுத்துட்டாங்க, உதயம் சர்டிபிகேட்டா மாத்தி கொடுத்துட்டாங்க, எம்எஸ்எம்இல இருந்தே எங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலயே வந்து கிரேட் சர்டிபிகேட் இருக்கு, ஜெட்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து சிவகங்கையிலேயே 2 கம்பெனி தான் வச்சிருக்கோம், நானும் இன்னொரு கம்பெனி மட்டும்தான் வச்சிருக்கோம். அந்த சர்டிபிகேட்டும் நான் வச்சிருக்கேன். ஒரு அதாவது ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த கேமரா, அந்த எல்லாமே வந்து எம்எஸ்எம்இல கைட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு என்டர்பிரைசஸ் மாரி கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு எம்எஸ்எம்இல தான் சொல்லி கொடுத்தாங்க. அதேமாரி முறைப்படி பதிஞ்சு லோன் வாங்கி முறைப்படி பண்ணி சக்ஸஸ் இது நாங்கள் பண்ணி.
0: இப்போ ஃபஸ்ட்டு லோன் வந்து நீங்கள் ஒரு 8,00,000 வாங்கியிருக்கீங்க, அது எவ்வளோ நாளில் கட்டினீங்க?
1: இப்போ 3 எனக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னா அடுத்த லோன் வந்து அவங்களே வந்து 20,00,000 மேலே வரைக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்ம எம்எஸ்எம்இ மூலமாகவே சொல்கிறாங்க.
0: பிஎம்இஜிபி,
1: ஆமாம் பிஎம்இஜிபிலே இதை அடுத்த லோனே அப்படி வாங்கிக்கலாம். அது போக பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த இதில் 3,00,000 வாங்கியிருந்தோம், இது வாங்கியிருந்தோம், ஓடி போட்டிருந்தோம், அந்த ஓடி முடிய போதுன்னு அவங்க அடுத்த 5,00,000 நீங்கள் வாங்கிக்கோங்க, 6,00,000 வரைக்குமே நாங்கள் சாங்ஷன் பண்ணுவோம் உங்களுக்கு, நீங்கள் அது வராட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க கம்மியான வட்டிக்கு அப்படின்னு
0: சொல்லிடுக்கு. நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்மளுடைய தொழிலை செய்ய போகிறதுக்கு நம்மக்கிட்ட ஐடியா இருக்கணும்,
1: திறமை இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், எவ்வளோ நம்ம வந்து சக்ஸஸ் காட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வராது.

0: எல்லாருமே போய் கேட்குறாங்கங்கிறப்ப நம்பிக்கை வராது தான். நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும், நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த என்ன, நான் அந்த ஆர்டர் வந்து கையில் வச்சுருந்தேன் இப்போ. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு, ஆர்டர் கையில் இருந்ததுனால ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க அந்தமாரி கேட்டதுனால நான் அந்த வந்து ட்ராப் பண்ணிட்டேன், அது வேண்டாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே தன்னம்பிக்கை வந்துச்சு, அதை நம்பி வாங்கிட்டோம், அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போது நான் இதை வந்து ஈக்குவலாக, அதுக்கு ஈக்குவலாக நான் உழைக்கணும். ஸோ அப்போ அதை வந்து
1: சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, எடுத்துகிட்டு போனீங்க, என்ன பண்ணீங்க?
0: அதான் நான் எஸ்எஸ்ஜியில் இருந்ததுனால அது மூலமாக எடுத்துகிட்டு போனோம். அடுத்து வந்து காதியில் நம்ம லோன் வாங்கி
1: வழியாக நீங்கள் ஆரம்பித்து கொண்டு போயிட்டீங்க.
0: ஆமாம் மேம், அது மூலமாக. அது அடுத்து வந்து ONDC மூலமாக மைஸ்டோர்னு ஒரு ஆப்பில் எங்களோட பொருட்கள் வந்து அவங்களே வந்து சேல் பண்ணி கொடுத்தாங்க. அது மகாராஷ்டிரா புனேனு சவுத், அந்த வடநாடு சைடு ஃபுல்லாகவே வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லா போச்சு. அதில் வந்து நம்ம
1: நிறைய வட மாநிலங்கள்லையுமே பயிற்சி கொடுக்கறதுக்கும் போயிருக்கீங்க.
0: ஆமாம் மேம், மத்திய பிரதேசத்தில் ராய்ப்பூரில் வந்து நமக்கு இந்த, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரைபல் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க.
1: மொழி பிரச்சனை வரலையா அவங்களுக்கு?
0: மொழி பிரச்சனைக்கு வந்துச்சு கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷும் பேச தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்கு
1: இருக்கிறவங்க பழங்குடி மக்கள்.
0: ஆமாம், கூட வந்து அந்த ஆஃபீஸரோட ஒரு பொண்ணு வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருந்தாங்க, அவங்கள வந்து நான் கூட வச்சுக்கிட்டேன். பட் நம்மளோட ட்ரைனிங் பிடிச்சி மக்கள்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க, செஞ்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு.
1: வெட்டி வேர் வச்சு தான்,
0: அதை வெட்டி வேர் வச்சு தான் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் போடுறோம், நீங்கள் வந்து அங்கேயே இருந்தே எங்களுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்ல ஒரு சேலரி வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மாதம். அது வந்து நான் வந்து எங்கள் பாப்பா வந்து
1: நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன், அவங்களையே முன்னேற வைங்க.
0: ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அது போக ப்ராடக்ட் விற்கிறது பொறுத்து பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல ஆஃபர் தான் அது, என்னால் போக முடியல, ஏன்னா எங்கள் பாப்பா இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்னால் அங்கே போய் இருக்க முடியாது. அதனால நான் வந்து கொஞ்சம் அதாவது தள்ளி போட்டிருக்கோம், அவங்களும் டிசைட் பண்ணல, அது இப்போ சொல்லியிருக்காங்க, நான் அது இதில் இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது, முடிஞ்சுன்னா
1: பரவாயில்ல. நீங்கள் வெளி மாநிலங்கள்லையும் போய் பயிற்சி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய ப்ராடக்டை வந்து எப்படி சேல் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் எடுத்திருக்கிறீங்க.
0: ONDC
1: மூலமான அளவில் நீங்கள் எடுத்த லோனையும் வந்து கட்டிட்டு அந்த மாதிரி கட்டிட்டு வரும்.
0: ONDC மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அதிகமாக சக்ஸஸ் காட்டினவங்க. ஒருத்தவங்க வந்து காஞ்சிபுரத்துலேருந்து சில்க் சாரி விற்கிறவங்க, ஒன்று நான். ONDC டெல்லிக்கு வந்து எங்களை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு அவார்டு ஒன்று கொடுத்து ரொம்ப இது பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு அது தான், நேஷ்னல் அவார்டு. அதுக்கப்புறமே
1: வாழ்த்துக்கு,
0: தேங்க்யூ மேம்.
1: எந்த வருஷம் வாங்கினீங்க?
0: இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு மேம் அது வாங்கி. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இப்போ IVF மூலமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு பெஸ்ட்டு ஆண்ட பண்ண ப்ராடக்ட் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. IVFனா இந்தியன் வெட்டிவேர் ஃபவுண்டேஷன் மூலமாக, அது நான் 2வது வாங்கினேன், நேஷ்னல் லெவல் அவார்டு. அது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கையால் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து MSME இயர் புக்கில் வந்து என்னோடய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து வெளியாயிருக்கு. ஒரு MSME ப்ரோக்ராம் மூலமாக சாதாரண பார்ட்டிசிபெண்ட்டாக தொடங்கினேன் என்னோடய வாழ்க்கை, அவங்களோட நேஷ்னல் புக்கில் வந்து என்னோடய ஸ்டோரி வர அளவுக்கு வளர்ந்துருக்கு.
1: மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி,
0: தேங்க்யூ.
1: அதுக்கு முதலீடாக நீங்கள் எடுத்தது ஆரம்ப காலத்தில் உங்களுடைய ஓய்வு நேரம்.
0: ஆமாம்,
1: ஓய்வு நேரத்தை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்துறதுன்னு அந்த ஒரு தேடல் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் விமனாக உங்களை வந்து கொண்டு வந்திருக்கு.
0: கண்டிப்பாக மேம்.
1: ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நீங்கள் எப்படி சாக்லேட் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே மேம், தேங்க்யூ.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 யாது மாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இந்த மேடையை இன்று அலங்கரித்து கொண்டிருப்பவர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தொழில் முனைவோர் எஸ் நிர்மலா அவர்கள். நிறைய விஷயங்கள், வெட்டிவேரை பயன்படுத்தி செய்கிற பொருட்களை பற்றியும் சொன்னாங்க. அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய சாதனைகள் எப்படியெல்லாம் வந்திருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்றதை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிறுதானியத்தை பயன்படுத்தி சாக்லேட் செய்கிறதும் அவங்களுடைய தொழிலில் ஒன்று.

0: அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்கள் மேடம்.
1: ஓகே மேம், இது வந்து சாக்லேட்டு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது நான் ஃபஸ்ட்டு வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் பண்ணேன். அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகி சிறுதானிய சாக்லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாக்லேட் எடுத்து செஞ்சு நான் விதவிதமாக சேஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒரு காலேஜ் ஸ்டாலுக்கு கொண்டு போகிறப்ப அந்த வெயிலுக்கு அதுக்கு மெல்ட் ஆகி டப்பாவோட டப்பா ஒட்டி போச்சு. ஒன்று கூட சேஃப்
0: ஷேப்பே இல்லை.
1: பெரிய ஃபஸ்ட்டு ஸ்டால் அந்த சாக்லேட் கொண்டு போனப்போ எனக்கு பெரிய லாஸ் மேம், ஒன்று கூட விற்க முடியல என்னால். ஸோ அது என்ன பண்ணலாம், பெரிய லாஸ் தான், தோல்வி தான். இந்த தோல்வியிலேருந்து எப்படி மீண்டு வந்தேன்னா, இது வேணான்னு நான் ஒதுக்கிடல, இதை உருகாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. அப்போ வந்து எனக்கு இந்த சிறுதானியம் அப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசு. சரி நம்ம இப்போ இதை சேர்த்து, ஏன்னா சாக்லேட்டுங்கிறது குழந்தைங்களோட வது, அதுங்க சிறுதானியம் எப்படி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதோட சேர்த்து கொடுக்குறப்ப
0: சாக்லேட்டுன்னும் போது நாக்கில் எச்சு ஊறாத இருக்க முடியாது.
1: அது ஆல்ரெடி வந்து பிளாக் சாக்லேட்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகரையும் பட்டரையும் குறைச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அதோட இதையும் சேர்த்தா இன்னும்

0: ஏன்னா சாக்லேட்டுங்கிறது குழந்தைங்களோடது, அதுங்க சிறுதானியம் எப்படி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதோட சேர்த்து கொடுக்குறப்ப
1: சாக்லேட்டுன்னும் போது நாக்கில் எச்சு ஊறாத இருக்க முடியாது.
0: அது ஆல்ரெடி வந்து பிளாக் சாக்லேட்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகரையும் பட்டரையும் குறைச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அதோட இதையும் சேர்த்தா இன்னும் நல்லது இல்லையா. ரெண்டாவது, நான் வந்து நட்ஸுங்கிறப்ப முந்திரி பாதாம்குள்ளே ரொம்ப போக மாட்டேன். நம்ம நாட்டு நட்ஸ் என்னன்னா வேர்க்கடலை, அதில் அதிகமான ப்ரோட்டீன் சேர்த்துருக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் வந்து நான் மோஸ்ட்லி சேர்ப்பேன், அது ட்ரை கோகனட்ஸ் இதுதான் சேர்ப்பேன். அப்போ இது செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிறுதானியத்தை வந்து முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அதை அரைச்சி
1: கம்பு கேழ்வரகு மட்டும்,
0: கம்பு கேழ்வரகு தென கோதுமை நாலு தான் எடுத்துட்டேன். நாலையும் வந்து நம்ம ஒவ்வொன்றதுக்கும் சேர்த்துக்குவேன். அதாவது பிளாக் சாக்லேட்டுக்கு வந்து இது ராகி, ராகி சேர்த்துக்குவேன். மில்க் சாக்லேட்டுக்கு வந்து கம்பு சேர்த்துக்குவேன். ஒயிட் சாக்லேட்டுக்கு திணை, ஏன்னா திணை தான் ஒயிட்டாக இருக்கும், ஒயிட் கலரில் தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணுங்கிறத ப்ரிப்பேர்
1: பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு மெத்தட், எங்களுக்கு சத்தானதை கொடுக்கணுன்றதுக்காக வெரைட்டி வெரைட்டியாக
0: குழந்தைங்கிறப்ப நம்ம குழந்தைங்க வேற அடுத்த குழந்தைங்க வேறையா எல்லாரும் நமக்கு
1: அதையே நீங்கள் கையாண்டிருக்கீங்க வீட்டில்.
0: அதை வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு. கரெக்டாக பண்ணி கொண்டு வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை இந்த ட்ரை இதெல்லாம் போட்டு கோக்கனட்லாம் போட்டு சத்தானதாக கொண்டு போகிறப்ப எனக்கு ரொம்ப அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக ஆச்சு. அது பெரிய தோல்விலேருந்து நான் மீண்டு வந்தது. இன்னொரு புது ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வழிவகுத்துருச்சு. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக போச்சு. அது நிறைய
1: மெல்ட் ஆகலை,
0: மெல்ட் ஆகவே இல்லை, மெல்ட் ஆகவும் இல்லை, டேஸ்ட்டை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துச்சு எனக்கு. அதே மாதிரி நாட்டு சக்கரை போட்டு ஒன்று பண்ணோம்.
1: அது எப்படி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க இங்கே அந்த சாக்லேட்டோட?
0: சாக்லேட் வந்து நம்ம செஞ்சு லிக்விடாக இருக்கும் இல்லையா, அதான் மேம் சாக்லேட். அது சிறுதானியத்தை வந்து முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அதை அப்படி சேர்த்துக்குவோம். ஏன்னா சிறுதானியமே சத்து தான், அது முளைக்கட்டுறப்ப
1: பொடி பண்ணி சேர்க்கலை,
0: பொடி பண்ணி தான்,
1: பொடி பண்ணி
0: பொடி பண்ணி தான் சேர்ப்போம். சிறுதானியமே சத்து தான், அதை முளைக்கட்டுறப்ப இன்னும் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை வறுத்து அதை அப்படியே இப்போ இது பண்ண முடியாது, வறுத்து பொடி பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை தான் சேர்த்துக்குவோம். ஏன்னா சாக்லேட்டுங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நாக்கில் போட்டோன்னா கரையணும், திப்பி திப்பியாலாம் இருந்துச்சுன்னா சரியாக வராது. ஸோ அப்போ நைஸ் பவுடராக இருக்கணும். ஸோ மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி அதை வந்து சேர்த்து அதோட ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த இதெல்லாம் சேர்த்து சேர்த்து பண்ணி கொடுத்தோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி பண்ணேன் சாக்லேட்லேயே, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்.
1: 15 வெரைட்டினா ஒன்று வந்து நட்ஸ் சேர்த்து,
0: ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி, ரெண்டாவது பெப்பர்லாம் போட்டு காரமான சாக்லேட்ஸ்லாம் கொடுப்பியா அந்த மாதிரி.
1: 16 தோணுதோ எல்லாத்தையுமே செயல்படுத்தி பார்த்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில்
0: ரொம்ப நல்லது
1: எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி, ஆமாங்க
0: அது மாதிரி கொண்டாந்து கொண்டாந்துட்டு இருந்தோம். பட் சாக்லேட்டு பண்ணி அது
1: எப்படி இருந்தாலுமே ஒரு அங்கீகாரம் வாங்கணுமே, என்ன செஞ்சீங்க
0: எதுக்கு மேம்?
1: இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்,
0: FFSA சர்டிஃபிகேட் மேம், அது வாங்கியிருக்கோம். அதுலேயும் 2 வெரைட்டி இருக்கு, ஒன்று வந்து லோக்கலில் நம்ம பண்ணுறது,
1: ஒன்று பொருட்கள் தயாரி,
0: ஆமாம் அது இருக்கு, அது இருக்கு, அது வாங்கி தான் நம்ம பண்ணவே முடியும். அது வாங்கி எங்களுக்கு வந்து அதுவுமே வந்து கவர்மெண்ட் மூலமாகவே அப்ளை பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் மகளிர் குழு
1: சாக்லேட் ஆரம்பித்த உடனே வாங்கிட்டீங்க?
0: ஆமாம் வாங்கிட்டோம், உடனே வாங்கிட்டு இப்போ 5வது தடவையாக நான் ரினியூ பண்ணியிருக்கேன்.
1: வெட்டிவேரில் கூட நீங்கள் சாக்லேட் பண்ணுறீங்க சர்பத்?
0: ஆமாம் மேம், நான் வெட்டிவேர் ப்ராடக்ட் தான் என்னோட மெயின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டையும் அதுலேயே மாற்றிட்டு கொசுவர்த்தியும் வெட்டிவேர் கொசுவர்த்தியாக மாற்றிட்டேன். ஹெர்பல் கொசுவர்த்தி பண்ணிட்டு இருந்தோம், அதையும் வந்து இப்போ வெட்டிவேர் கொசுவர்த்தி, இப்போ எல்லாமே எங்கிட்ட வெட்டிவேர் பொருட்கள் தான் இருக்குது.
1: ஸோ நிறைய முயற்சி செஞ்சு நிறைய அதில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி வழியாக புதுசாக தொழில் முனைய ஆசைப்படக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: அதாவது தொழிலுக்கு வந்து படிப்போ அழகோ அந்தமாரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்மகிட்ட திறமை, உழைப்பு, தன்னம்பிக்கை, அதேமாரி தேடல், மற்றவங்களிலிருந்து தனித்து நிற்கிற அந்த தனித்தன்மை, இதெல்லாம் வந்து தான் ஒரு தொழில் முனைவோருக்கு முக்கியமான பண்புகள். இது கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. நான் வந்து ஜனாதிபதி கையால் நான் சிறந்த தொழில் முனைவோர் அவார்டு வாங்கணுங்கிறது என்னோடய இலக்கு. இது இப்போ வச்சுக்கிட்டதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் வச்சுக்கிறப்ப அப்படி ஒரு அவார்டு இருக்கா, அது வாங்க முடியுமா அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வச்சது அப்படி தான் வச்சேன். அதோட இலக்கை நோக்கி இப்போ 2 நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிட்டேன். கண்டிப்பாக இந்த வருஷம் நான் அது வாங்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
1: கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த கனவை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. அதற்காகவே உங்களை நாங்கள் கூப்பிட்டு திரும்ப ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம்.
0: கண்டிப்பாக
1: வந்ததுக்கப்புறம்
0: கண்டிப்பாக
1: உழைப்பு தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் தொடர்ந்த விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான முதல் பண்பை வந்து உழைக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இன்றைய யாதுமாகி மேடையை அலங்கரிச்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் மேடம்.
0: ரொம்ப நன்றி மேம். நானும் வந்து கொடையோட ஒரு கொடையஃபோமோட ஒரு ஃபேன் தான், நிறைய கேட்டிருக்கோம் நிகழ்ச்சிகள். அது இது மூலமாகவே நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். ரெண்டாவது, எங்களுக்கு

0: வேலை செய்கிறப்ப களைப்பு தெரியாமல் ஃப்ரெஷ்னஸாக நல்லா பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த பாடல்கள்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது. அதோட இந்த வானவில் இந்தமாரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா, அதோட இந்த வண்ணத்துரிகை இந்தமாரி ப்ரோக்ராம்ஸ், யூத் இதே இளமை பேசிக்கிறது இந்தமாரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் கேட்குறோம்.
1: இதெல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய நேரும் நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா தொலைபேசி எண் கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாம்.
1: உங்களோட அலைபேசி எண் சொல்லுங்கள் மேடம்.
0: 84 89 20 54 55.
1: மீண்டும் ஒரு முறை, 84 89 20 54 55. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
5: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு மால்வேர். மால்வேர் என்பது மலிஷியஸ் சாஃப்ட்வேர், அதாவது உங்க கம்ப்யூட்டர் மொபைலுக்கு தீங்கு விளைவிக்க உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர். பல நேரங்கள்ல மால்வேர் நமக்கு தெரியாமலே நம்ம டிவைஸ்க்குள்ள வந்துடும். மால்வேர் எப்படி நம்ம சிஸ்டம்குள்ளயோ மொபைல்குள்ளயோ வருது? தெரியாத லிங்க் நம்ம கிளிக் பண்றது மூலமா, ஃபேக் ஆப்பை இன்ஸ்டால் பண்றது மூலமா, இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ் வரத நம்ம ஓபன் பண்றது மூலமா, பைரேட்டட் மூவிஸ் கேம்ஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் செய்யறது மூலமா, ஃபேக் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூலமா, இந்த மாதிரி பல விதங்கள்ல மொபைலையோ நம்ம லேப்டாப்லயோ உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னா, அனுமதி இல்லாம நகல் எடுக்கப்பட்டு அல்லது சட்டவிரோதமாக பகிரப்பட்ட சாஃப்ட்வேர், மூவி, மியூசிக், கேம் அல்லது எந்தவித டிஜிட்டல் கண்டென்ட் ஆகினாலும் இருக்கலாம். மால்வேர் என்ன செய்யும்? ஒரு தடவை ஒரு மால்வேர் உங்க டிவைஸ்க்குள்ள வந்துருச்சு, உங்க லேப்டாப்குள்ளயோ இல்ல உங்க மொபைல்குள்ளயோ வந்துருச்சுன்னா உங்க பர்சனல் தகவலை திருடலாம், பாஸ்வேர்டுகள் எல்லாம் சேகரிக்கலாம், போன் இல்ல கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ ஆகலாம், அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரலாம், தேவையில்லாத ஆட்ஸ் வரலாம், பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து திருடு போகலாம், சில மால்வேர்கள் வந்து ரான்சம்வேராக மாறி ஃபைல்ஸ் எல்லாம் லாக்கும் பண்ணும், அந்த மாதிரியும் மால்வேர் செய்யும். நம்ம சிஸ்டம்லயோ நம்ம மொபைல்லயோ மால்வேர் இருக்கா நமக்கு எப்படி தெரியும்? சோ டிவைஸ் வந்து திடீர்னு ஸ்லோ ஆகலாம், பேட்டரி வேகமா ட்ரைன் ஆகிறது, நிறைய பாப்அப் ஆட் வருது, நம்ம போய் லேப்டாப் ஓபன் பண்ணோடனே நிறைய ஆட் பாப்அப் வருது, தெரியாத ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிறது, டேட்டா யூசேஜ் வந்து திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம மால்வேர் நம்ம சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆயிருக்கு இல்ல நம்ம மொபைல் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாதுகாப்பா இருக்க என்ன செய்யணும்? நம்ம அபிஷியல் ஆப் ஸ்டோர்ஸ்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணும், லைக் பிளே ஸ்டோர்ல இருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணும் ஆப்ஸ் எல்லாம். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தவறாம இன்ஸ்டால் பண்ணணும். அன்னோன் லிங்க்ஸ் மற்றும் அட்டாச்மெண்ட்ஸ்னா ஒரு மெயில்ல ஒரு ஃபைலோட வருது, அதை நம்ம ஓபன் பண்ணக்கூடாது. தெரியாத இமெயிலா இருந்தா நம்ம அதை ஓபன் பண்ணக்கூடாது, லிங்க் கிளிக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் எப்பவுமே பயன்படுத்தணும். டிவைஸ்ல செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனை எப்பவுமே எனேபிள் பண்ணிக்கணும். லேப்டாப் இருந்தா நீங்க ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், அது கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு எளிய உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள ஒரு திருட மறைந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவர் என்னென்ன செய்யலாம்? ஆனா நான் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது, அப்ப என்ன வேணா அவர் செய்யலாம். அது மாதிரிதான் இந்த மால்வேரும் அமைதியா டிவைஸ்க்குள்ளே நுழைஞ்சு உள்ளே இருக்கும், என்னென்ன திருடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. மால்வேர்ல இருந்து பாதுகாப்பாக இருக்க டவுன்லோட் செய்வதற்கு முன்னாடி யோசிக்கணும், கிளிக் செய்வதற்கு முன்னாடியும் சரி பார்க்கணும், பாதுகாப்பான இணையத்தை பயன்படுத்துங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
4: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
6: கோடை பண்பலை 100.5 இனி தேனிசை கானங்களை திகட்டாமல் தர வருகிறது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குத்தான் நாச்சி இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இனிய மதிய வணக்கம் நேர்களே. இசையோடு இனிமே சேர, நினைவுகளோடு மனம் நிறைய, மகிழ்ச்சியான தருணங்கள் மலர, காற்றலைகளில் இசை கானங்களை இசைக்க காத்திருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் உங்களோடு கிருத்திகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் தென்காசி புது சுப்பலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவல்லி பிரியரஞ்சனி ராமசுப்பு மற்றும் மாறன். 1961 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், P சுசீலா. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. பாடலை எழுதியவர் கண்ணதாசன்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை நுறுப்பிழை ஐந்தில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி சித்தி திரைப்படத்திற்காக இப்படத்தின் பாடல் இதோ இவர்களுக்காக. கோவை கஞ்சம்பள்ளி, மணி மற்றும் செல்வம். 1966 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். பாடலை எழுதியவர் கண்ணதாசன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
5: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
9: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பண்பலை சொல்லும் நேரம் 1:13. அடுத்த பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக. இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் ஈரோடு விசயமங்கலம் குணசீலன், ராஜா மற்றும் மணி. 1966 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார் பி. சுசீலா, எல்ஆர். ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம். எஸ். விஸ்வநாதன். பாடலை எழுதியவர் வாலி.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேயர்களின் மனதை தொட்ட அடுத்த பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் திருப்பூர் தாராபுரம் நாடார் தெரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா மற்றும் சுகந்தி. 1961 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார் பிபி ஸ்ரீனிவாஸ். பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை எழுதியவர் கண்ணதாசன்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் இன்று முதல்.
1: உப்மாவா போரான டிஷ்,
2: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி.
5: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
6: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
6: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
10: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

இசை தென்றலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை நொறுப்பிழையில் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் கொடைரோடு ராசதானிக்கோட்டை மரியன்சாமி, ஏஞ்சல் மேரி, ஆல்வினா மற்றும் இனியா. 1975 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன்.

0: தாரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. காற்றலைகளில் ஒளிபரப்பாக உள்ள பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் நாமக்கல் அத்தம்பாளையம் தாமோதரன், செந்தில்குமார், பேபி, மோகன்குமார் மற்றும் கார்த்திகா. 1964 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார் பி. சுசீலா. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் எம். எஸ். விஸ்வநாதன், டி. கே. ராமமூர்த்தி. பாடலை எழுதியவர் கண்ணதாசன்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியமுறுக்கு 2 இன்று முதல்.

இசையால் செவிகளுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. மனதை வருடும் அடுத்த பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திற்காக. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் சிவகங்கை இளையான்குடி இக்பால், சித்திக் கதிஜா, அப்துல் மஜிது மற்றும் ரிபாயா. 1972 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் TM சௌந்தரராஜன், P. சுசீலா. பாடலுக்கு இசையமைத்தவர் V. குமார்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
3: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கணைய புற்றுநோய் பற்றிய அறிகுறிகள் பற்றி நான் பேசுகிறேன். 1 அறிகுறி, ஒரு 55 வயது நபருக்கு திடீர்னு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவங்களுக்கு கணைய புற்றுநோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சர்க்கரை வியாதி வர ஆரிஜினே அந்த கணையத்தில் இருக்கிற செல்ஸ் பாதிக்கப்படுறதுனால வர்றது சர்க்கரை வியாதி. ஸோ 55 வயதுக்கு மேலே சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா நம்ம அலர்ட் ஆயிடணும். 2வது, எடை குறைவு. எடை குறைவு வந்துட்டு பேஷண்டால் எப்பவுமே கணிக்கவே முடியாது. உங்கள் நண்பர்களால் இல்லை தூரத்து சொந்தங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தொலைவு வேணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்கள் நண்பரை பார்க்குறீங்க ஜனவரி மாதத்தில், திடீர்னு ஏப்ரல் மாதத்தில் திருப்பி அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அவர் பார்த்து சொல்கிறாரு, என்னடா நீ இவ்வளோ வயதுக்கு ரொம்ப இழைச்சி போயிட்ட அப்படின்னு. கூட இருக்கிறவங்களுக்கு அந்த டெய்லி பார்க்குறதுனால அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. பட் தொலைவு நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு என்னடா திடீர்னு இடம் குறைஞ்சிச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா நான் அப்படி தான் இப்போ இருக்கேன்னு சொல்லிடுறதுக்கு பதிலாக தயவு செய்து போய் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடை குறைவு வந்துட்டு கணைய புற்றுநோய்க்கான ஒரு முக்கியமான அறிகுறி. 3வது, மஞ்சள் காமாலை. சர்க்கரை டிஸ்டர்பன்ஸ் வந்ததுக்கப்புறம் எடை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மஞ்சள் காமாலை வரும். ஸோ இது ஒரு லேட் ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவோம். மஞ்சள் காமாலை வந்தாலாவது உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகணும். ஏன்னா மஞ்சள் காமாலை வந்துச்சுனாலே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்பயும் குணப்படுத்திடலாம், பட் உங்களுக்கு நாள் கணக்கு தான் டைம் இருக்குது. சர்க்கரை வியாதி வரும்போது நமக்கு மாதக்கணக்கில் டைம் இருக்குது கண்டுபிடிக்க. எடை குறைந்தால் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் விதின் 10 நாள் கூட நம்ம ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம அவசரமாக செயல்படணுன்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அவசரமாக செயல்படுறதுக்கான சூழ்நிலையும் நமக்கு வரும். ஸோ இந்த 3 அறிகுறிகள் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். சர்க்கரை வியாதி, எடை குறைவு, மஞ்சள் காமாலை, இது வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பாக கணையத்தில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். இதை விட அட்வான்ஸ்டாக போச்சுன்னா முதுகு வலி வந்துட்டு படுக்கவே முடியாது. அதாவது நம்ம தூங்குற நீங்கள் மாத்திரை போட்டாலும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிதே ஒழிய அது உடனே உங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும். அது ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜ். நடு முதுகு பயங்கரமாக வலிக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சுன்னா கல்லீரலுக்கெல்லாம் பரவிச்சுன்னா தென் வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் உள்ள சொருக ஆரம்பிச்சிடும், உடம்பு ரொம்ப ஒல்லியாகி மெல்லிசா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. புற்றுநோயை பற்றி இன்னும் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம். கணைய புற்றுநோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை அணுகலாம். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நினைவலைகளை தூண்டும் அடுத்த பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்திற்காக. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் நாகர்கோவில் நம்பி இடைத்திரு, மந்திரமூர்த்தி, அதித் விசாகன், சிவானந்த், செல்வமதி மற்றும் பிரதிஷா கோகுல்ராம். 1958 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன். பாடலுக்கு இசையமைத்தவர் DG லிங்கப்பா.

0: மாறுமா உங்க அம்மா மனமோ மாறுமா.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

மனதுக்கு நெருக்கமான ராகங்களை மலர் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராகம் பாட உள்ள பாடல் வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஆண்டனி செல்வன். 1970 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்தானது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகனசுந்தரம் அவர்களின் தெருவில் வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மணியோசை திரைப்படத்திற்காக. இப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர்கள் தருமபுரி, கெங்கு செட்டிப்பட்டி, ராஜன், கவிதா, நிர்மல் மற்றும் சிவா. 1963 வெளிவந்த இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் கே. ஜமுனாராணி, எல் ஆர். ஈஸ்வரி. பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை எழுதி அஞ்சல் அனுப்பி சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிருத்திகா. நன்றி நேயர்களே.

ஹலோ வணக்கம் நேயர்களே, மதியம் 2 மணி ஆயாச்சு. கோடை எஃப்எம் 100.5 இன் டோல் தமாக்கா டோல் வந்தாச்சு. காலையிலிருந்து அந்த எனர்ஜி, அந்த சுறுசுறுப்பு, அந்த ஸ்பீடு, மதி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆக ஆரம்பிச்சிருக்குமே. சாப்பிட்டதும் தூக்கம் ஒரு பக்கம் இழுக்கும், மேல ஒரு பக்கம் இழுக்கும். ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் இல்லைங்க, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பாட்டு போட்டு உங்க எனர்ஜியை மீண்டும் பீக் லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம். இது உங்களோட சேர்ந்து ஜாலியா சூப்பரான பாடல்களோடு உங்க ஃபேவரட் ஷோ டோல் தமாக்கா டோல். நான் உங்க ஆர்ஜே பத்மா நீலமணி.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் இன்று முதல்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
0: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியமுறுக்கு 2 இன்று முதல்.
6: நாம கேட்டுட்டு இருக்கோம் கோடை FM-இன் டோல் டமாக்கா டோல். அடுத்த பாடல்

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

இப்போ 2:15 ஆயாச்சு. மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கோம் கோடை FM 100.5 இன் டோல் தமாக்கா டூல்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனல் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: போதும்
3: இப்போ 2:19 ஆயாச்சு. நாம கேட்டுட்டு இருக்குது கோடை எஃப்எம் 100.5 இன் தோல் தமாக்கா தூல். வேறு வேறு பாடல்களை கேட்கும் போது பலவித உணர்வுகள் நம்மளை எங்கெங்கயோ எழுதிட்டு போகும். ஆனா ஒரே உணர்வு ஒரே கருப்பொருள் வச்சு பாடல்களை கேட்க மதியம் 3 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகனசுந்தரம் அவர்கள் எழுதி அனுப்பிய பாடல்கள் உயிரெழுத்து நிகழ்ச்சியில வரப்போது கேட்க மறந்துடாதீங்க.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-26-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: தரமான
4: பருத்தியிலிருந்து தயாராகுது.

என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் கோடை எஃப்எம் 100.5 இன் டோல் தமாகா டோல். டைம் இப்போ சரியா 2:25 ஆயாச்சு. That was awesome. But wait, it gets better. But next is the track everyone's been talking about. Turn up the volume.

வைபான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை எஃப்எம் 100.5 இன் டோல் தமாக்கா டோல். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரெடியா இருங்க. வண்ணத்துறையோட திக்குமுக்க வண்ணத்துறையை வர காத்துட்டு இருக்கு. அப்படியே இதே என்ஜாய்மெண்டோட அடுத்த சாங் கேட்டுடலாமா?

0: காஷ்மீர்ல பிரோஸ்ங்கிற பேர்ல இருக்கிற எல்லா அநாத பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து பேகம் முன்னாடி நிக்க வைக்கிறோம். எழுந்துரு வா.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். இன்று முதல்
2: ஜானு என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இந்த பொண்ணு சிரிக்கிறாள், கொல்லாட்டை பிடிக்கிறாள்.
7: அவினி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியம் உருக்கு 2 இன்று முதல்.
8: நாம கேட்டுட்டு இருக்கிறோம் கோடை FM 100.5 டோல் தமாக்கா டூல்.

0: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம கூட எஃப்எம் 100.5 இன் டோல் தமாக்கா டோல். டைம் இப்ப சரியா 2:39 ஆயாச்சு. அப்படியே அடுத்த சாங்கை கேட்டலாமா?

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

2:45 சம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். 100 கோடி FM 100.5 இன் தூள் தமாக்கா தூள்ல.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல்

0: மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27, 2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
2: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.

0: மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் சரியா இப்போ 2:56 ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம கோடை எஃப்எம் 100.5 தோல் தமாகா தூல செம்ம சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் எல்லாம் கேட்க மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அன்டில் சைனிங் ஆஃப், பத்மா நீலமணி. கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர்.

0: செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக்கா தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக்கா அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய

விளையாட்டுப் போட்டிகளின் அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒரு நல்ல பாடல் நினைவுகளை திறக்கும் சாவி, ஒரு இனிய இசை மனதை குளிர்விக்கும் சாரல் மழை. இசையின் மொழி நம் இதயத்தின் வலிகளை குறைக்கும் நல்வழியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இன்னிசை கீதங்களை ஒரு தலைப்பின் கீழ் தொகுத்து பொழிப்புரையோடு இணைத்து தரும் நிகழ்ச்சியாக இப்பொழுது இணைகிறது உயிரெழுத்து. நேயர்களின் உயிரெழுத்துக்களை வாசிக்கும் குரலாக நிகழ்ச்சியோடு இணைகிறேன் மகேஸ்வரி. இன்றைய நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகனசுந்தரம் அவர்களது தொகுப்பில் இணைக்கவிருக்கிறது. நேயர் தனது கடிதத்தை இப்படி தொடங்கியிருக்கிறார். மோகனசுந்தரம் ஆகிய நானும் நினைவில் வாழும் எனது மனைவியும் வானொலி இணையர்கள். அன்று ஒளிபரப்பான திரைகான முதல் இன்று கோடை பண்பலை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் வரை கேட்டு மகிழ்வோம். நெஞ்சில் நிறைந்தவை கொடை தென்றல் பாடல்கள் கேட்பதில் அதீத மகிழ்ச்சி கொள்வோம். உயிரெழுத்து பகுதிக்கு இயற்கை எனும் தலைப்பிட்டு இயற்கை, மலை, வானம், உலகம், நிலவு, நதி, காற்று, பயிர், மழை, பூக்கள் என தொகுத்து வழங்கியுள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தெரிவு செய்துள்ள முதல் பாடல் இயற்கைக்கானது, படம் சாந்தி நிலையத்திலிருந்து. சுற்றுலா செல்லும் பொழுது நாம் ரசிப்பது இயற்கையைத்தான். அந்த இயற்கையை கன்னியாக பாவித்து அவளும் துணையை தேடுவதாய் இந்த பாடலில் கவிஞர் வடித்திருப்பார். இதோ கேட்டு விடுவோமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலாவின் குரல்களில்.

0: இதயத்திற்கு துணையாக என்றும் உடனிருக்கும் இனிய அலைவரிசை. இது கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம். பிற்பகல் 3:09.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் இன்று முதல்.
6: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
11: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டு, அந்த மாதிரி எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது சார், இந்த மாதிரி எலும்பில் நிறையா வீக்னஸ் இருக்குது, எனக்கு எலும்பு வலியெல்லாம் நிறையா இருக்குது, ஸோ இந்த மாதிரி கிட்னி சப்போஸ் பாதிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக எலும்பு அதை சாருமா, எலும்போட சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக கிட்னிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எலும்புக்கு மட்டும் இல்லை, மீதி எல்லா உறுப்புக்கும் கிட்னிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிட்னி தான் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது. ஒரு முக்கியமானது கிட்னி, அதுவும் இல்லாமல் நம்மளோட ரத்தத்தில் இருக்க கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுது, தேவையில்லாத உப்பு இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ கிட்னி ஃபெயிலியரில்

0: என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த விட்டமின் டிங்கிறது எலும்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து கால்சியமை அப்சர்வ் பண்ணி கொண்டு போய் எலும்புக்கிட்ட விடுது. ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விட்டமின் D3 ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது கிட்னி, ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி அது சரியாக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா டெஃபினட்டாக அது கால்சியமோட நம்மளோட சாப்பிட்றப்ப மாத்திரம் கால்சியம் சாப்பிட்றோன்னா எல்லா கால்சியமும் நம்ம இதுக்கு உடம்பு ரத்தத்துக்குள்ளே போய் உட எலும்புக்கு போயிருமானா கிடையாது. குறிப்பிட்ட கால்சியம் மட்டும்தான் போவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு விட்டமின் D3ங்கிறது இருக்கும். அந்த விட்டமின் டி வந்து டெஃபினட்டாக கிட்னி ஃபெயிலியரில் ஆக்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால என்ன கேட்டால் போன் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கும், ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பாஸ்பேட்னு நம்ம உடம்புல ஒரு உப்பு இருக்குது, அதுதான் வந்து கிட்னி வந்து ஓவராச்சுன்னா அது வந்து வெளியில் தள்ளணும் அந்த பாஸ்பேட்டுங்கிறத. இங்கே நமக்கு கால்சியம் பாஸ்பேட் பேலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் வந்து கால்சியம் கம்மியாக இருக்குது, பாஸ்பேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா அதுலேயும் டெஃபினட்டாக ஒரு பிரச்சனை வரும். அதனால அது பேலன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே என்ன கடைசியாக ஆகும் அப்படிங்கன்னா போன் ரொம்ப வீக் ஆயிரும் ஒன்று. அடுத்தது எலும்பு வலிகள், ஹிப் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி இது வரும். மைனர் ட்ராமா, சின்னதாக அவங்க இது போட்டு உட்காந்த மாதிரி தான் இருக்கும், லைட்டாக உளுந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃப்ராக்சர் ஆயிரும் உங்களுக்கு எலும்புலாம், ஏன்னா எலும்பு வந்து வீக்காக இருக்கு. அதே மாதிரி தசை வந்து பார்த்தீங்கன்னா தசையெல்லாம் சீக்கிரம் சூம்பி போக ஆரம்பிச்சிடும், நடக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து உடஞ்ச எலும்பும் கூடக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். அதே மாதிரி குழந்தைங்களா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதோட வளர்ச்சியில் இது ஒரு பிரச்சனையாக தான் மாறும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சில இடத்துல வந்து நமக்கு வந்து வாஸ்குலர் பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வாஸ்குலர் பிரச்சனை என்ன அப்படின்னா ரத்த குழாயில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க உப்பு எல்லாம் கிட்னினால தள்ள முடியாதனால ரத்தத்திலே இருக்கனால அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது போய் அந்த ரத்த குழாயில் படிய ஆரம்பிச்சிடும். ரத்த குழாயில் படிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரத்த குழாய்ங்கிறது பைப்புங்கிறது விரிஞ்சு சுருங்கணும், இந்த தன்மை இருக்கக்கூடியது. பட் ஆனால் அதில் உப்பு படியும் போது அது சுருங்கக்கூடியது விரியக்கூடிய தன்மையாக அதோட போயிடும், அடைச்சு அடைச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட் டெஃபினட்டாக வந்து கால்சியம் பாஸ்பேட், பிடிஹெச், இந்த விட்டமின் டி, அல்கைன் பாஸ்பேட்ஸ், இந்த மாதிரி உப்பு, கிரியாட்டின் உப்பு, இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே அவங்க பார்த்துட்ருக்கணும். அதே மாதிரி டெக்ஸா ஸ்கேனு இல்லை பிஎம்டி ஸ்கேன் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க பார்க்கணும். இருந்ததுன்னா அதுக்கான கால்சியமோ விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸோ தேவைப்பட்டதுன்னா அதை எடுத்து நம்ம வந்து டெஃபினட்டாக அதை சரி பண்ணணும். இல்லைனா இருக்க இருக்க அவங்களோட எலும்போட ஸ்ட்ரென்த் வந்து மோசமாயிட்டே தான் போகும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 58. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேரம் பிற்பகல் 3:15 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகன சுந்தரம் அவர்களது பாடல் தொகுப்பில் தான் வளம் வந்துட்டு இருக்கு இயற்கை எனும் தலைப்புல. நிகழ்ச்சியில் அடுத்ததா மலை குறித்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. என்னன்னா பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து. மலை நமது நாட்டின் அரணாக உள்ளது. அதே மலை இயற்கை தரும் கொடை ஏராளம். அருவி, மூலிகை, காய் கனிகள் என்று அளப்பரிய வளங்களை கொண்டுள்ளது மலை. குளித்து மகிழ நாம் செல்லும் இனிய சுற்றுலாவாக அருவிகளும் இருப்பது அங்கேதான். 1000 கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால மலையை காண்பதற்கு வண்ணக்கிளியே, மந்தியெல்லாம் மாங்கனியை பந்தாடி பள்ளளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ அந்த பாடலை கேட்டலாமா? நிச்சயமா இந்த பாடல் கண்களை மூடி கேட்டோம் அப்படின்னு சொன்னா மலையை சுற்றி உலாவி வந்த ஒரு மகிழ்வை மனதிற்கு தரும். கேட்கலாம் சி.எஸ். ஜெயராமன் அவர்களது குரலில்.

0: வண்ண கிளியே முக்கால அழகை நாம் காண்பதற்கு வண்ண கிளியே வண்ண கிளியே.
1: இயற்கை அழகு ததும்பும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து சொல்லும் நேரம் 3:19 நிமிடம்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27, 2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
6: என்ன மண்ணு தூசிக்கலாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
1: இன்றைய வண்ணத்துரிகை திக்குமுக்கு வண்ணத்துரிகையாக. இயற்கை எனும் தலைப்பில் நேயர் மோகனசுந்தரம் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து வானத்திற்கான பாடல். வானம்.

வசப்படுமா? வானம் வசப்படுமா? வசப்படும். அதன் இயற்கை அழகை ரசனையின் கண்கொண்டு ரசித்தால் அந்த வானமும் வசப்படும். பனிமழை, காலை கதிரவனின் அழகு, செவ்வானம் பூசி மகிழும் அந்தி நேரம், இப்படி வானத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய வளமை, இயற்கையின் அழகு ஏராளம் என்று சொல்லியிருக்கிறார். இதோ அந்த இனிய பாடலை டி எம் சௌந்தரராஜன் அவர்களது குரலில் கேட்டு விடுவோமா?

இயற்கை தாயின் மடியில் அமர்ந்து பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து நிகழ்ச்சியை 3:26 நேயர் மோகன சுந்தரம் அவர்கள் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து. உலகம், நாம் வாழும் பூமி

ஒரு தாய் உலகம் என்றும் கூறுவார்கள். ஓடும் நதிகள், நறுமணம் கமழும் மலர்கள், இதயத்தை வருடும் காற்று, இவற்றை நம்மை தாங்கும் அன்னையாக மடியை விரித்து தருகிறாளாம் இந்த உலகம். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம்.

0: தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: அன்பு நேயர்களுக்காக பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. 3:31 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகன சுந்தரம் அவர்களது பாடல் தொகுப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கையில் அடுத்ததாக நிலவு. வானில் வட்டமிடும் நிலவை கவிஞர்கள் காதலுக்கு ஒப்பிட்டு வர்ணிப்பார்கள், தூதுபோக சொல்வார்கள். இவரோ தனது குடும்ப வாழ்வில் ஏற்பட்ட துயரத்தை நினைத்து தனக்கும் நிலவுக்கும் உள்ள தொடர்பை எப்படியெல்லாம் கூறுகிறார்?

புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமையல்லவே அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல்தானது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது, என்னை தொடாதே.

0: நேயர்களின் மனம் தொட்ட பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. சொல்லும் நேரம் பிற்பகல் 3:37 நிமிடம்.
1: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
2: யானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இந்த பொண்ணு சிரிக்கிறாளே, கொல்லாட்டமே பிடிக்கிறாளே.
7: அவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியம் ஒர்க் 2 இன்று முதல்.
8: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

நேரம் 3:38 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நதிக்கான பாடல். காதல் வயது வித்தியாசம் பார்க்காது, அதனால்தான் இந்த பாடலில் ஒரு ஆசிரியர் மேல் மாணவிக்கு வந்த காதல். இது படத்தோட கதை. அதை மையமிட்டு விளக்கி இருப்பார்கள். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி வந்தால் வாழும். எந்த ஒரு உணர்வுக்கும் ஆட்படாமல் அந்தந்த பண்பில் அந்தந்த கரையில் நின்றால் அது எல்லோருக்கும் நல்லது என்றது மாதிரியான சொல்லும் பாடலும் கூட இது என்று சொல்லியிருக்கிறார். இதோ கேட்டுவிடுவோம். TM சௌந்தரராஜன், PC சுசிலாவின் குரல்களில்.

0: இனிய பாடல்களால் இப்பிற்பகலை நற்பகலாக்கி கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 3:44 நிமிடம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
0: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: பாட்டும் பதமும்
1: ஜானு என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: நேரம் 1:48 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து பாடல் காற்றுக்காக எழுதியிருக்கிறாரு. தெற்கில் வந்தால் தென்றல் காற்று, வடக்கில் வந்தால் வாடை காற்று. இந்த காற்றின் தன்மை என்னவோ? அசைவு எப்படி ஏற்படுகிறது? ஒன்றையொன்று தழுவுவதாலா? எது வந்தால் எது அசையும்? பாடலை கேட்போம். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததா? கேட்கலாமா?
11: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, இரவு வந்ததா.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்காரி திரைப்படத்திலிருந்து பாடல். பூக்கள் பூத்து குலுங்கிய தோட்டங்களை பார்த்தாலே அழகுதான். அந்த பூக்களை பறித்து கதமமாக கட்டி விற்பனை செய்யும் ஒரு பெண் அனைத்து பூக்களையும் தொகுத்து தரும் பாடலை அழகோ அழகு. கேட்போமா எல்லார் ஈஸ்வரி அவர்களின் குரலில்?

அழகுதான். அந்த பூக்களை பறித்து கதமமாக கட்டி விற்பனை செய்யும் ஒரு பெண் அனைத்து பூக்களையும் தொகுத்து தரும் பாடலை அழகோ அழகு. கேட்போமா எல்லார் ஈஸ்வரி அவர்களின் குரலில்?

வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பிள்ளை கணமிய கனி அமுது படத்திலிருந்து பாடல். மண்ணில் விளையும் அனைத்தும் பயிர்கள்தான். அதிலும் விவசாயம் செய்யும் உழவன் உணவுக்காக பயிரிடும் நெல் மணிகள் முக்கியமானது. ஏர்முனையில்தான் நிலம் பண்பட்டு வருகிறது. அந்த பயிரையும் பெண்களின் நாணத்திற்கு ஒப்பிடும் ஊமையை பற்றி கவிஞர் பாடலில் இப்படி சொல்லியிருக்கிறார். வளர்ந்துவிட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா, இது வளர்த்துவிட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா.

0: இயற்கை எனும் தலைப்பில் நல்ல பல இனிய பாடல்களை தொகுத்து அனுப்பி இன்றைய நிகழ்ச்சியை நிதாக்கினார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மோகன சுந்தரம் அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. மீண்டும் உயிரெழுத்தை ரசிக்கலாம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் திக்குமுக்கு வண்ணத்தோரிகை நிகழ்ச்சியில் திக்குக்காடு முன் வருகிறது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 27.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதே தான், அதே தான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

சிரிக்கவும் சிந்திக்கவும் சில நேரம் திக்கமும் காடமும் வைக்கிற இந்த வாழ்க்கையில இசை மட்டும் நம்ம எப்போதும் ஒரு அழகான உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். இன்றைக்கு அந்த இசை உலகத்துல மெல்லிசைகளின் மெட்டுகளோட சேர்த்து உங்களை திக்கமுக்காட போற வைக்க போற நிகழ்ச்சி தான் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியில் பொது நேயர்கள் 24, 24, 26, 293, 333 என்ற எண்களிலும், அறிமுக நேயர்கள் 24, 24, 24 என்ற எண்ணிலும் மற்றும் மகளிர் 24, 24, 29 என்ற எண்ணிலும் இணையலாம். உன் இணைப்பிற்கு 0-45-42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: கேள்விப்பட்டேன்.
1: சம்பளம் எங்கேயா போகுது?

0: இடத்துல தான் சம்பளம் கரெக்டாக ஒன்றாம் தேதி என்றைக்காவது வாழ்க்கையில் இங்கே இருக்கிறவங்க சம்பளம் வாங்கியிருக்கீங்களா?
1: கிடையவே
0: நீங்க உங்கள் வாட்டுக்கு சின்ன பிள்ளை தலைமை அனுப்பிச்சா ஒன்று பேசிக்கிறது
2: தான். நம்புறது எப்படி
0: இல்லை நம்பித்தானுங்க ஆகணும்.
1: சம்பளம் எனக்கு தர மாட்டீங்க, ஆனாலும் பாருங்க நீங்க புது புது சட்டையா போட்டு வரீங்க. அதில் எங்க ரொட்டேன் பண்ணுங்க,
0: ரொட்டேனா
1: என்ன? ஒரு பக்கத்து ஒரு கையும் மட்டும் காணா?
0: இல்லம்மா அது பேசுனேன், ஒரு கை இருக்கு ஒரு கை இருக்காது இந்த சட்டையில.
1: இல்லையே அது கிழிஞ்சது மாதிரியில இருக்குது, சுத்தமா சுத்தமாவே வேற காணா.
0: கண்ணு உனக்கு நல்லா தெரியுதுமா?
1: தெரியும், முதல்ல கேரட்ல அதிகமா சாப்பிடுறோம்ல
0: அதனால.
1: ஆமா, என்னாச்சு முதலாளி?
0: சட்டையக்க கையை பிடிச்சி இழுக்கும் போது
3: என்ன பழப்பு நம்ம
0: தெரிஞ்சு
1: இரு வெறுத்துட்டு போயிருப்பீங்க.
0: சட்டையோட கை மட்டும் அந்த புள்ள கையில சிக்கிடுச்சு. நான் அப்படியே வெளியில ஓடியாந்தேன், அந்த கொடியில ஜர்க்கின காய போட்டிருந்தாங்க இல்ல, அதை எடுத்து கவர் பண்ணிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு கொடைக்கானலுக்கு வந்துட்டேம்மா.
1: நீயே
0: கேளு, இந்த அந்த பிள்ளை ரொம்ப நேரம் நல்லா டீப்பா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துச்சு. அது கிச்சன்ல.
1: சரி,
0: என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் சமையல் எதுவும் ஏதாவது சமையல் குறிப்பு எதுவும் தேவையானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த எல்லாருமே கூகுள் கூகுள்னு போறாங்களே,
3: நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிஎஃபி பிலாசபி
0: அந்த மாதிரி. இந்த கூகுள் இருக்கு இல்லையா, இது ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டுச்சு. ஏமா உனக்கு இப்படி ஒரு வில்லங்கமான யோசனை, அது எதுவாகவும் இருந்துட்டு போட்டோம் விடுமா அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். கூகுள்ங்கிறது ஆனா பெண்ணா அப்படின்னு, அது பெண் தாமா அப்படின்னு. எப்படி இப்படி சொல்றீங்க, அதுவும் இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு. இல்லம்மா வேண்டாம் விட்டு, நான் என் வாய் சும்மா இருக்காது, நான் ஏதாவது சொல்லுவேன், சண்டை வரும் நமக்குள்ள அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, சண்டையெல்லாம் இது கூகுள் பிரச்சனை தானே,
1: சண்டையெல்லாம் நாட்டுக்கு தேவையான ஒண்ணு,
0: அதனால சண்டையெல்லாம் வராது, நீங்க பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னா. இல்ல பொண்ணுதான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒன்னு டைப் பண்றோம்னு வச்சுக்க, நம்ம முழுசா டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்ப கொடைக்கானல் இப்ப டைப் பண்ணணும்னு வச்சுக்க, கே ஓ டி அப்படின்னு நான் அடிச்ச உடனே கொடுமுடியா, கொடைக்கானலா, கூடங்குளமா, கொடி பறக்குது திரைப்படமா, கொடி மலர் திரைப்படமா அப்படின்னு அதுவா கேட்கும். இப்படி நாம உன்னை சொல்றதுக்கு முன்னாடி அதுவா உன்னை புரிஞ்சுக்கிட்டு அதுவா இதுவான்னு கேக்குதுன்னா அப்ப அது பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே ஓடனேம்மா, கதவை புடிச்சுக்கிட்டு, அந்த நான் கதவை புடிச்சுக்கிட்டேன், சட்டைய புடிச்சுக்கிடுச்சு. நான் கதவா சட்டையா, கதவா சட்டையாங்கிறது இல்லை, சட்டை கை அங்க போகவே வாசல்ல போய் உருண்டு விழுந்து எந்திரிச்சு அந்த கொடியில இருந்து அந்த ஜர்க்கின் எடுத்து போட்டுக்கிட்டு பைக்கு மேல ஏறி உட்காந்து எப்படி வந்தேன் கொடைக்க. என்ன செய்யறது, ரொம்ப இப்படி ஆயி போச்சு.
1: சொன்னது உங்களை தானா
0: தலை திரிக்க ஒருத்தர்? நல்ல வேலை சர்க்கின் இருந்துச்சு. ஏமா திக்குமுக்கு போயிருவோமா?
1: சரி போலாம் முதலாளி.
0: எப்படி கேள்வி கேட்டு, கேள்வி அவங்களா கேட்டு என்னைய எப்படி சிக்க வச்சு?
1: வாங்க வாங்க வணக்கம்.
3: சுக்குட்டி ஏலக்கட்டி இஞ்சிட்டி தரமா இருக்குனே, சரி சாப்பிடுங்கனே.
1: என்னங்க இன்னக்கே பாக்கவே இல்ல, அது குட்ல ஏலக்கட்டி குடுங்க.
0: ஒரு டீயே குடிச்சிட்டு கூட தம்பா வர்றவங்கள கூப்பிடலாமா?
1: சரி முதலாளி,
0: சுக்குட்டியே குடுங்க.
1: ஆமா,
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். இன்று முதல்
7: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
8: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
9: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
10: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
11: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
12: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
11: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
13: காரைக்குடி மத்திய

0: ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
5: வணக்கம்ங்க.
6: வாங்க
5: சொல்லுங்க.
7: அது
5: கீழே உருண்டதுல இருந்து அந்த பிரச்சனை. சரி, அயன் முருகன் திக்குமுக்கு. அப்படியா, பரவாயில்ல.
8: ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, வண்டி வந்துடும்.
6: எதுக்கு ஏத்தி வர்றதுக்கா? சரி
5: சரி, ஏதோ சொன்னாரு பாவ, நல்ல விஷயம் கேட்க முடியல. பரவாயில்ல, திக்குமுக்கு சொல்லிடுவோம் நம்ம.
6: பாறை வெள்ளப்பாறை.
5: சரி.
6: பாறை மேல கூரை.
5: சரி.
6: கூரை மேல நாரை. நாரை தலையில தேர.
5: என்னங்க நாரை தலையில எப்படிங்க தேர இருக்கும்? சரி விடுங்க, கதைக்கு கால் உண்டா, மொய்யாவுக்கு வாழ் உண்டா அப்படின்ற மாதிரி. ஆ சொல்லுங்க.
9: பாறை வெள்ளப்பாறை.
5: சாமிநாதன், இவர்தான் நம்ம வந்து வர்ற வழியில பைக்ல வெம்மையாம வந்துட்டு இருந்தோம்ல, அப்ப இவர் தான் உலட்டி கீழே விழுக தெரிஞ்சேன். இவர்தான் காப்பாத்தி என்னைய கொண்டு வந்து காட்டு ஓடுகிட்ட விட்டு போனாரு. சொல்லுங்க சாமிநாதன்.
10: உங்கள்கிட்ட
5: கேள்வியாட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க?
10: பட்டு முதல்ல
6: சொல்லுங்க
5: சாமிநாதன்.
10: பாறை வெள்ளப்பாறை. பாறை மேல கூரை.
5: ஆமா.
10: கூரை மேல
5: நாரை. ஆத்தி.
10: நாரை தலையில தேர.
6: எப்படி முதல்ல அத பட்டுப்படாம சொல்றணும்?
5: ஆனா கூர்மையா கவனிக்கணும்.
6: கவனிக்கணும்.
5: ஏங்க சாமிநாதன், ஒரு நல்ல பாட்டு இருக்கு.
6: இருங்க முதல்ல, இது யார் எழுதுறதுன்னு சொல்லிடுறேன்.
5: சொல்லிருங்க.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்கடல இருந்து பாபு சரஸ்வதி.
5: ஓ, பாபுக்கு சரஸ்வதிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நல்லா எழுதிருக்கீங்க. தேர பாற நார இது மாதிரி நிறைய எழுதி அனுப்புங்க. இப்ப சாமிநாதன் அண்ணனுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அதை அவர் பாடுவாரு.
6: ஆமா.

என்ன கூடுது என்னன்னா கோழி டோரே மிசா.

0: சொல்லுங்க சாமிநாதன்.
1: ஒரே விசா கோழித்தோட தத்தடா தத்தடா.
0: என்னது என்னம்மா?
2: டோரே மிஃபா.
0: டோரே மிஃபாவா?
2: ஆமா டோரே மிஃபா சொல்லி சொடா.
0: சாமிநாதனே பரவாயில்ல,
1: தகவல் தர மாதிரி.
0: அதான் இந்த பாட்டு அப்ப சாமிநாதன் உங்களுக்கு கிடையாது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: யானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
10: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
11: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
10: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
11: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
10: கனரா பேங்க்,
11: சுபிக்ஷா செராமிக்ஸ், கேபிஎஸ் ஸ்டோர்ஸ்,
10: எஸ்எம் சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
11: சுபிக்ஷா ஆயில் மில், திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
10: கண்காட்சி 2026.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சரி விடுங்க முதலாளி, அதெல்லாம் நம்மளுக்கு சகஜம் தானே, எதுக்கு இதுக்காக போய் இவ்வளவு கவலைப்பட்டுலாம் உட்காந்து இருக்கிறீங்க?
1: சரிம்மா, அதான் நானுமே சமாதானத்துக்கு வந்துட்டேன், அடி வாங்கிட்டு தானே இருக்கோம்,
0: வாய வச்சுட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லிடுறது, நான் உண்மையை தான் பேசுவேன்னு
1: அடி
2: வாங்குறேன்.
1: ஒரு சம்பவம் சொல்றேன், இந்த ஃப்ளவர் ஷோ நடந்துச்சுலாம் கொடைக்கானல்ல, அப்போ இந்த பிள்ளை வந்துருந்துச்சு.
0: சரி,
1: நானும் இந்த பிள்ளையும் போட்டோ எடுக்கலாம், எங்கேம்மா எடுக்கலாம்னு கேட்டேன்.
0: சரி,
1: இந்த டைனோசர் நடுவில் இருக்கிற மாதிரி டைனோசர் வச்சுருந்தாங்கல்ல, அங்கிட்டு இங்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்டு போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிச்சு.
0: சரி
1: சரி, நான் அந்த போட்டோவை எடுத்திருந்தோம், அதை காணாமனு ரொம்ப நாளாக தேடி அந்த போட்டோவை காணா போட்டோவை காணான்னு, அப்புறம் என் மொபைலில் கண்டுபிடிச்சி காட்டிட்டேன். இந்த பாருமா, இந்த டைனோசருக்கு பக்கத்தில் நின்ன போட்டோவை வந்து காணா காணான்னு
0: சொன்னியே,
1: இந்த பாரு என் மொபைலில் இருக்குமா, நான் எடுத்திருக்கேம்மான்னு சொல்லிட்டு காட்டினேன். ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, ஏஐட்ட உடனே சொன்னோம்னு வச்சுக்க, அது உடனே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருமா, கொண்டாமான் வாங்கி
2: ஹாய்
1: அப்படின்னு ஒரு பிராம்ப்ட் கொடுத்தேன்.
0: சரி,
1: கொடுத்த உடனே அது டக்குன்னு

0: இப்போ தூக்கி விட்டுச்சு. நானும் டைனோசர் மட்டும் நிற்கிறோம் போட்டாவில், எங்கே காட்டுங்கணுச்சு. இல்லைம்மா வேணான்னு, இல்லை சும்மா காட்டுங்கணுச்சு, இல்லை வேணாமான்னு. அப்புறம் கையை பிடிங்கி இப்படி திரும்பி பார்த்தா நானும் டைனோசர் மட்டும் இருக்க இந்த பிள்ளைய காண. அந்த பிள்ளை காடா போனதுக்கு. ஆனாலும் அதுக்கு எண்ணெய் அடிக்கிறாமா? ஏமா, ஏஐ செஞ்ச தப்பு அது.
1: ஏஐ முதக்கொண்டு உங்களுக்கு சரி செஞ்சு.
0: ஆனாலும் அந்த துன்பத்திலையும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுமா.
1: என்ன மகிழ்ச்சி?
0: இந்த ஏஐக்கு விவரம் பார்த்தாதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடி. அதுக்கு விவரம் இருக்கு.
2: என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு?
0: இல்லம்மா, அதான் சொன்ன, தப்பே செய்யாமலும் அடி வாங்குற ஒரே ஆள் நான் மட்டும்தான்மா.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
10: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
11: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
3: குலாஸ் நாட்டு சர்க்கரை,
13: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை.
14: இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
5: வழங்கும் வண்ணத்தூரிகை.
0: இந்த ஏஐல எம்பிட்டு தெளிவா ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அது நான் என்ன செய்வேனோ அதைத்தான் செய்வேன்.
1: நீங்க உங்க மொபைல்ல இருந்தானே பண்ணீங்க, அதனால உங்க மனசு அப்படியே படிச்சு அதை செஞ்சிருக்குது. அது மேலாம் குத்தம் இல்ல முதலாளி, உங்க மேலதான் தப்பு இருக்குது.
0: பாத்தியா? ஆனா 5 பேர் 10 பேர் வேணாம், ஒரு ஆள் போதும். யாரோ வந்திருக்காங்க, கூப்பிட்டுருவோம். வணக்கங்க.
1: வாங்க.
0: யாருங்க?
1: ஜெய ஜோதி. எங்க இருந்துங்கம்மா?
15: தேனி.
1: ஜெய ஜோதி.
15: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் தங்கச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க?
15: நாங்களும் நல்லமா
0: இருக்கோம். ஒரு திக்கு
15: எல்லாருக்கும்
0: போட்டுருவோம். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியா இந்த சம்பள பிரச்சனை பெரிய தேசிய பிரச்சனையா மாறிடுச்சு? அதனால இந்த சம்பளத்தை போட்டு விட்டுருவோம். இப்ப திக்கு முக்க மட்டும் நீங்க சரியா சொல்லுங்க. சொல்லுங்க தங்கச்சி.
1: ஆனந்த கிட்ட தமயந்தி வாங்க சொன்னது சாமந்தி பூ.
0: சரி.
1: ஷாலினி கிட்ட சுஹாசினி வாங்க சொன்னது செவந்தி பூ.
0: சரி.
1: ஆனா ஆனந்த் வாங்கினது செவந்தி பூ, ஷாலினி வாங்கினது சாமந்தி பூ.
0: எல்லாம் தலையில தான
16: செய்வாங்க. தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: சரி, இப்ப சொல்லுங்க ஜெயஜோதி. நேரம் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க.
15: சாலினி
0: பூவா? உலகத்துல அப்படி ஒரு பூ
1: கிடையாது. ஆனந்தி கிட்ட தமயந்தி வாங்க சொன்னது சாமந்தி பூ.
0: சரி.
1: ஷாலினி கிட்ட சுஹாசினி வாங்க சொன்னது செவ்வந்தி பூ.
0: சரி.
1: ஆனா ஆனந்தி வாங்கினது செவ்வந்தி பூ, ஷாலினி வாங்கினது சாமந்தி பூ.
16: சீக்கிரம் சொல்லு.
0: சொல்லிடுவாங்க.
15: ஆனந்த கிட்ட தமயந்தி வாங்க சொன்னது சாமந்தி பூ, ஷாலினி கிட்ட சுஹாசினி வாங்க சொன்னது செவ்வந்தி பூ. ஆனா ஷாலினி செவ்வந்தி பூ வாங்கிட்டு இருந்தா தமயந்தி செவ்வந்தி.
1: நல்லா வந்தீங்க, கடைசியில குழப்பிட்டீங்களே.
0: அதனால பரவாயில்ல, இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கேப்போம். வணக்கங்க.
1: வாங்க.
0: யாரு? ஓ, கோமதி தங்கச்சியா?
1: கோமதி. கோமதி
15: தங்கச்சியா?
16: சரி
0: சொல்லுங்க தங்கச்சி. சொல்லுங்கம்மா.
15: ஏன்னா

0: போனவாரு நீங்களும் காத்தாயும் வரல, நீ அண்ணி எவ்வளவு அடி போட்டாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, ஏங்கண்ணா வரல, எங்களுக்கு சிரிக்க வைக்க வரல.
1: அதனால தங்கச்சி அதுக்கு பதிலாக தான் இந்த வாரம் வந்து சட்டையில ஒரு கை இல்லாம வந்தேன். சரி போட்டோம், அது அது ஒரு முக்கியமான வேலையாகி போச்சு தங்கச்சி.
0: ஏன்னா எங்க காத்தாயி திரும்பி திரும்பி கேள்வி மேல கேள்வி உங்களுக்கு கேட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டு இல்ல.
1: அதான் அது ஆள் வச்செல்லாம் இப்ப கேக்குது, முன்னெல்லாம் அதுவா இருக்கும் போது கேக்கும், இப்ப எல்லாம் ஆள் வச்செல்லாம் கேக்குது.
2: இல்ல
0: சம்பளத்தை காத்தாயி கொடுத்துன்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம்
3: கேட்க மாட்டேன்ல. அத சொல்லுங்க, அந்த நியாயத்தை சொல்ல மாட்டீங்க. முதல்ல
1: இப்ப திக்குமுக்க மட்டும் நீங்க சொல்லுங்க தங்கச்சி, கோமதி சொல்லட்டும், அப்புறம் சம்பளத்தை பத்தி உறுதி பண்ணிடுவோம்.
3: ஆனந்தி கிட்ட தமயந்தி வாங்க சொன்னது சாமந்தி பூ, ஷாலினி கிட்ட சுகாசினி வாங்க சொன்னது செவ்வந்தி பூ, ஆனா ஆனந்த் வாங்கினது செவ்வந்தி பூ, ஷாலினி வாங்கினது சாமந்தி பூ.
0: அண்ணா போன வாரம் வரத்துக்கு இதுதானே பரிச்சா?
1: சரி முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க தங்கச்சி,
3: முயற்சி பண்ணுங்க.
0: ஆனந்த கிட்ட வாங்க சொன்னது தமிழந்தி கிட்ட செவ்வந்தி பூ.
1: சரி
3: நன்றிங்க. இப்ப இன்னொருத்தவங்களும் காத்துட்டு இருக்காங்க, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் முதலாளி. யாருங்க
3: முதலாளி?
1: நம்ம சங்கமே அப்படித்தான். ஆனாலும் என்ன செய்யணும்னா, வெளியில எதையுமே காட்டிக்கிறாம அப்படியே நாடிய லைட்டா மேல தூக்கி ஒரே அப்படியே வீர நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு வீராப்பா இருக்கிற மாதிரியே இருந்துதான் நான் ஓட்டிக்கிட்டு
4: இருக்கேன்.
1: வருது வாயில,
3: நம்ம சங்கம் அப்படித்தான் இருப்பாரு.
1: நல்லா வாயில நல்லா வாசிங்க சொக்கலிங்க, இப்ப பாட்டு வருதா அதையும் கேளுங்க.
5: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: விரைவில் திருச்சி சாரதாசில்
8: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
9: ஜானு என்ன ஸ்பெஷல்?
10: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
11: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
10: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
11: சூப்பர்.
12: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
14: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன். மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி.
2: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: ஏமா,
6: முதல்ல
5: இந்த எழுதி அங்கிருந்து காசு கொடுத்து கடிதம் வாங்கி இப்படி எழுதி அனுப்புனாங்களே, அவங்க பேரை சொல்லாம வெறும் திக்குமுக்க மட்டும் சொன்னா எப்படிமா?
6: அதான் முதலாளி மறந்துட்டேன்.
5: அப்ப சம்பளத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிற. இது யாரு எழுதியிருக்காங்கன்னா, அருப்புக்கோட்டையில இருந்து கோமதி பாண்டியராஜ்.
6: சரி,
5: அவங்க அருப்புக்கோட்டையில திருநகரம் பகுதியில இருக்காங்க போல.
6: சரி,
5: அப்புறம் தனலட்சுமி பெரியசாமி,
6: அவங்க எங்க இருக்காங்க?
5: அவங்க புளியம்பட்டியில இருக்காங்க.
6: ஓ, புளியம்பட்டி போய் அப்படின்னு சொல்லுவோம்ல.
5: இப்ப நான் பொள்ளாச்சி போய்கிட்டு இருக்கேன்.
6: சரி,

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலு மஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
2: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
13: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
14: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் குலாஸ் நாட்டு
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
16: ஏமா காதாயி,
17: இந்த
16: லிட்டரை பூரா எடுத்து நல்லா வரிசையா அடிக்க வைமா, அப்பதான் எடுத்து அப்பப்போ சரியா சொல்ல முடியும்னா அந்த வேலையை சரியாவே செய்ய மாட்டேங்கிறேம்மா.
17: வணக்கங்க
18: அன்பு தம்பிக்கும் அன்பு தங்கைக்கும் அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்புல இருந்து பழனியாய் பேசுறது. ஹீரோ நலமா இருக்கீங்களா?
16: நல்லா இருக்கேங்க. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம்
17: சேவல் பக்கத்துல கருப்பு சேவல், சிவப்பு சேவல் பேரு செவல சேவை, கருப்பு சேவல் பேரு மயில சேவை.
16: என்ன அது?
17: சேவை சேவை சிவப்பு சேவை, சிவப்பு சேவை பக்கத்துல கருப்பு சேவல், சிவப்பு சேவை பேரு செவல சேவை, கருப்பு சேவை பேரு மயில சேவை.
16: சொல்லுங்க.
18: நான் முயற்சி பண்றேன்.
16: சொல்லுங்க.
18: சேவல் சேவல் கருப்பு சேவல், சிவப்பு சேவல் பக்கத்துல சிவப்பு சேவல் பக்கத்துல செவல சேவல்
16: நாங்க ரெண்டே ரெண்டு சேவல் தான் சொன்னோம்.
17: சேவல் அங்கிட்டு புடிச்சு அடங்க. வாங்க வணக்கம்.
16: வணக்கங்க.

0: வணக்கம் நாட்டாமா.
1: வாங்க நாட்டாமா.
0: இந்த
1: இது சேவை கதை கேட்டீங்களா இல்லையா?
2: கருப்பு சேவை, சிவப்பு சேவை பேரு வந்து செவல சேவை, கருப்பு சேவல் பேரு வந்து மயில சேவை.
3: நானே தோசை என்ன குழம்பு வைக்கணும்? நீ வேற வந்து
1: விசாம கோழி குழம்பே வைங்க. சொல்லுங்க.
0: பக்கத்துல
1: வெள்ளை சேவல், அதுக்கு பக்கத்துல ஒரு வயலட் சேவல்.
2: எனக்கு
1: அப்படித்தான்
2: தெரியும், அடிச்சு விடுங்க.
1: அதுக்கு பக்கத்துல ஒரு புளு சேவல். இந்த முரியசிவரி அப்பப்ப வருது, தங்கச்சி அப்பப்ப காணாம போயிருது. எங்க
4: ஓடி போயிருங்க?
1: நீங்களும் ஓடி போயிருக்கீங்களா? சம்பளம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அப்படியா? அப்ப வாக்கு மாறக்கூடாது தங்கச்சி.
2: சிவப்பு சேவல் பக்கத்துல கருப்பு சேவை, சிவப்பு சேவை பேர் வந்து செவல சேவை, கருப்பு சேவல் பேர் வந்து மயில சேவை.
4: சேவல் சேவல் சிவப்பு சேவை, சேவல் சேவல் பக்கத்துல கருப்பு சேவல்.
2: சரி,
4: சிவப்பு சேவல் பேரு
1: சண்டைக்கு போகும்போது உங்க பையன் அந்த கொழுக்கட்டை ரெண்டு எடுமா, இவன் என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு
2: முதலாளி வினய செதுட்டு வந்துச்சுல.
1: அவன் பாத்திருப்பான், ஒரு வாரமா அந்த வீட்டுலதான் இருக்கு கொழுக்கட்டை. கல்லு மண்ணு கம்பு இதெல்லாம் இதெல்லாம் கத்தி கப்படாவ விட இந்த கொழுக்கட்டையோட பவர் அவனுக்கு தெரியாது. எங்க அம்மா சுட்ட கொழுக்கட்டைடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அடிக்க போயிருந்துருங்க. அதான் நம்ம விஷயம்.
2: அப்ப அதுக்குதான் வாங்கிட்டு போனானோ?
1: ஒரு இஞ்சி டீயே கொடுப்பாப்ப நீங்க.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
6: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
7: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
8: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலஞ்ச் அக்செப்டட்.
9: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
8: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
9: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
11: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
10: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
11: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
12: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: வணக்கங்க.
1: வாங்க
0: சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: யாருங்க?
1: சிவப்பு சேவல் பக்கத்துல கருப்பு சேவல். சிவப்பு சேவல் பேர் வந்து செவலக்கா, செவல சேலை, மயிலச்சேவல்.
0: பரவாயில்ல, நம்ம சங்க உறுப்பினர்கள் தானே, விடுங்க.
1: மன்னிச்சிருவாங்க. சொல்லுங்கண்ணே.
0: சொல்லுங்க குபேந்திரா.
2: சேவல் சேவல் சேப்பு சேவல். சேப்பு சேவல் பக்கத்துல கருப்பு சேவல். சேப்பு சேவல் பேர் வந்து மயில் சேவல்.
1: போங்க, நீங்களும் மயிலாயிட்டீங்க.
0: சரி சொல்லுங்க அடுத்து. சிகப்பு சேவல் பேரு செவல சேவல். அடுத்து
2: செவல சேவல்.

0: வாய்ப்பு சேவல்கள் மயிலு சேவல்
1: பார்த்தீங்களா,
2: ஒருத்தர்
1: கொஞ்சமாவது எடுத்து கொடுக்கணும் தான். இப்ப வந்து இங்க இருக்கு குபேந்திரா, நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி கேட்டு பாடணும், நல்லா பாடணும்.
0: என்ன நல்ல பாட்டா போடுங்க
1: பாட்டு, திக்குமுக்கு பாட்டு, இசை கீற்று அப்படி சொல்ல,
2: ஒளி கீற்று,
1: ஒளி கீற்று.
2: ஆமா,
3: மாவட்டம் கோபிபட்டம் இருந்து சுமதி பெருமுருகன் முதலாளிக்கும் தாத்தாய்க்கும்

0: நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா
0: எதிர்பார்த்தங்க, ரெண்டு பேருமே வரல.
2: அதனாலதான் இந்த வாரம் ரெண்டு பேருமே
1: வந்திருக்கிறோம். சரி, இப்ப பாட்டு ஒண்ணு வருதுங்க.
0: புடிச்சிட்டீங்க,
1: உங்களுக்காகத்தான் இந்த நேரம். இந்த ஒரு ஒலிக்கீட்டு மட்டும் பாடிடுங்க, நேரம் குறைவா தரு.
2: நேரம் போட வச்சுட்டு போயிருப்பாங்க.
1: ஒளிக்கிட்டு
2: போடச்சுட்டா மிருதங்க வாசிக்கிறீங்களா? வெளியூருக்கு பஸ் ஏறி போய் அஞ்சு நாள் ஆச்சு. தேவையில்லாம நீங்களா அந்த பிள்ளை
1: சொல்றதுன்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்ப ஒரு பாட்டு நம்ம பாட போறோம்.
2: இல்ல இல்ல, யாருன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திப்பாளையம் கைத்தறி ஜெகநாதன் பழனியம்மாள். நிறைய திக்குமுக்கு எழுதியிருந்தாங்க, கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஓரளவுக்கு அஞ்சுக்கு ரெண்டு பரவாயில்லாம இருந்துச்சு. அதில் ஆட்டைக்கு சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி வேற கைத்தறி ஜெகநாதன் பழனியம்மாலும் எழுதி அனுப்பிட்டோம். இப்ப அடுத்து நம்ம பாட்டு கேட்க போறோம்.
1: ஆமா, முதலாளி சந்தைக்கு வந்த கிளி, எஸ்பிபி அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பாட்டு எல்லாம் போட்டு இருக்கோம்.
2: என்ன பாட்டு?
1: சந்தைக்கு வந்த கிளி.
2: சந்தைக்கு வந்த கிளி எல்லாம் உங்க ஊர்லமா? சண்டைக்கு வந்த கிளி.
1: முதலாளி சந்தைக்கு வந்த கிளி
2: இல்லம்மா, சண்டைக்கு வந்த கிளி.
1: இப்ப வருவாங்க பாரு, வீட்டுல இருந்து கிளம்பி அக்கா.

0: மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: குலாஸ் நாட்டு சக்கரை,
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை,
3: இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தார்கள் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், ஆர் சுந்தரராஜன். கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிஷா. இனி நம் கோடை பண்பலை 100.5 உங்கள் மனவானில் சித்திரங்களை இசையால் வரைய காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மன்பிரீத் கோர் குண்டு எறிதலிலும் மனுஷா தியாச்சிதாலே இணை டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றன. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 43 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தி.

பறக்கும் வண்டுகள் ஆங்காங்கே பறக்க கூட்டை தேடி சிறகை விரித்து நீலவானில் ஓவியம் வரையும் பறவைகளோடு இசைவானில் சிறகை விரிக்கிறது கூடை பண்பலை நொறுபிழி ஐந்தில் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே. இன்றைய சித்திர செவ்வானம் இசைப்பாட காத்திருக்கிறது பாடும் நிலா. எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனித்த குரலில் உருவான சோக கீதங்களோடு

உங்கள் செவிகளை வருடி. இந்த நிமிடத்தை உங்களுக்காக தர இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் சித்திர செவ்வானம்.

0: இதயக்கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:10.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
7: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்க்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.

கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்ச பானம். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனித்த குரலில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய சித்திரச்ச பானத்தில். மெட்டுக்களில் கட்டுக்கட்டான எண்ண குவியல், வார்த்தைகளில் கோர்த்த வண்ண மாலை வாசலில் அறுந்து விழுந்தது. ஜோடி கிளி ஒன்று தனித்து பயணித்து ஒருவழி பயணத்தை தேடுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: கோடை பண்பலை 100.5, இது சித்திரச்ச வனம்.

ஓவியனின் பெரிய நம்பிக்கை, அவனின் வண்ணம் கலந்த ஓவியத்தில் ஒட்டிய வண்ணங்கள். கவிஞனின் பெரிய நம்பிக்கை, கற்பனையில் தேன் சொட்டும் கவிதைகள். பாடகனின் பெரிய நம்பிக்கை, பாடலோடு இணைந்த

ஸ்ருதியும் நாதமும். சுருதியும் நாதமும் ஒரு கோட்டில் பயணிக்க இயலாதோ? விழியில்லாத போது பார்வையாய் இருந்தவள், விழி வந்த போது மொழி பேசாதது ஏனும்?

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நினச்சது ஒன்று, நடந்ததும் நடப்பதும் ஒன்று. நினச்சி நினச்சி தவிக்கும் மனதிற்குத்தான் தெரியும் காலை நேரம் மாலை நேரமாக, கதிரவன் சந்திரனாக, நீரும் நெருப்புமாக. நேற்றைய இன்ப நாடகம் இன்றைய துன்பத்தில் முடிந்தது. தண்டனை கண்களுக்கா இல்லை மனதிற்கா?

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். அழகான வாழ்க்கையில் வசந்தம் பாடும் நாள்கள்தான் எத்தனை, வாடை வீசும் நாள்களும் உண்டு. வசந்தத்திற்கும் வாடைக்கும் இடையில் இருப்பது வசதிகளில் உள்ள ஏற்றத்தாழ்வு, வார்த்தைகளில் மௌனம், பாசம் நின்றது பாதியில், வாழ்க்கை சென்றது நெடுந்தூரம்.

0: நான் அடிமையில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
4: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
4: பண்பலை படைப்பாளிகள்.
8: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
5: நிலைய இயக்குனர்,
8: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, நம் கூடை பண்பலை 100.5 இன்றிரவு ஒலிக்க இருக்கிறது இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது சொல்லவடை, பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது கரூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 39, சிறசாக்கினை தொடர்ச்சி. சிறு தொண்டர் பார்த்திப மகாராஜாவின் விருப்பத்தையும் அதை நிறைவேற்ற சிவனடியார் செய்து வந்த செயல்களையும் சொல்லி வந்து, அந்த வேஷதாரி யாரென்று உங்கள் எல்லோருக்கும் அறிவிக்கிறேன் என்று சொல்லி சிவனடியாரின் பொய் ஜடாமுடியையும் தாடி மீசையையும் களைந்தார். அப்போது அங்கே நரசிம்ம சக்கரவர்த்தியை அனைவரும் கண்டார்கள். இனி அப்போது அச்சபையில் மகத்தான அல்லோலகல்லோலம் ஏற்பட்டது. குந்தவி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து அப்பா என்று கதறிக்கொண்டே ஓடி வந்து வேஷம் பாதி கலைந்து நின்ற சக்கரவர்த்தியின் தோள்களை கட்டி கொண்டாள். உணர்ச்சி மிகுதியினால் மூர்ச்சையாகி விழும் நிலைமையில் இருந்த அருள்மொழி தேவியை சிறு தொண்டரின் பத்தினி தாங்கிக் கொண்டு ஆசுவாசம் செய்தாள். விக்ரமன் கண்ணிமைக்காமல் திறந்த வாய் மூடாமல் உருவம் மாறிய சிவனடியாரை பார்த்த வண்ணம் நின்றான். அந்த பரபரப்பில் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் பொன்னன் வள்ளியின் கையை பிடித்து குலுக்கினான். தர்மராஜாதிராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க என்று ஒரு பெரிய கோஷம் எழுந்தது. ஜெய விஜயீ பவ என்று சபையினர் அனைவரும் ஒரே குரலில் முழங்கினார்கள். சிறிது நேரம் இத்தகைய கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்த பிறகு பொன்னனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ, திடீரென்று உரத்த குரலில் விக்ரம சோழ மகாராஜா வாழ்க என்று கோஷித்தான். அதையும் சபையோர் அங்கீகரித்து ஜெய விஜயீ பவ என்று முழங்கினார்கள். அந்த குழப்பமும்

0: குளர்ச்சியும் அடங்கிய போது இத்தனை நேரமும் சிவனடியார் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் இல்லை என்பதை சபையோர் கண்டார்கள். சிறு தொண்டர், சபையோர்களே, நீங்கள் கலைந்து போவதற்கு முன்னால் இன்னும் ஒரே ஒரு காரியம் பாக்கி இருக்கிறது. மாமல்ல சக்கரவர்த்தி தர்ம சிம்மாசனத்தில் அமர்ந்து விக்ரம சோழரின் குற்றத்தை பற்றி முடிவான தீர்ப்பு கூறுவார் என்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நரசிம்ம சக்கரவர்த்தி தமக்குரிய ஆடை ஆபரணங்களை தரித்தவராய் கம்பீரமாக அச்சபைக்குள் பிரவேசித்தார். அவர் சபைக்குள் பிரவேசித்த போதும் சபையில் நடுநாயகமாக இருந்த தர்ம சிம்மாசனத்தில் அமர்ந்த போதும் ஜய விஜயீ பவ என்னும் முழக்கம் வானளாவ எழுந்தது. சத்தம் அடங்கியதும் சக்கரவர்த்தி எழுந்து, விக்ரம சோழரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னதென்பதை தெரிந்து கொண்டேன். தேச பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவர்கள் திரும்பி வந்தால் அதற்கு தண்டனை சிரசாக்கினையாகும். எனவே இதோ புராதனமான சோழ மன்னர்களின் மணிமகுடத்தை விக்ரம சோழர் இனிமேல் தனியாகவே தலைமேல் தாங்க வேண்டும் என்னும் சிரசாக்கினையை விதிக்கிறேன். இன்று முதல் சோழ நாடு சுதந்திர ராஜ்யமாகிவிட்டது. இதன் பாரம் முழுவதையும் விக்ரம சோழரும் அவருடைய சந்ததிகளும் தான் இனிமேல் தாங்கியாக வேண்டும் என்று கூறிய போது சபையிலே உண்டான கோலாகல ஆரவாரத்தை வர்ணிப்பதற்கு புராண இதிகாசங்களில் சொன்னது போல் 1000 நாவுள்ள ஆதிசேஷன் தான் வந்தாக வேண்டும். அத்தியாயம் 39 சிரசாக்கினை நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 40 கனவு நிறைவேறியது. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

வட்டமுக நிலவு எட்டப்போனது. கிட்ட இருந்தாலும் கிட்டாமல் வட்டமிட்டது நிலவு. அது ஒரு நாள் முழு பௌர்ணமையாய் இருக்கும், மறுநாள் நிலவற்ற நீலவானமாய் இருக்கும். மௌன ராகம் இசைக்கும் இந்த நேரம் நிலவு பக்கம் வருமா?

உங்கள் செவிகள் நிறைத்ததா இன்றைய சித்திர செவ்வானம்? எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனித்த குரலில் உருவான சோக கீதங்களோடு வலம் வந்தது இன்றைய சித்திர செவ்வானம். உங்கள் இதய வீணைகளில் இசைநாதத்தை மீட்டி பார்த்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். சசிரேகா குமரகுரு, நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: அரியலூர் கலியுக பரதராஜ பெருமாள்

பெருமாள் கல் தூணில் இருப்பதற்கு ஒரு சுவையான வரலாறு உண்டு. கோபாலன் என்பவர் சீத்தலவாடி என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஏராளமான வேளாண் பணிகளை செய்பவர், கால்நடைகளை வளர்ப்பவராக இருந்தார். பிறகு இவரால் உருவாக்கப்பட்டு தான் கோப்பிலங்குடிக்காடு என்கிறார்கள். கோபாலனுக்கு மாங்கன் என்று மகன் ஒருவர் இருந்தார். கோபாலனுக்கு பிறகு கால்நடைகளை கவனிக்கும் பொறுப்பை மாங்கன் ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போன மாட்டு மந்தையிலிருந்து கருவுற்ற நெறிமாத பசு ஒன்று காணாமல் போக பசுவை பல இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை. பிறகு வீடு திரும்பிய மாங்கன் கனவில் தோன்றிய துறவி ஒருவர், வருந்தாதே, மேற்கு புறம் உள்ள காட்டில் ஆலமரத்திற்கும் மாவிலங்க மரத்திற்கும் இடையே பசு நிற்கிறது, அங்கு சென்றால் பசுவை காணலாம் என்று கூற பொழுது புலர்ந்ததும் மாங்கன் அந்த இடத்திற்கு சென்றார். அங்கு காணாமல் போன பசு தன் கன்றுடன் நின்று கொண்டிருந்தது. பசுவின் அருகில் ஒரு கம்பம் சாய்ந்து கிடந்தது. அதன் மீது பசு பால் சொரிந்திருந்தது. இதை கண்டு ஆச்சரியம் கொண்ட மாங்கன் பசுவையும் கன்றையும் ஓட்டிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். பிறகு மீண்டும் கனவில் தோன்றிய அந்த துறவியானவர் கல் கம்பத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்ததை தவறு என்றும், அது அவர்களது முன்னோர்கள் பெருமாளுக்காக கோவில் கட்டையில் நீ கொண்டு வந்த கல் கம்பம் என்று கூறினார். மீண்டும் சென்று அதனை எடுத்து வந்து கம்பத்தை நிலைநிறுத்தி வணங்குமாறு கூறி சென்றாராம். பிறகு தூணை தூக்கி நிறுத்தி பாலபிஷேகம் செய்தனர். கற்கம்பத்தையே கலியுகம் காக்க வந்த இறைவனாக கலியுக வரதராஜ பெருமாள் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினார்களாம்.

12 அடி கம்பத்தூன் மூலவராய் இருப்பதும் ருத்ரம்சம் கொண்டு ஆஞ்சநேயர் இந்த கம்பத்தை தாங்கி பிடித்தபடி இவர் கதை இல்லாமல் வடக்கு முகம் நோக்கியிருக்கும் அதிசயமான ஆலயம் அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி எனும் ஊரில் அமைந்துள்ள கலியுக வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த கோவிலில் உள்ள பெருமாள் 12 அடி உயர கம்பத்தில் நாமத்தோடு உருவம் இல்லாமல் அருள் பாலிக்கிறார். இந்த கம்பத்தையே மூலவராக கருதி பூஜைகள் நடக்கிறது. இங்கு தாயாருக்கு தனி சின்னதி கிடையாது. காரணம், மூலப்போரு பெருமாளோடு கம்பத்தில் உடன் ஐக்கியமாக இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது.

0: கலியுக வரதராஜ பெருமாள் என்னும் திருநாமம் கொண்ட ஒரு சிவ ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராய் இருந்து அருள் பாலிக்கின்றனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. அன்று முழு நேரமும் கோவிலில் நடைத்திருந்திருக்கும். சித்திரையில் சித்ரா பௌர்ணமி, அட்சய திருதியை வைகாசி விசாகம், ஆடிப்பெருக்கு மாதத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள், புரட்டாசி நவராத்திரி, விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, திருவோண நட்சத்திரம், மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி, அனுமன் ஜெயந்தி, மாசியில் மகம் என வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி எனும் ஊரில் அமைந்துள்ளது கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: கூடு கட்டக்கூடிய பறவைகள்ல தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேற எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேற கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு இருக்கு. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமாக இந்த குருவி இருக்கே, தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி, நான் பாரதி, தத்து தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அவர் சொன்னால் ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், ரெண்டு ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல, அது வச்சிருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டா இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டிலும் ஆச்சரியம், பெட்ரூம்ல லைட் வச்சிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு அதில் ஒட்ட வச்சிருக்குங்க. இது இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது. தெரியுமா உங்களுக்கு, அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் குடியிருக்குமா? கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்டு கட்டு கண்டுபிடிச்சது யாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவால் இருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம், அதுக்கு எங்கனங்கன நிக்கணும்னு தெரியும். எல்லாருக்கும் எல்லா அறிவிற்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு, வல்லரக்கு, தொல்கரையான், தென்சில

0: பண்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது அப்படின்னா, இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன். இன்று முதல்
8: மாலை வணக்கம் நேயர்களே. மாலை நேரம் மலர்ந்தாச்சு. மனசுக்கு இதமான இசையோடு இனிய நினைவுகளையும் சுமந்து வரும் நேரம். பலவிதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான உணர்வுகள் அனைத்தையும் ஒன்றாக கலந்து மனம் வீசும் ஒரு அழகான இசை தோட்டத்துக்குள் அழைத்து செல்ல காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ₹2,500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்ட்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in ஐ பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
2: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 இன்று முதல்.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
3: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு கேட்கலாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் விளையாட இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
6: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியம் இருக்கு டூ இன்று முதல்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவன் ஒரு பக்கத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தான். மற்றொரு புறத்தில் மணிமேகலை, அக்கா உணவு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கரிகாலர் இருபுறமும் பார்த்துவிட்டு,
1: நந்தினி, என்னை கடம்பூர் மாளிகைக்கு வரவேண்டாம் என்று தடுக்க வந்தியத்தேவன் மட்டும் முயலவில்லை, ஆழ்வார்க்கடியான் என்னும் வைஷ்ணவனும் அதே மாதிரி செய்தியை கொண்டு வந்தானே. என் தந்தையின் உயிர் நண்பரும் என் பக்திக்கு உரியவருமான முதன் மந்திரி அனிருத்தரும் சொல்லி அனுப்பினாரே என்றார்.
0: முதன் மந்திரி அனிருத்தர் தங்கள் தந்தையின் பிராண சிநேகிதர், ஆகையினால் தங்கள் தந்தையின் பிராணனை தாமே அபகரிக்க பார்க்கிறார். தங்களுடைய பக்திக்கு உரியவர், ஆகையால் தங்களுக்கு அடுத்த பட்டம் இல்லாமல் செய்ய பார்க்கிறார்.
1: ஏன், ஏன்?
0: தாங்கள் வெறி பிடித்தவர் என்றும் தெய்வபக்தி இல்லாதவர் என்றும் அவருக்கு எண்ணம். தங்கள் தம்பிக்கு பட்டம் கட்டி வைத்து அவனை வீர வைஷ்ணவனாக்கி இந்த சோழ நாட்டையே வைஷ்ணவ நாடாக்கிவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். தங்களுடைய தம்பி நடுக்கடலில் காணாமற் போனபோது அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது.
1: அதற்காக என்னை கடம்பூர் வராமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன?
0: அவர்களுடைய அந்தரங்கத்தையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடலாம் அல்லவா?
1: உனக்கு எப்படி அவர்களின் அந்தரங்கம் தெரியும்?
0: ஐயா, அந்த வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியான் சகோதரி நான் என்பதை மறந்து விட்டீர்கள்.
1: உண்மையாக நீ அவனுக்கு உடன் பிறந்த சகோதரியா? அந்த கதையை என்ன நம்ப சொல்லுகிறாயா?
0: நானும் அந்த கதையை நம்பவில்லை, தங்களை நம்புமாறு சொல்லவும் இல்லை. அவனுடைய தந்தையின் வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன், ஆகையால் என்னை சகோதரி என்று அழைத்து வந்தான். என்னை ஆண்டாளின் அவதாரம் என்று அந்த வைஷ்ணவன் சொல்வது வழக்கம். ஊர் ஊராக அவனுடன் நான் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களைப் பாடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்று அவனுடைய ஆசை.
1: புத்த சந்நியாசினிகளைப் போல உன்னையும் வைஷ்ணவ சந்நியாசினியாக்க அவன் விரும்பினானா
0: என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். அப்படி ஒன்றுமில்லை, நான் அவனை கல்யாணம் செய்து கொண்டு தம்பதிகளாக பாசுரம் பாடிக்கொண்டு ஊர் ஊராக போக வேண்டும் என்பது ஆசை. வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்ய நான் பல குழந்தைகளை பெற்று அளிக்க வேண்டும் என்பதும் அவன் விருப்பம்.
1: சீச்சி, அந்த குரங்கு மூஞ்சி திருமலை எங்கே, நீ எங்கே? உன்னையே அவன் தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினானா?
0: ஐயா, என் துரதிருஷ்டம் அது. நான் பிறந்த வேளை எப்படி? என்னை நெருங்கி வரும் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் துர் எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகின்றார்கள்.
1: கிழவன் பழுவேட்டரையனுடைய புத்தி போன பாட்டில் மற்றவர்களைப் பற்றி சொல்வானேன்?
0: கோமகனே, பழுவேட்டரையரை பற்றி என் காதில் பட தூஷணையாக எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் என்னிடம் ஆசை கொண்டார், என்னை உலகறிய மணந்து கொண்டார். அநாதை பெண்ணாயிருந்த என்னை அவருடைய திருமாளிகையில் பட்டத்து ராணியாக்கி பெருமைப்படுத்தினார்.
1: ஆனால் உன்னுடைய விருப்பம் என்ன நந்தினி? நீ அவரை உண்மையிலேயே உன் பதியாகக் கொண்டு பூஜிக்கிறாயா? அப்படியானால்...
0: இல்லை இல்லை, அவரிடம் நான் அளவில்லாத நன்றி உடையவள். ஆனால் அவருடன் நான்

0: மனை வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா. நான் ஏழை குடியில் பிறந்தவள், பிறந்தவுடனே கைவிடப்பட்டவள். ஆயினும் என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன். அதை ஒரு நாளும் மாற்றிக்கொண்டதில்லை.
1: நந்தினி, அந்த பாக்யசாலியார் வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். நீ யார்? உண்மையை சொல். நீ என் தந்தையின் மகள் இல்லாவிடில், என் சகோதரி இல்லாவிடில், ஆழ்வார்க்கடியானுடன் கூட பிறந்தவளும் இல்லையென்றால் பிறகு நீ யார்? அதை மட்டும் சொல்லிவிடு நந்தினி. அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு பைத்தியம் உண்மையிலேயே பிடித்துவிடும் என்றார் கரிகாலர்.
0: அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றுதான் நானும் விரும்புகிறேன். ஆனால் தங்களுடைய தோழரும் என்னுடைய தோழியும் இதோ நெருங்கி வந்துவிட்டார்கள். மறுபடியும் சந்தர்ப்பம் வாய்க்கும்போது அவசியம் சொல்லுகிறேன்
2: என்றாள் நந்தினி. மிக சமீபத்தில் வந்துவிட்ட வல்லவரையனை பார்த்து பழுவூர் ராணி,
0: ஐயா, இது என்ன? வெறுங்கையுடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள். புலியின் தலை எங்கே
2: என்று கேட்டாள். தேவி, புலியின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்றான் வந்தியத்தேவன்.
0: ஆஹா, இவ்வளவுதானா உமது வீரம்? உமது முன்னோர்களின் வீரத்தைப் பற்றி பாட்டுகளெல்லாம் சொன்னீரே. மூன்று குலத்து வேந்தர்களின் தலைகளை பறித்து கழனியில் நடவு நட்டார்கள் என்று சொன்னீரே.
1: அதென்ன அப்படிப்பட்ட பாடல்
2: என்று கரிகாலர் கேட்டார்.
0: ஐயா, நீர் சொல்கிறீரா, நான் சொல்லட்டுமா
2: என்று நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து வினவினாள்.
1: ராணி, அப்படி ஒரு பாடல் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் வந்தியத்தேவன்.
0: உமக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் ஐயா. சேனை தழையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆனை மிதித்த அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம் வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி.
2: எப்படி இருக்கிறது பாட்டு கோமகனே? தாங்கள் பாண்டியன் ஒருவனுடைய தலையை மட்டுமே கொண்டீர்கள். இந்த வீரருடைய முன்னோர்கள் சேரசோழ பாண்டியர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்து கழனியில் நடவு நட்டார்களாம்.
1: கரிகாலருடைய முகத்தில் அருவருப்பும் குரோதமும் தாண்டவம் ஆடின. நல்ல உழவு நல்ல நடவு என்று சொல்லிவிட்டு அவர் இடியடி என்று வாய்விட்டுச் சிரித்தார்.
2: வந்தியத்தேவன் கரிகாலருடைய முகத்தையே ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அவன் தட்டு தடுமாறி,
1: தேவி, இத்தகைய பாடல் ஒன்றை தங்களிடம் நான் சொல்லவே இல்லையே என்றான்.
0: அதனால் என்ன, ஏற்கனவே தெரிந்து கொண்டிராவிட்டால் உமது குலத்தின் பெருமையை இப்போதாவது தெரிந்து கொள்ளும். அவ்வாறு முக்குலத்து வேந்தர்களின் முடிகளை பறித்து நட்ட வம்சத்தில் கேவலம் காயம்பட்ட புலி ஒன்றின் தலையை கொண்டு வர முடியவில்லையே என்றாள்.
1: தேவி, காயம்பட்ட அந்த புலி செத்து தொலைந்து போய்விட்டது. செத்த புலியின் தலையை வெட்ட நான் விரும்பவில்லை. அதேபடி புலி தத்தி தத்தி படகில் ஏறியதை நான் பார்த்தேனே என்றார் கரிகாலர். நான் தான் அந்த காட்சியை தங்களுக்கு காட்டினேன். படகில் ஏறி படுத்து கொண்ட பிறகு அது செத்துப்போயிருக்கிறது. பழுவூர் இளையராணியின் திருமேனியை காயப்படுத்தி விட்டோமே என்ற பச்சாதாபத்தினால் அது பிராணனை விட்டுவிட்டதோ என்னமோ என்றான் வந்தியத்தேவன்.
2: கரிகாலன் முகத்தில் கடுகடுப்பு சிறிது தணிந்து புன்னகை அரும்பியது.
1: ஆனால் அது தண்ணீரிலேயே செத்து போயிருக்கலாமே, படகில் ஏறி சாக வேண்டியதில்லையே
2: என்றார் கரிகாலர். என்னைப் போல அதற்கும் தண்ணீரை கண்டால் பிடிப்பதில்லை போலிருக்கிறது. எல்லா சாவுகளிலுமே தண்ணீரிலே சாவதுதான் எனக்கு பயமளிக்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
0: ஆயினும் சற்று முன்னால் தைரியமாக தண்ணீரில் குதித்து விட்டீரே. இந்த பேதை பெண்களின் பேரில் அவ்வளவு கருணை போலிருக்கிறது.
1: தேவி, தண்ணீரை காட்டிலும் எனக்கு பெண்களைக் கண்டால் அதிக பயம் உண்டாகிறது. இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான் குதித்தேன். உண்மையில் அப்படி குதித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது என்றான் வல்லவரையன்.
0: ஆமாம், நீர் தண்ணீரில் விழுந்து சாவது பற்றித்தான் உமக்கு பயம். பிறரை மூழ்கடித்து சாகச் செய்வது பற்றி உமக்கு பயமே இல்லை
2: என்றாள் நந்தினி. இந்த பேச்சுக்கள் ஒன்றும் மணிமேகலைக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்கு வெளியாயிற்று.
0: அக்கா, சமைத்த உணவு ஆறிப்போய்விடும், வாருங்கள் போகலாம் என்றாள்.
2: நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது இடையிடையே மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள்.
0: அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதென்றும் இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் தன் உள்ளுணர்ச்சியால் அறிந்தாள்.
3: யார் தங்களுக்கு எதிரியானாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம்
2: என்று நயன பாஷையின் மூலம் வந்தியத்தேவனுக்கு
1: ஆறுதல் கூற முயன்றாள். ஆனால் வந்தியத்தேவன்

0: வந்தியத்தேவனோ அவள் பக்கம் திரும்பிப் பார்க்கவே இல்லை. அவன் கவலைக் கடலில் அடியோடு மூழ்கிப் போனவனாகக் காணப்பட்டான். நந்தினி தேவியின் வஞ்சக வார்த்தைகளும் வந்தியத்தேவன் மீது அவள் சுமத்திய பயங்கரமான பழியும் இந்த கதையை தொடர்ந்து கேட்டு வரும் படித்து வரும் நேயர்களுக்கு அருவறுப்பை அளித்திருக்கக்கூடியது இயல்பேயாகும். என்றாலும் நாம் அறிந்துள்ள வரையில் அவளுடைய பிறப்பையும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் நினைவுகூர்ந்தால் அவ்வளவாக வியப்பளிக்க மாட்டோம், வியப்பு அடைய மாட்டோம். மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில் ஊறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன. சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கத்தினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதல் அடைகின்றன. வாய் பேச முடியாத, காது கேளாத மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வனவிலங்குகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது. தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொடூரமாக கொல்ல வேண்டியும் நேர்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வர்ற வழியில வந்தியத்தேவன் நந்தினியை சந்திக்க நேர்ந்தது அல்லவா? நந்தினி மனம் விட்டு பேசும்போது, நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர்தான் தைரியசாலி. மனத்தில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறவர். ஆகையால்தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னது நினைவிருக்கும். அதே நந்தினி இப்போ கரிகாலனுடன் தனியா இருக்கிற போது வந்தியத்தேவனை தூர்த்தன்னு குறிப்பிட்டு புது குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து, என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன்னு சொல்லி நிறுத்துகிறார். அவனை துடிக்க வைப்பதுதான் நோக்கம். இந்த பகுதியில் விளக்கம் தேவைப்படும் சில சொற்களை ஆராய்வோம். பிராணன், எங்கேயும் நிறைந்துள்ள ஆற்றல், உயிரிலும் இருப்பது உயிராற்றல், முன்னோக்கி செல்லும் உயிர் இயக்கம். பிராணன் என்கிற ஆற்றல் உடலின் தொழில், நரம்பில் ஓட்டம், எண்ணத்தின் வலிமை ஆகிய இன்றியமையாத இயக்கங்களுக்கு அடிப்படை. பிராணாயாமம், பிராண ஆயாமம், பிராண உயிராற்றல், ஆயாமம் நீட்சி கட்டுப்பாடு, உயிர் ஆற்றலை முறைப்படுத்துவது. அடுத்து தூஷணம் என்கிற சொல், அவமதிப்பு, நிந்தனை, பழித்தல், கெடுப்பது என்கிற பொருள் தரும் தூஷ் என்பதன் அடிப்படையில் வந்தது. அர்ப்பணம், கொடுப்பது என்பதை குறித்தாலும் திரும்ப தருவது என்ற விளக்கம்தான் பொருத்தமானது. தர்ப்பணம் என்ற சொல்லையும் சேர்த்து பார்ப்பது ஏற்புடையது. கூடுதலாக திருப்தி அளிப்பது, நிறைவை தருவது தர்ப்பணம். ஞாபகம், அறியச் செய்வது, மனத்தில் இருத்தி கொள்வது. நேரடியான அர்த்தம் நினைவு. ஞாபகப்படுத்துதல், நினைவூட்டுதல். வேர்ச்சொல் ஞா, அறிதல். இதிலிருந்து பிறப்பது ஞானம், அறிவு. ஞாபகம் என்பதற்கு இணையாக பார்க்கத்தக்க சொல் அவதானம். இதன் பொருள் கவனம், ஒரே சமயத்தில் பல செயல்களில் கவனம் செலுத்துவது. அஷ்டாவதானம், சதாவதானம், உச்சகட்ட நினைவாற்றலை குறிப்பிடுற தொடர்கள் இவை. நரகத்தில் விழப்போறவனை தடுத்து நிறுத்தி சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்திடுவா குந்தவை. நரகத்தையே சொர்க்கம்னு சொல்லி சாதிச்சு அதை நம்பும்படியும் பண்ணி நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செஞ்சிடுவா நந்தினின்னு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொன்னது நினைவிருக்கும். நந்தினின்னு பேர் வச்ச நாளிலிருந்து அவளை கவனிச்சுக்கிட்டு வந்தவனாச்சே. ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஆசிரியர் நந்தினியின் வக்கர போக்குக்கான காரணத்தை விளக்கிக்கிட்டு வரார்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: பல்வேறு இனிமையான பாடல்களின் சேர்க்கையால் ஒலித்த கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நிவேதா பால்ராஜ். இனி கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் விருப்ப பாடல்களை அவர்களின் குரலோடு கட்செவி வழியாக கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: நேயர்களின் மனது நின்ற கானங்கள் காற்றலையில் இசைக்கோலமிட காத்திருக்கிறது. கோடை பண்பலை நொறுபிளியைந்தில் ஆசையில் ஒரு குக்கு. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல் பதிவும் இடம்பெறணுமா? 94 86 28 24 24 இந்த கோடை பண்பலையின் கட்சவியனிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், ஊரு பேரோட உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வைங்க. உடனுக்குடனே பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கோடை பண்பலை 100.5. இப்போ முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்க, எங்கிருந்து கேட்டலாம்?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் விஜி டெய்லர் செல்வி. எனக்கு பிடித்த பாடல் பிரியாத வர வேண்டும் படத்திலிருந்து பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக பிரியாத வர வேண்டும் வருகிறது இப்போது கோடை பண்பலை 100.5.

0: இசை தூதுவன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க, எங்கிருந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, கேட்டுடலாம் இப்போ.
1: வணக்கம் கோடை பண்பலை, கரூர் பழனியப்பனகுலேருந்து ஜானகி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நெஞ்சினிலே நெஞ்சினிலே, படம் உயிரே. நன்றி.
0: உயிரிலே கலந்து ஒலிக்க இருக்கிறது பாடல் கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: நெஞ்சு மேடையில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 7:13:40 ஆயிட்டிருக்கு. இப்போ யாரோட குரலை கேட்க போறோம், கேட்டுடலாம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கங்கள். யமனேஸ்வரம் கணபதி நகரிலிருந்து சீனிவாசன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் படம் கண்ணுபட போகுதையா. பாடல் மூக்குத்தி முத்தழகு. இந்த பாடல் எனக்காகவும் எனது மனைவி ரூபினிக்காகவும் மற்றும் கோடை பண்பலை அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக பாடல் ஒலிக்குது மூக்குத்தி முத்தழகு.

0: இன்றைய தலைப்பு மறக்க முடியாத காயங்கள் எவை, இளமையில் ஏற்படுவதா முதுமையில் ஏற்படுவதா. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறும் ஆறா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி வளாகத்தில் இருந்து 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கும் கேட்கலாம் காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவன வளாகத்தில் இருந்து சிறப்பு நேரலை. 3 மணிக்கு உயிரெழுத்து மும்பை நடராஜன் அவர்களின் தெரிவில். 4 மணிக்கும் கேட்கலாம் வண்ணத்தோரிகை கலக்கல் கேள்வி. 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கும் கேட்கலாம் இளமை பேசுகிறது பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை விளையாட்டுகளுடன். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. தொடர்ந்து இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் இன்று முதல்.
2: ஜானு,

0: என்ன ஸ்பெஷல்
1: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்வையாளர்கள் தினம் செப்டம்பர் 26-27-2026 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். பார்வையாளர்கள் இங்கு நடைபெறும் அறிவியல் வினாடி வினா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்படும். காரைக்குடியிலிருந்து சிறப்பு நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், காரைக்குடி.
5: அவினை சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
6: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். குலாஸ் நாட்டு சக்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதயங்கள் கொண்டாடும் இனிய பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த குரல் பதிவு யாரோடது, எங்கிருந்து கேட்டுடலாம் இப்போ?
1: கோடை பந்தலைக்கு மாலை வணக்கம். தூத்துக்குடியிலேருந்து சூர்யா பேசுகிறேன். எஸ்பிபி சார் பாடல், படம் ரோஜா, பாடல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே.
0: உங்களுக்காக ரோஜா திரைப்பட பாடல் காற்றலையில் மலர்கிறது இப்போது.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கூடிய நண்பர்களையும் சுற்றுலா சொந்தங்களையும் சந்திக்கிறது வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலையத்திற்கு ஒரு சகோதரி வந்திருக்காங்க, இப்போ அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு கனிமொழி.
0: அருமையான பெயர். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க?
1: நான் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன் சார்.
0: என்னவா இருக்கீங்கம்மா?
1: நான் சிஓ ஆஃபீஸில் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணுறேன்.
0: எவ்வளோ வருடங்களாக இருக்கீங்க?
1: மொத்த சர்வீஸ் இது வரைக்கும் 38 வருஷம்.
0: 38 வருஷம். அதாவது அப்போது நீங்கள் வந்து முன்னாடி இருந்த கல்வி முறையும் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்கிற கல்வி முறையும் பார்த்துருப்பீங்க. பசங்க எப்படி இருக்காங்க? முன்னாடி படித்த பசங்களும் இப்போ இருக்கிற பசங்களும்?
1: முன்னாடி கொஞ்சம் பயப்படுவாங்க பிள்ளைங்க, பேரண்ட்ஸுக்கு பயப்படுவாங்க, டீச்சர்ஸுங்களுக்கு பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு.
0: அது நல்லா
1: மாறிட்டு இப்போ கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. டீச்சர்ஸுங்களுக்கு கொஞ்சம் கடினமான ப்ராப்ளம்ஸ் வருது.
0: இல்லை, இந்த சூழல்

0: சமூகத்துக்கு நல்லதா கெட்டதா?
1: நல்லது மாதிரி இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் அது கெடுதலாக தான் தெரியுது. ஏன்னா பிள்ளைங்களை கண்டிக்கும் போது தான் அவங்க பேரண்ட்ஸு கண்டிக்கவே முடியல அப்படிங்கிற நிலையில டீச்சர்ஸாலும் கண்டிக்க முடியல. இப்போ வந்து பிள்ளைங்களோட நிலைமை வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நிறைய இடத்துல.
0: அதுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் செய்யலாம்?
1: டீச்சர்ஸுங்களுக்கு கொஞ்சம் உரிமைகள் கொடுக்கணும் சார், அவங்க கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உரிமைகள் கொடுத்தா.
0: ஏன்னா ஒரு மாணவன் தவறு செய்யும்போது தவறுனே செய்யாட்டி அவன் எப்படி திருத்திக்குவான்?
1: புரியல.
0: ஒரு மாணவன் தவறு செய்கிறான்னு வச்சுங்க, ஒரு பொருள் திருடுறான் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல ஆசிரியர் திட்டுறாங்க இல்லை தண்டனை கொடுக்குறாங்கன்னா அது தெரிஞ்சுக்கோ தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அவனுக்கு அது செய்து தவறுனே செய்யலன்னு எப்படி திருத்திக்க?
1: அது அதனால தான் சார் அவன் பையன் வந்து அவனோட தவறை உணராமலே போயிட்டு இருக்காங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டா உடனே பேரண்ட்ஸே கேட்குறாங்க, ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அரசு எல்லாமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி வச்சிருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து நம்ம என்னன்னாலும் பண்ணலாங்கிற ஒரு நிலைக்கே வந்திருக்காங்க இப்போதைக்கு. அவங்க கண்டித்து சாதாரணமாக கண்டித்தாலே அவங்க வந்து வேற ஏதாவது நான் மிரட்டுற மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன் இப்படிலாம் கூட சில ஸ்டூடெண்ட் போகிறாங்க நிலைமை. அதனால் டீச்சர்ஸுங்க பயப்படுறாங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கே பயப்படுற நிலையே இருக்குது. அதெல்லாம் மாறணும்னா டீச்சர்ஸுங்களுக்கு கொஞ்சம் உரிமைகள் அதிகமாக கொடுக்கணும்.
0: அதான் வந்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை
1: உருவாக்க முடியும் கண்டிப்பாக.
0: இப்போது மாணாக்கர்களோட சீரோடு எல்லோரும் அணிகிறாங்க, மற்ற விஷயங்கள் இப்போ தலைமுடி ஆகட்டும் அவரோட நடத்தி ஆகட்டும் செல்ஃபோன் பயன்பாடாகட்டும் அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது இப்போ கலாச்சாரம் மாணவர்களோட கலாச்சாரம்?
1: இல்லை அது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது சார், இருக்கிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிறது அப்படி வருவாங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ டீச்சர்ஸுங்க கொஞ்சம் கண்டிச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. சிலர் ஏற்றுக்கிறாங்க, சிலர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க.
0: அதில் கொஞ்சம்
1: மாற்றம் நிறைய எல்லாத்துக்குமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் சார்.
0: சரி, மகிழ்ச்சிங்கம்மா. இப்போது கொடைக்கானல் இது முதன் முறைங்களா, முன்னாடி நிறைய முறை வந்திருக்கீங்களா?
1: இல்லை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன், ஆனால் எனக்கு எதுவும் அந்த அளவுக்கு மைண்டில் இல்லை. எனக்கு இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க மாதிரி தான் எனக்கு.
0: எப்படி இருக்குது கொடைக்கானல் பார்க்கும்போது? இப்போ உங்கள் ஊர் நாகப்பட்டினத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது அங்கே இருந்து வரும்போது?
1: நல்லா இருக்கு சார், அந்த கூலிங்கான ஒரு சூழல், மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக. அது வெளியில் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளில வந்தாலே ஒரு மன இறுக்கம் குறையும் அந்த நிலையை நான் உணர்றேன். கொஞ்சம் நல்லா இருக்கு.
0: உங்களுக்கும் ஒர்க்கிங் ப்ரெஷர் இருக்காங்க?
1: கண்டிப்பாக இருக்கும் சார்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் யாராக இருக்கலாம், என்னென்னு செய்கிறாங்க சொல்லுங்கள்.
1: நான் இருக்கேன், எங்கள் அம்மா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்லை, ரெண்டு பிள்ளைங்க பொண்ணுங்க. ஒரு பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இன்னொரு பாப்பா மேரேஜுக்கு வெயிட்டிங், பெரிய பாப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கா.
0: ஓகே ஓகே.
1: சின்னவா ஐடியில் வேலை ஒர்க் பண்ணுறாங்க.
0: மிக்க மகிழ்ச்சி. இப்போ எல்லாத்துக்கும் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் வந்து புன்னகை மன்னன் படத்தில் என்ன சத்தம் இந்த நேரம்.
0: அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: எங்களுக்கு ஒரு ரெண்டு வரி பாட முடியுமா?
1: இல்லை, பாடுற பழக்கம் இல்லை.
0: கேட்குறது மட்டும்தான்.
1: ஆமாம்.
0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவு திருச்சி சாரதாசில்.
6: ஆசையில் ஒரு குக்கு,
7: ஆசையில் ஒரு குக்கு.
6: நமது கோடை பந்தலை 100.5
7: திங்கள் முதல் வெள்ளி வரை
6: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
7: நீர்களின் ஆசை பாடல்கள்.
8: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
6: 94-86-28-24-24
7: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
6: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
7: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
6: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
7: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
9: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியமுறுக்கு 2 இன்று முதல்

0: இரவு 7:40 பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 1:05 இது ஆசையில் ஒரு குக்கு. இப்போ யாரோட குரல் வரப்போகுது? கோடை பண்பலை 1:05 குரல் பதிவு கேட்டுடலாமா?
1: வணக்கம் கோடை எஃப்எம், நான் மதுரையிலிருந்து சித்ரா பேசுறேன். எனக்கு கேப்டன் மகள் படத்துல இருந்து ஏதோ அடி ஏதோ உன்னிடம் அந்த பாட்டு போடுங்க மேம். தேங்க்யூ.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 1:05 இருந்து

0: இருக்கிறது.
1: இரவு 7:45 கோடை பண்பலை 100.5 யாரோட குரல் பதிவு ஒலிக்க போது கேட்டுடலாம்.
2: கோடை எஃப்

வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர்லேருந்து புவனா முருகேசன் பேசுறது. எனக்கு பிடிச்ச சாங் தாஜ்மஹால் படத்திலிருந்து குளிருது குளிருது சாங் போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி காலம் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோச்சரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: உப்மாவா? போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான நேயர் யாருன்னு பார்த்தரலாம். யாரோட குரல் பதிவு வரப்போகுதுன்னு பார்த்தரலாம்.
4: ஆசையில் ஒரு குக்கில் இணையும் நான் சிவகங்கை மாவட்டம் விளையாங்குடி வட்டம் மாங்குலிருந்து, மாங்குடி பசுமொன்னகிலிருந்து எஸ் கண்ணன். எனக்கு பிடித்த படம் ராஜாதி ராஜா என்ற படத்தில் சில்லு சில்லுவன குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது, மனங்குத்தி பட.
3: உங்களுக்கான பாடல் இதோ காற்றலையில் கலைகிறது இப்போது.
5: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: கோடைப்பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-642 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனசரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
0: பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15,00,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தவிக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தவிக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தவிக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தவிக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தவிக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தவிக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏணி சற்றுமுன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார்.

கனவுகளை காணும் வயது, அந்த கனவுகளை நனவாக்க துடிக்கும் பருவம், கேள்விகள் கேட்டு புதிய பாதைகளை தேடி தங்கள் எண்ணங்களை துணிச்சலுடன் வெளிப்படுத்தும் இளைய தலைமுறையின் குரலாக ஒலிக்க இருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை மற்றும் பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் விளையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுகமானவர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும் மற்றும் வழக்கமான மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் இணையலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் இன்று முதல்.
2: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சிவகங்கை மாவட்டம் கானடகாத்தான் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன்.
2: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். என்ன விளையாட்டு விளையாடலாம் அன்புமணி?
3: சொல்லவடை.
2: சொல்லவடை, சரி. நான் ஒரு பழமொழியோட வார்த்தைகளை மாத்தி சொல்லுவேன், நீங்க வந்து சரியா சொல்லணும், சரிங்களா?
3: சரிக்கா.
2: சரி. இடமெல்லாம் சிறப்பு செல்லும் கற்றோருக்கு.
3: மற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு.
2: என்னது, யாருக்கு சிறப்பு? இன்னும் ஒரு தடவை சொல்றேன். இடமெல்லாம் சிறப்பு செல்லும் கற்றோருக்கு.
3: கற்றோருக்கு
2: செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, சரிங்களா? செல்லும் விட்டுட்டீங்க. சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. நன்றி.
3: நன்றி.
2: நன்றி.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்த மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், என்னுடைய பேர் முருகா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து
0: பேசுகிறேன். சரிங்க, என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: என்ன விளையாட்டுனாலும் சரி.
0: என்ன விளையாட்டுனாலும் சரியா? பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாடலாமா?
1: சரிங்க.
0: சரி பிரியா, நான் வந்து ஒரு தலைப்பு கொடுப்பேன், அந்த தலைப்பை பற்றி நீங்கள் பேசணும். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாமல் பேசணும், சரிங்களா?
1: சரிங்க.
0: உங்களுக்கான தலைப்பு வந்து மழை.
1: பேச ஆரம்பிக்கலாமா?
0: ஆ, சொல்லு, பேசுங்க.
1: இது வந்து இயற்கையோட கொடை நமக்கு.
0: சரி.
1: பூமியின் உயர்நடியா இருக்குது. வானத்தில் உள்ள மிருகங்கள் குளிர்ந்து நீர் துளிகளா நிலத்துல விழுறத பாக்குறதே ஒரு தனி சந்தோஷமா இருக்கும்.
0: ரொம்ப அருமையா பேசுறீங்களே.
1: நீங்கி அமையாது உள்ளதுன்னு சொல்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்குமே இது ரொம்ப அவசியமானது.
0: வானொலி அளவு கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க.
1: சூரியனோட வெப்பத்திலிருந்து நம்மள காப்பாத்துறது இதுதான். ஒரு எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், எந்த ஒரு கவலையும் உடனடியா மறக்க வைக்கிற இந்த நீர்த்துளிகள் ஆதாரமாகவும் இருக்கு, மனதிற்கு இதமாகவும் இருக்கு.
0: சரி.
1: பயிர்கள் செழித்து வளர்வதும், ஏரிகள் குளங்கள் நிரம்புறதும், மனிதர்கள் விலங்குகளுக்கு தாகத்தை தீர்க்கவும் ஒரு இயற்கை தாக நமக்கு இருக்கு.
0: சரி பிரியா, ரொம்ப அழகா பேசிட்டீங்க, ரொம்ப ரொம்ப அழகாவே பேசிட்டீங்க. நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
2: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
3: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவ இருக்கே.
2: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
3: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவ இருக்கே.
2: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும். எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். இந்த பொன் எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: இந்த பொன்ல சிரிக்கிறாலே, கொல்லாட்டே புடிக்கிறாலே.
8: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியமுறுக்கு 2 இன்று முதல்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
2: சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி, இதெல்லாம் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள நீதி சம்பந்தப்பட்ட உரிமைகள். இதெல்லாம் ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு வேறு எந்த சுதந்திரம் இருந்தாலும் அது முழுமையான சுதந்திரம் அல்ல அப்படின்னு சொன்னால்

0: அதை எந்த பெண்ணும் மறுக்க மாட்டாள். பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதோ வேலைக்கு போகிறதோ மட்டும் இல்லை. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிற அந்த பணத்தை அவளுக்கு செலவு செய்ய அந்த வீட்டில் உரிமை இருக்கா அப்படின்னா பல வீட்டில் இல்லை. என்ன இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, மருந்து செலவுக்கு வேணும்னா கூட அதை கணவன்கிட்டேருந்து தான் அவள் கேட்டு வாங்கிக்கணும். வேலைக்கு போக விரும்பினா கூட வேலைக்கு போகிறான் உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போக விடாமல் அவங்கள தடுக்கிறது. அவங்க பேரில் ஏதாவது சொத்து இருந்ததுன்னா எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த சொத்தின் பேரில் உள்ள டாக்குமெண்டெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிறது, அவங்க அனுபவிக்கிடாமல் தடுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குடும்பத்தில் நடந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் சட்டம்னு சொல்லி 2005 ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தான் இந்த பொருளாதார வன்முறை பற்றி பேசுது. வன்முறை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன யோசிப்போம், அங்கே அடிதடி இல்லை, ரத்தம் அடியில் சதை கிழிஞ்சி தொங்கலை, இது எப்படி வன்முறை ஆகும் அப்படி தான் நம்ம பல பேருக்கு தோணும். இதை விட கொடுமையான அனுபவங்கள்லாம் இருக்கும் இந்த பொருளாதார வன்முறை வரும்போது. இந்த சட்டம் எதை வந்து பொருளாதார வன்முறை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்குரிய பணத்தையோ அல்லது சொத்தையோ பயன்படுத்த விடாமல் தடுக்கிறது, அல்லது வீட்டு செலவுக்கு தேவையான பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது, அல்லது சம்பளத்தையோ வருமானத்தையோ வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது, வீட்டு சொத்துலேயோ அல்லது வாடகை வீட்டிலேயோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையெல்லாம் மறுத்து அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றுறது, அவங்களுடைய நகைகள் சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றையெல்லாம் அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே எடுத்துக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பொருளாதார வன்முறை அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படி சொல்கிற சட்டம் என்ன பாதுகாப்பை கொடுத்துருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நீதித்துறை நடுவர்கிட்ட சென்று இந்த மாதிரி பொருளாதார வன்முறை நடக்கிறது, வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த வன்முறை எனக்கு நடக்கக்கூடாது, என் மீதான இந்த வன்முறையை தடுத்து நிறுத்துங்கள்னு அவங்க கேட்க முடியும். கணவனோட இருந்துக்கிட்டு கணவனுக்கு எதிரான ஒரு உத்தரவு கேட்கும்போது அந்த வீட்டில் எப்படி தங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த வன்முறை நடக்கும் அந்த வீட்டிலேயே தங்கக்கூடிய உரிமையையும் எனக்கு தக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்க முடியும். அது ஒரு வேளை அவங்களுக்கு கையில் அந்த நிமிஷத்துக்கு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் இல்லைன்னா அவங்க பராமரிப்பு தொகையையும் கேட்க முடியும். அதை தவிர பறிக்கப்பட்ட சொத்தை எனக்கு திருப்பி வாங்கி தரணும் அப்படின்னும் அவங்களால கேட்க முடியும். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னாலோ வலிமையாக இருக்கணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்படும் பொழுது, அந்த பொருளாதார சுதந்திரம் கேட்டு வாங்கப்படும் பொழுது தான் அவளுக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த பாதுகாப்பை தேவைப்பட்டவர்கள் தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்வது அவர்களுடைய உரிமை. நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. அடுத்து வர மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ, பேர் சொல்லுங்க. வணக்கம்.
1: என் பேர் ஜோதி பிரபா, திருப்பூர் மாவட்டம் நகர்லேருந்து பேசுறேன்.
0: ஜோதி பிரபா, கொஞ்சம் உங்க இணைப்பு சரியில்லை. ஆ, சரிங்க. ஜோதி பிரபா, என்ன படிக்கிறீங்க?
1: 12வது.
0: சரிங்க. இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்?
0: பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலுமா? சரிங்க, நான் வந்து ஒரு தலைப்பு கொடுப்பேன். அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து பேசணும், சரிங்களா? சரிங்க. உங்களுக்கான தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, மிதிவண்டி. மிதிவண்டி. ஆ, மிதிவண்டியை பற்றி நீங்கள் பேசணும். ஆனால் மிதிவண்டிங்கிற தலைப்பை பயன்படுத்தக்கூடாது. பேசுங்க.

0: உங்க இணைப்பு சரியில்லையே, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். பேசுங்க.
1: இத பயன்படுத்தி நாம எங்காவது கடைக்கு போகலாம்.
0: சரி,
1: இன்னும்
0: கொஞ்சம் உங்க இணைப்பு சரியில்லை.
1: இப்ப கேக்குதுங்க.
0: பேசுங்க.
1: இதை வச்சு காலை நேரத்துல உடற்பயிற்சி தான் செய்யலாம்.
0: உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தலாம்.
1: இதனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது நிறைய இருக்கும்.
0: சரி, அப்புறம்
1: இது பயன்படுத்துறதுனால பெட்ரோல் இதெல்லாம்
0: எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கலாம். சரிங்க, ரொம்ப அழகாகவே பேசிட்டீங்க. ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: சரி.

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில மாணவர்கள்லாம் சிறப்பா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வர மாணவரை சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கிளாட்வின் மேடம்.
0: கிளாட்வின், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கிளாட்வின்?

0: திருநெல்வேலி மாவட்டம் சார்.
1: சரி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன படிக்கிறீங்க கிளாட்வின்?
0: 7th ஸ்டாண்டர்ட்.
1: 7th-ஆ?
0: ஆமாங்க.
1: சரி கிளாட்வின், என்ன விளையாட்டு விளையாடலாம்?
0: பட்டும் படாமலும் துட்டும் படாமலும்.
1: சரிப்பா, உங்களுக்கான தலைப்பு வந்து என்ன அப்படின்னா பூங்கா.
0: பூங்கா
1: பூங்கா பூங்கான்ற தலைப்பை பயன்படுத்தாம நீங்க பூங்காவை பத்தி பேசணும்.
0: அங்க ஜாலியா விளையாடலாம், சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷமா இருக்கும். யாரோட விளையாடுவீங்க?
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட.
1: அப்புறம்
0: அங்க வாக்கிங் போலாம்,
1: நடைபயிற்சி பண்ணலாம். அடுத்து அப்புறம் வேற என்ன
0: பண்ணலாம்? செடி நடக்கலாம்.
1: செடியே ரொம்ப அழகா பேசிட்டீங்க கிளாட்வின். இணைப்பில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
2: எட்டு மணி 42 நிமிஷம் ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வர மாணவரை சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
2: பேர் சொல்லுங்க. தனுஸ்ரீ, எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
3: கரூர்
2: மாவட்டமா? உங்க இணைப்பு கொஞ்சம் சரியில்லை, வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? சரி தனுஸ்ரீ, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடலாம்? சொலவடை. சரி, உங்களுக்கான வார்த்தையை வந்து சொல்றேன். உதவும் சிறு பல் துரும்பும் குத்த. குத்த உதவும். சரி, உங்க இணைப்பு கொஞ்சம் சரியில்லை, அடுத்த முறை வரும்போது இணைப்பை சரியா வச்சுட்டு பேசணும். சரிங்களா? சரியா தான் சொன்னீங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு ரொம்ப நன்றி.
3: சரிங்க.

0: எல்லாமே பேசிக்கிறது நிகழ்ச்சியில அடுத்து வர மாணவரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாநிலிருந்து பிரகலாதன்கா.
0: பிரகலாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க பிரகலாதன்?
1: ஆறாம் வகுப்புக்கா.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: சொல்லவடைக்கா.
0: சொல்லவடை. சோ நான் வந்துட்டு ஒரு இது சொல்றேன், பழமொழி சொல்றேன்.
1: சொல்லுங்கக்கா.
0: மனமே போதும் என்ற மருந்து பொன் செய்யும்.
1: பொன் செய்யும் மருந்து.
0: பொன் செய்யும் மருந்தா? அதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை இருக்கே.
1: போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனது.
0: பொன் செய்யும் மருந்து.
1: மருந்து.
0: மருந்து. சரி பிரகலாதன், ரொம்ப அழகா விளையாண்டீங்க. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிங்கக்கா.

இளமையின் சிந்தனைகளையும் மாணவர்களின் திறமைகளையும் இனிய குரல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மாணவர்களின் கனவுகளும் முயற்சிகளும் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக அமையட்டும் என கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நிவேதா பால்ராஜ்.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றால். பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 6வது நினைவு தினம் இன்று. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பாடலை கேட்கும்போது பாடிய பாடகரை மறந்து அந்த கதாபாத்திரத்தையே நம் கண்முன் கொண்டு வந்த குரல். அவர் பாடல்களை பாடவில்லை, பாடலுக்குள் வாழ்ந்தார். காதல் பாடல்களில் ஒரு காதலனாக மாறினார். சோக பாடல்களில் கண்ணீரா

பாடலாக மாறினார். சந்தோஷமான பாடல்களின் புன்னகையாக இருந்தார். தாளாட்டில் அரவணைத்தார், பக்தியில் பிரார்த்தனையானார், நட்பை பாடும்போது நண்பனானார். ஒரு பாடல் நம் வாழ்க்கையின் ஏதோ ஒரு நாளை நினைவுபடுத்துகிறதென்றால், ஒரு பாடல் மறந்து போன ஒரு முகத்தை மீட்டெடுத்து தருகிறதென்றால், ஒரு பாடல் ஒரு காதலை நினைவுபடுத்துகிறதென்றால், ஒலித்த அந்த பாடல் எஸ்பிபியின் குரலில் ஒலித்த பாடலாக பெரும்பாலும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தலைமுறையின் ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுகளிலும் அவர்களுடைய குரலாக, அவர்களுடைய உணர்வாக, அவர்களது வாழ்க்கையாக பயணித்த ஒரு குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடையது. இன்று அவர் இல்லை, ஆனால் அவர் பாடிய ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளை சுமக்கும் நினைவுகளாக எல்லோருடைய இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவலைகளோடு இது கோடை பண்பலையின் கொடைத்தென்றல்.
1: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்.
0: 1946ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீபதி பண்டிதாராத்தியுல பாலசுப்ரமணியமாக பிறந்த அவர் எஸ்பி பாலசுப்ரமணியமாக திரையுலகில் வளம் வந்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.

0: விஷயம். ஒரு பேட்டியில் அவரே பேசியது உங்களுக்காக.
1: ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் மீட் பண்ணுறதுல. நான் பிறந்த ஊர் வந்து, நான் பிறந்தபோது ஆந்திர பிரதேசில் இருந்தது, அது சித்தூர் மாவட்டத்தில் இருந்தது. இப்போ அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்தாச்சு, தமிழ்நாடுக்குள்ளே வந்து. அந்த சின்ன பட்டிக்காடு இது, அதோடய பேர் வந்து கோனேட்டம்பேட்டை அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த ஊருக்கு சேர்ந்தவங்க. அங்கே பிறந்தேன் நான். ஆனால் அங்கே ரொம்ப நாள் நான் இருந்து வளர்ந்ததில்லை. எங்கள் அப்பா வந்து ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர், அந்த ஊர் அவர் சொந்த ஊர். எங்கள் அப்பா அங்கே இருக்கிறதுனால நான் அங்கே பிறந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து, என் சின்ன வயசெல்லாம் நெல்லூரில் வளர்ந்த மாதிரி சொல்லிக்கலாம். ரொம்ப சாதாரணமான வளர்ப்பு தான். என்ன சின்ன வயசில் இருக்கும்போது அப்போது கான்வென்ட்டு இதெல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப அடம் பிடிப்பேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்க்காவே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்தது, ஆஞ்சநேய வித்யாலயம்னு சொல்லி. அதில் எங்கள் அக்காவும் அம்மாவும் லிட்ரலி என்னை கொண்டு போயிட்டு அது உள்ளே தள்ளிடுவாங்க. எப்படியாவது வாத்தியார் கண்ணை மூடிட்டு நான் திருப்பி வந்துடுவேன். பயம் எனக்கு, ஸ்கூலுக்கு போன பள்ளிக்கூடம் போனேன்னா பயம். அப்படியெல்லாம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஃபார்ம் வரலும் நான் நெல்லூரில் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட தம்பி ஸ்ரீனிவாசராவ் அப்படின்னு சொல்லி, அவரெல்லாம் அவரது ஸ்டடீஸு எஜுகேஷன் அவர் படிப்பெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டார். அதனால் அந்த விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணார்னா, என்ன அவரோட கூட்டின்னு போனோம், அவர் எங்கெங்கே இருக்கார் அங்கே நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போனார். அவர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போது. அங்கேருந்து நகரி என்ற ஒரு இடம், நான் பிறந்த இடத்துக்கு பக்கத்து ஊர் அது. இப்போ கூட நம்ம மெட்ராஸ்லேருந்து திருப்பதி போகிற வழியில் நகரி என்ற ஒரு சின்ன டவுன் வரும். அந்த டவுனில் அவர் வந்து லைன்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அப்போவே புதுசாக கல்யாணம் ஆச்சு. அந்த ஊரில் என்னை செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்மில் ஜாயின் பண்ணார். அவர் அந்த ஊரில் இருக்கிறவர்களும் நாங்கள் படிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சின்ன வயசு கொஞ்சம் தாண்டிட்டேன்னு நினைக்கலாம் நான். என்ன ஃபோர்த் ஃபார்ம் வரலாம் அங்கே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் காளஹஸ்தின்ற ஒரு ஊருக்கு வந்தேன். பெரிய க்ஷேத்திரம் தெரியவங்களுக்கெல்லாம், சிவா க்ஷேத்திரம். அந்த ஊரில் ஃபிஃப்த் ஃபார்ம் எஸ்எஸ்எல்சி அங்கே படித்தேன். எஸ்எஸ்எல்சி அங்கே முடித்ததுக்கப்புறம் பியூசி பக்கத்தில் இருக்கிற திருப்பதி என்ற ஒரு ஊர், திருப்பதியில் ஆர்ட்ஸ் காலேஜில் பியூசி படித்தேன். மெட்ராஸில் எங்கள் சித்தி அவங்கெல்லாம் இருந்ததுனால நான் மெட்ராஸில் கொண்டு போய் மெட்ராஸில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துனு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்போ நான் வந்தது ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. இங்கே தமிழ்நாடு வேறு யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால அப்போ பைஃபர்கேஷனால் வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி சீட் கிடக்கிறது, அதுலேயும் இந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கிற வகுப்பில் கிடக்கிறது கஷ்டம். இமீடியட்டாக என்ன பண்ணேன்னா ஏஎம்ஐயில் ஜாயின் பண்ணேன்.
0: உள்ளிருக்கும் சரஸ்வதி ஓர் ஆயிரம் கரங்கள் நீட்டி திரையுலகிற்குள் அவரை அழைத்து கொண்டிருந்த அந்த அழைப்பை அறியாமல் பாட புத்தகங்களோடு பள்ளிக்கூடங்களில் பாடிக்கொண்டிருந்த காலம் அது.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய திரையுலக பயணம் தொடங்கியது 1966 ஆண்டு. தன்னுடைய 50 ஆண்டுகால திரையுலக பயணத்தில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள், அதற்காக உலக சாதனை பட்டியலில் பெயர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 16 இந்திய மொழிகளில் பாடியவர். 1981 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8 தேதி கன்னட திரைப்பட இசையமைப்பாளர் உபேந்திரகுமார் இசையில் ஒரே நாளில் 21 பாடல்களை பாடி சாதனை. அதேபோல ஒரே நாளில் 19 தமிழ் பாடல்களையும் ஒரே நாளில் 16 இந்தி பாடல்களை பாடியதாகவும் வரலாறு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இத்தனை சாதனைகளுக்கும் அடித்தளமாக இருந்தவர், பாடல் பயணத்திற்கு நம்பிக்கையோடு வழிகாட்டியவர் ஒரு பாடகி. யார் அந்த பாடகி?
1: சின்ன பையனாக இருக்கும்போது ஓரளவுக்கு பாடுவேன். அதனால் ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா முதல்ல என்னை கூப்பிட்டுட்டு பாட சொல்லுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நான் எப்போவுமே சுசீலம்மா ஜானகியம்மா வாய்ஸில் தான் பாடினிருப்பேன். எல்லாம் ஃபிமேல் வாய்ஸ் தான், மேல் வாய்ஸ் சாங்கெல்லாம் பாட மாட்டேன். இருந்தாலும் நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம், நான் படித்த ஸ்கூல் எல்லாம் கூட கோ எஜுகேஷன் இருந்த ஸ்கூல் தான். ஆனால் ரொம்ப சின்ன குட்டமாக சின்ன பையனாக இருக்கிறதுனால கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வா தம்பின்னு என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடக்கும்போது பாடுவேன். சின்ன சின்ன நாடகங்களில் வேஷம் போடுவேன். நான் ஆக்சுவலாக 5 பையனாக இருக்கும்போது முதல் தடவை நான் ஸ்டேஜ் ஏறினேன். எங்கள் அப்பா வந்து அப்பப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த புராணிக் நாடகம் எல்லாம் போடுவாங்க, பௌராணிக் நாடகம், இந்த புராணத்தில் இருக்கிற நாடகங்கள்லாம். அப்படி ராமதாஸ் பக்த ராமதாஸ் பண்ணும்போது அவரோட பையனாக நான் நடித்தேன், ரகுராமர் அப்படின்னு. சின்ன சின்ன காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த ஊரில் ஏதாவது மியூசிக் காம்படிஷன் நடந்தால், பக்கத்து ஊரில் நடந்தால், அப்படி 2-3 இடத்துலலாம் காம்படிஷன் போனேன். இந்த கூடூர்ன்ற ஒரு இடத்துல பாடும்போது தான் என்னை ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஜானகி அம்மா வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னே 2 நானே பெஸ்ட் சிங்கராக வந்திருந்தேன். இது 3rd. அந்த வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணும்போது ஒரு சின்ன பிழை நடந்தது. எனக்கு 2nd ப்ரைஸ், இன்னொரு பையனுக்கு 1st ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஜானகி அம்மா கடைசி நாளில் வந்து ப்ரைஸ் கொடுக்க வந்திருந்தாங்க. அவங்க முன்னால் ப்ரைஸ் வின்னர்ஸ் பாடணும்னாங்க. அந்த 1st ப்ரைஸ் வின் பண்ண பையனும் பாடினேன், நானும் பாடினேன். 2nd ப்ரைஸ் வின் பண்ணவன், அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. மைக் எடுத்துட்டு, இந்த பையன்தான் நல்லா பாடினேன், இவனுக்கு தான் 1st ப்ரைஸ் கொடுக்கணும், அந்த பையனுக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வாதாட ஆரம்பிச்சிட்டேன். ஜானகி அம்மா எப்பவுமே அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப கோவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன டேலண்ட் எல்லாம் வரும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணேன். தவிர நீங்கள் ஏதோ பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணிட்டீங்க, அவனுக்கு 2nd இவனுக்கு 1st கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ தான் ஏஎம்ஐ படிக்கிறேன் மேம், மெட்ராஸில். நீங்கள் சினிமாவில் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஜோக் பண்ணுறாங்க நினச்சியமா, எனக்கு சாப்பாசா கூட தெரியாது, இசை ஞானம் இல்லை, நான் ஏதோ கேளு ஞானத்தில் சினிமா பாட்டு பாடினிருக்கிறேன், நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ண தைரியம் இல்லை எனக்குன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, நான் கூட யாருக்கிட்டேயும் மியூசிக் கற்றுக்கலையா, நான் சினிமாவில் பாடலையா அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறது பதிலுன்னு தெரியல. இல்லை, உனக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸ் இருக்குது, யாருமே இமிட்டேட் பண்ணாமல் நல்லா பாடினிருக்கிற, அதனால் நீ எப்படியும் படிச்சுட்டு இருக்கிற, படிப்பு கெடுத்துக்காமல் இப்போ வாய்ப்புக்காக ட்ரை பண்ணு, கிடச்சா நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் என் மனசில் ஒரு விதை முதல்ல அவங்க தான் போட்டாங்க. சினிமாவில் கூட நம்ம பாடக்கூடிய அளவுக்கு நமக்கு டேலண்ட் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை கிடச்சிது.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்த பொண்ணு சிரிக்கிறாளே, கொல்லாட்டே பிடிக்கிறாளே.
5: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் டென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசியம் உருக்கு 2 இன்று முதல்.
6: பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாக இது கோடை பண்பலை 100.5 கொடை தின்றால்.
7: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்.
6: பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் விதைத்து சென்ற அந்த நம்பிக்கை விதை துளிர்விட தொடங்கிய காலம் அது. சில போர்கள் போராளிகளை தாங்களே தேர்ந்தெடுக்கின்றன என்று சொல்வார்கள். சில போர்கள் போராளிகளை தாங்களே தேர்ந்தெடுக்கின்றன என்று சொல்வார்கள். அதுபோல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பாடுவதற்காக தேர்ந்தெடுத்த திரையுலக சங்கீதம் அதற்கு தூண்டுகோளாக எஸ்பிபியின் நண்பர் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. யார் அந்த நண்பர், என்ன செய்தார் அவர், அது தூண்டுகோளாக எப்படி மாறியது?
8: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1963 அந்த விஜயராகவாச்சாரி ரோட்டில் ஆந்திரா கிளப்னு ஒன்று இன்றைக்கும் இருக்குது, மெட்ராஸ் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் கிளப்னு. அவங்க தெலுங்கில் நேஷன் வைடு நாடகம் ப்ளஸ் மியூசிக் காம்படிஷன் நடத்தினாங்க. எனக்கு சொல்லாமல் என் ரூம்மேட் போயிட்டு என் பேர் கொடுத்துட்டு வந்துட்டான். 10 ரூபா கட்டிட்டு என் ரூம்மேட் பேர் கொடுத்துட்டு வந்துட்டான். ஆல் இண்டியா லெவலில் ஒரு 300 பேர் வந்தாங்க பாடக்கூடியவங்க. அது எப்படின்னா, சினிமா பாட்டு பாடக்கூடாது, நான் ஃபில்மிக் சாங் பாடணுன்னாங்க. சரி, நானே ஏதோ ஒன்று தெலுங்கில் எழுதிக்கிட்டு அதுக்கு நானே டியூன் போட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கூப்பிட்றாங்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம். ஏல யாருமே கிடையாது, பியில் ஃபஸ்ட் நேம் எனது தான் கூப்பிட்டாங்க. ஸ்டேஜ் மேலே போய் உட்காந்தா ஜட்ஜஸ் யாருன்னா கண்டசாலா மாஸ்டர், பெண்டியார நாகேஸ்வரான்னு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் அவர், தட்சிணாமூர்த்தி சார்னு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர், அலிபாபா 48 எல்லாம் பண்ணார் இல்லையா, அந்த மியூசிக் டைரக்டர், அவங்க 3 பேர் வந்து திக்தான் தீங்க மாதிரி எங்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க ஜட்ஜஸ்ஸை. அவங்க முன்னால் நான் பாடணும். சரி, கண்ணு மூடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்து ஆடியன்ஸில் உட்காந்தேன். நிறைய பேர் பாடல, அவங்க எப்படி பாடுவாங்க கேட்பாங்க, நமக்கு ப்ரைஸ் எங்கெல்லாம் வரப்போகுது, ஆல் இண்டியா லெவலில் நடக்குதுன்னு. அனௌன்ஸ் பண்ணுறது வந்து 2 நாளுக்கு அப்புறம் ஆகும். ஏன்னா ஒரு நாளுக்கு வந்து 50 பேர் 60 பேர் தான் கேட்க முடியும் ஜட்ஜஸ்க்கு. அப்போது உட்காந்து கேட்டிருக்கும் போது திடீர்னு ஒரு குள்ளம்மா ஒருத்தர் வந்து, நல்லா பாடினியா, சினிமாவில் பாடுறியா அப்படின்னார். எனக்கு இசைவராஜ் சார் சும்மா ஏதோ என் ஃப்ரெண்டு ஒரு பேர் கொடுத்தான்னு சொல்லி பாடினேன் நான், எனக்கெல்லாம் எங்கே சான்ஸ் வரப்போகுதுன்னு. இல்லையா, நல்லா பாடுறியா, நீ ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி நீ பாடினேன்னு வச்சுக்கோ, ஏறத்தாழ 40 வருஷம் பாடுவையா, உனக்கு நிறைய அவார்டு எல்லாம் வருவியா அப்படின்னார். சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, யாருங்க நீங்கன்னா, என் பேர் கோதண்டபாணி, நான் மியூசிக் டைரக்டர்னார். அவர் அப்போ தான் முன்னுக்கு வந்துட்டுருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். சரி, திடீர்னு எழுந்திரிச்சு கும்பிட்டு போட்டேன். அவர் வந்து அடுத்த நாள் ஒரு ஆஃபீஸ்க்கு வா, அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ரிஹார்சல்ஸ் நடக்குது, உன்னை அறிமுகப்படுத்துகிறேன்னார்.

0: அடுத்த நாள் போனேன், பாடி காமிச்சேன். ப்ரொடியூசர் இதே தான் சொன்னார், இவன் யாருக்கிட்ட பாட வைக்க முடியும், ஹீரோ வந்து வயசான ஆள் மாதிரி இருக்கான், இவன் சின்ன பையன், இவன் வாய்ஸ் இன்னும் மெச்சூர் ஆகலை, இன்னும் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும் பார்ப்போம்னாரு. நான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அவர் கோதன் பாண்டி சார்னு சொன்னார்னா, டிசப்பாயிண்ட் ஆகாது தம்பி, எனக்கு 4-5 படம் இருக்குது, நான் எப்படியும் உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னா. சரி, இவருக்கு எதுக்கு நம்ம டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் அட்ரஸ் கூட கொடுக்காம 2 வருஷம் அவர் பார்க்கவே இல்லை. அவர் 1 வருஷம் கழிச்சு எனக்காக ரொம்ப தேடி தேடி, நான் எங்கேயோ படிச்சுட்ருக்கிறேன்னு யாருக்கிட்டேயோ கேட்டுக்கிட்டு, அப்புறம் கிளாஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல் கொடுத்து கூட்டின்னு வந்து 1966 முதல்ல தெலுங்கில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த படம் பேர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ மரியாதை ராமண்ணா அப்படின்னு ஒரு படம்.
1: எஸ்பிபி அவர்கள் பாடிய அந்த முதல் பாடல் எது, எப்படி பாடியிருப்பார், நாமும் கொஞ்சம் கேட்கலாமா?

0: ஒலித்த அந்த முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தெலுங்கு திரை இசையில் வேறு சில வாய்ப்புகளையும் வாங்கி தந்தது. தொடர்ந்து கன்னடத்தில் பாடுவதற்கான வாய்ப்பும் வந்தது எஸ்பிபி அவர்களுக்கு. ஆனால் தமிழில் எப்போது பாடினார், அதற்கு அவர் எவற்றையெல்லாம் கடந்து வர வேண்டியிருந்தது, அவர் பாடிய முதல் பாடல் எது, அந்த பாடல் என்னவானது?
1: தெலுங்கில் பாடிட்டு இருக்கும்போது கன்னடத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது எனக்கு. தெலுங்கு கன்னடம் ஏறத்தாழ எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் எல்லா ரெக்கார்டிங் மெட்ராஸில் தான் நடக்கும். பெரும்பாலாக கன்னடத்துக்கு மியூசிக் செய்கிற டைரக்டர் எல்லாம் அப்போ வந்து தெலுங்கு இல்லைன்னா ஒரியாலேருந்து பண்ணுவாங்க. தெலுங்கு ஆளுங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க, அதனால் மொழி பிரச்சனை வரல எனக்கு. ஆனால் தமிழில் பாடணுன்னு ரொம்ப ஆசை. நான் பாடுறது கேட்டுட்டு ஒரு விளம்பர ஆர்டிஸ்ட் பரணி குமார்னு இருந்தார், ரொம்ப ஃபேமஸ். அவர் போஸ்டர்னால் போஸ்டர் பார்த்தே படத்துக்கு போவாங்க, அந்தளவுக்கு ஒரு மாடர்ன் ஸ்டைல் கொண்டு வந்தவர் அவர். நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்க்காக தியாராய கல்லூரிக்கு போய் பாணி ப்ரைஸ் வாங்கினேன். இவர் அங்கே இருந்தவர் கேட்குறதுக்காக வந்திருந்துட்டு, அவரும் தெலுங்காளு தான், ஆனால் மெட்ராஸில் அவர் பிறந்து வளர்ந்தவர். தமிழில் கூட நீ பாடலாமையா, உன்னை நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஸ்ரீதர் சாருக்கு. நான் ஸ்ரீதர் சார் படம்லாம் அவர் தான் அப்போ டிசைன் பண்ணிட்டுருந்தார். நான் சொன்னேன், எனக்கு தமிழ் ஒன்றுமே வராதுங்க, பேச வராது. தமிழ் பாட்டு சில தெலுங்கில் எழுதி பாடினிருக்கிறேன், ஆனால் தமிழ் சுத்தமாக உச்சரிக்க வராது எனக்கு, எனக்கு யார் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாயா அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சார்கிட்ட கூட்டின்னு போனார் என்ன. அவர் நான் பாடினதை கேட்டுட்டு, நல்லா இருக்குது தம்பி, ஆனால் எங்கள் மியூசிக் டைரக்டர் தான் ஃபைனல் வெர்டிக்ட் கொடுக்கணும், நீ எப்படி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. அவர் ஷூட்டிங் நடக்கும்போது போய் செட்டிலேயே பாடி காமிச்சேன்னா பரணி ஸ்டூடியோவில், நீங்கள் அங்கே வந்துடுங்க நாளைக்கு, நெஞ்சிருக்கும் வரை படம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ. எங்கள் ஆஃபீஸ் சித்திரலாய ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்கே விஸ்வநாதன் சார் இருப்பார், அவர்கிட்ட பாடி காமிக்கலான்னு அங்கே போனேன். ஒரு ஏறத்தாழ 70-80 மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காந்து ரியார்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது அத்தனை பேர். நான் விஸ்வநாதன் சார் மியூசிக்குன்னா அப்போது எப்படி சொல்ல முடியாது, ஒரு தெய்வீகமாக இருக்கும். அவரை பார்க்குறதே பெரிய விஷயம். ஆர்டிஸ்டாலாம் ரியார்சல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ளே போனேன். அவரை வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் இந்த மாதிரி பரணி இந்த பையனை கூட்டின்னு வந்தான், பாடுவாங்கன்னா கொஞ்சம் கேட்குறீங்களாண்ணா. சரி பாடுத்தோம்னு அரமணி வச்சுக்கிட்டார். நான் ஒரு ஹிந்தி பாட்டு பாடினேன், தோஸ்தியில் ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஃபி சார் அப்படின்னா. அதில் ஒரு பாட்டு, ஜானே வாலோ ஜரா முடுக்கே தேக்கோ முஜே ஏக் இன்சான் ஹூ மை தும்ஹாரே தரா அப்படின்னு ஒரு அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப இஷ்டம். அது பாடினேன். அவர் ரொம்ப ரசிச்சுட்டு தமிழ் ஏதாவது பாடு தம்பினார். நான் சொன்னேன், சார் தமிழ் எனக்கு புத்தகம் இருந்தால் பாடுவேன், இதெல்லாம் கூட நான்

0: ஒரு புரோக்கன் தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அது கூட தெலுங்கில் தான் எழுதி பாடுவேன். சில பல்லவிகள் மட்டும் எனக்கு வரும். சரி, என்ன பல்லவி வரும் பாடு அப்படின்னார். உன்னிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அந்த அளவுக்கு அந்த தான் ஞாபகம் இருந்தது. மற்றதெல்லாம் தனனா நானான்னு பாடுவேன் சார்னு. இல்லை பாட்டு எழுத்து தமிழில் கொடுத்தா பார்த்துட்டு பாடுவியா அப்படின்னாரு. தமிழ் படிக்க வராது சார்னு. சரி, யாராவது சொன்னால் தெலுங்கில் எழுதி பாடுவியான்னு. சரிங்கண்ணு. ஒரு புக்கு கொண்டு வந்து அந்த சரணம் எல்லாம் சொன்னாங்க. நான் தெலுங்கில் எழுதிட்டு பாடி காமிச்சேன். உச்சரிப்பில் அந்தளவுக்கு பிழை தெரியல எனக்கு. சிலதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். நீ எப்போ தமிழ் எழுத படிக்க நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பேச கற்றுக்கிட்டு எங்கிட்ட வரையோ உனக்கு நிச்சயமாக சான்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னார். அணிலிருந்து எப்படி கற்றுக்கிறது? இதுக்காக ஒரு டீச்சர்கிட்ட போக முடியாது. என்ன பண்ணுறது? இந்த போஸ்டரை பார்த்தே கற்றுக்கிட்டேன் நான். அப்போது அந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த நெஞ்சிருக்கும் வரேன்னு அதை நே எப்படி எழுதுறது. சினிமா போஸ்டரை பார்த்தே நான் தமிழ் கற்றுக்கினேன். ஓரளவுக்கு எழுத படிக்க வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏற்கனவே தெலுங்கில் நான் செட்டில் ஆகிட்டேன். ஒரு நாள் நான் பரணி ஸ்டுடியோலேருந்து ஒரு தெலுங்கு பாட்டு பாடி வெளியே வந்துட்டுருக்கிறேன். மத்தியானம் கால் ஷீட்டுக்காக விஸ்வநாத் சார் உள்ளே போயிட்டுருந்தார். வணக்கம்ண்ணா, வணக்கம் அப்படின்னு அவர் நேராக போயிட்டு திருப்பி வந்து, நீ பாலசுப்ரமணியம் தானே, என்ன ரெண்டு வருஷமாக என்னை பார்க்கவே இல்லைன்னாரு. இப்போ தான் கொஞ்சம் தமிழ் பேசுகிறேங்க, அதனால தான் வந்தேன். இப்போ நாளைக்கு ஒரு ஆஃபீஸு அங்கே ரிஹார்சல்ஸ் இருக்குன்னு நீ அங்கே வந்துடு அப்படின்னார். ஐயா, கிடச்சத சான்ஸ்ன்னு அங்கே போனேன். ஒரு பாட்டு ரிஹார்சல்ஸ் பண்ணோம். அடுத்த நாள் ரெக்கார்டிங்கும் பண்ணியாச்சு. ஹோட்டல் ரம்பான்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து நானும் எல்ஆர் ஈஸ்வரமே தான் பாடினோம். அந்த பாட்டு சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம். ரங்கசாமி சார் ரெக்கார்டிஸ்ட். அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அழகித்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இப்படி ஒரு பாட்டு முதல் முதல் நான் தமிழில் பாடின பாட்டு அதுதான். ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ஆனால் அந்த படமே வெளியே வரல.
1: எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றியின் விரல்களை பிடிப்பதற்கு சற்றே தூரம் இருக்கையில் அந்த வெற்றி வாய்ப்பு கை நழுவி போனால் அல்லது காணாமல் போனால் ஒரு கலைஞனின் மனம் என்னவாகும்?

0: சுப்பிரமணியம் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரது பாடல்களோடும் நினைவலைகளோடும் இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.
1: எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே.
0: பாடகராக வேண்டியவர் பொறியாளராக ஆசைப்பட்டார். பொறியாளராக ஆக வேண்டியவருக்குள் எஸ் ஜானகி அவர்கள் பாடகர் ஆவதற்கான ஆசையை ஊற்றினார். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை தெலுங்கு திரை இசையின் பின்னணி பாடகராக மாற்றியது. அவரது முதல் பாடல் தெலுங்கு பாடலாக இருந்தாலும், அவருக்கு தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும், அவரை இதயத்தில் அமர வைத்து கொண்டாடிய ரசிகர்கள் தமிழ் திரை இசை ரசிகர்கள். தமிழ் திரை இசைக்குள் எஸ்பிபி அவர்கள் எப்படி நுழைந்தார்? நுழைந்தது மட்டுமல்லாமல் தமிழில் அவர் ஜொலிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? அவரை உங்களுக்கு தெரியும். அவர் யார் என்பதை எஸ்பிபி அவர்களே சொல்கிறார்.
2: லக்கு டைம் வந்ததுன்னா எல்லாமே நம்ம நினைக்காமே வந்து வீடு அதிர்ஷ்டம் வீடு கதவு தட்டுன்னு சொல்கிறாங்களே, அப்படி நடந்தது எனக்கு. நான் வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படத்துக்காக ஏவிஎம்ல பாடினிருந்தேன். தமிழில் சவுந்தரராஜன் என்ன பாடினாரு, தெலுங்கில் நான் பாடிட்டுருந்தேன், ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்தது. என் விழியும் உன் வாழும் சந்தித்தாள்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சாயங்காலம் அந்த டீ பிரேக் டைமில் எம்ஜிஆர் சார் வந்து வெளியே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு யாரோட பேசிட்டு இருக்கும்போது லேசாக இந்த பாட்டு கேட்டுட்ருந்தது. இது நான் ஆக்ட் பண்ண பாட்டு, ஆனால் வேறு மொழியில் கேட்குது, ஏதாவது டப்பிங் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் வேறு வாய்ஸ் இருக்கேன்னு இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டார். பாட்டு எல்லாமே கேட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட் கூப்பிட்டு அந்த மேல் வாய்ஸ் யாருதுன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னா, அவர் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு, சார் யாரோ பாலசுப்ரமணியன் சொல்லி தெலுங்கு பையன் பாடுறான் அப்படின்ட்டார். விட்டுட்டார், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவர் அப்போ அடிமை பெண் படம் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படத்துக்காக கம்போசிங் நடந்துட்டு இருந்தது, மியூசிக் கம்போசிஷன். அவரை வந்து எம்ஜிஆர் சார் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் வாய்ஸ் கேட்டேன், உங்ககிட்ட பாடிருக்காரா தெலுங்கில் அப்படின்னா, ஒரு படத்தில் பாடினார் சார், நல்லா பாடுறான் பையன், இல்லை இந்த பாட்டு அவனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் வந்து நல்லாவே இருக்குமே, ரிஹர்சல்ஸ் கொடுத்தா நல்லா பாடுவான் அந்த பையன் அப்படின்னு சொன்னார். சார் இன்னும் எனக்கு தகவல் வந்தது, எம்ஜிஆர் சார் வர சொல்கிறாருன்னு. சரி, கார் அனுப்பிச்சாங்க, போனேன். சுசீலாம்மா வந்திருந்தாங்க, எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தினார். ஃபஸ்ட்டு டைம் நான் அவர் பர்சனலாக பார்க்குறது. அறிமுகப்படுத்தினது, இந்த பாட்டு நீ பாடணும் தம்பி அப்படின்னு கேவிஎம் சார் சொன்னார், மாதேவன் சார். பாட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் டஃப் சாங், அது ராகமாளிகை செமி கிளாசிக்கலாக இருக்கும். ஆனால் 2-3 ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது பக்கத்தில் சுசீலாம்மா கூட அவங்களோட சேர்ந்து பாடுறதுனால என்னை நல்லா என்கரேஜ் பண்ணி பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, பாடிட்டுருந்தேன். ஒரு 3 டேஸ் அப்படி ரிஹர்சல்ஸ் போய் கற்றுக்கிட்டேன். வந்த 2வது நாள்லேருந்து எனக்கு பயங்கரமான காய்ச்சல். எந்த அளவுக்கு போயாச்சுன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்தா திருப்பி டைஃபாய்டு அப்படின்ற டாக்டருக்கு, காலேஜுக்கு போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு. சரி, பெட்லேயே இருந்துட்டேன், இந்த சான்ஸ் போயிடுச்சு நமக்கு, நழுவு விட்டுட்டோம் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு ஆள் வந்தார், வந்துட்டு என்னப்பா ரெடியாக ரியாசஸ் போகலான்னு பார்த்தா படுக்கையில் படுத்திருந்தேன். அவர், என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே, நல்ல சான்ஸ் உங்களுக்கு, சின்னவர் கூப்பிட்டு, எம்ஜிஆர் சார் சின்னவர் தான் கூப்பிடுவான், அவர் கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்க போனால் நீங்கள் இப்போ போய் உடம்பு பார்த்துக்காம இப்படி ஆகிட்டிங்களே, நான் எனக்கு அழுக வருது, என்ன சொல்லணும்னு தெரியல. சரி, என்ன பண்ணுறது, உன் லக் அப்படி, நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் திருப்பி அவர் பத்மநாபன் சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் கூட அவர் பேர் கூட தான் பத்மநாபன், அவர் திருப்பி வந்தார். இப்போ எப்படி இருக்குது தம்பி அப்படின்னார். நான் ஆச்சரியப்பட்டுட்டேன், சின்னவர் பார்த்துட்டு வர சொன்னார், எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது நல்லா இருக்கிறேங்க, அப்போ நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வர சொன்னார் அப்படின்னு. சரிங்கன்னு ரெடி ஆகிட்டேன். திருப்பி இந்த பாட்டு தான் ரிஹர்சல்ஸ் பண்ணுறோம், எனக்கு புரியவே இல்லை, இந்த பாட்டு ரெக்கார்டிங்கே பண்ணலை அவர். அடுத்த நாள் ரெக்கார்டிங் போனேன், ரெக்கார்டிங் நடக்கும்போது ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டார் அவர், அவர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் வர சொன்னார். பாட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு என்ன அறிமுகப்படுத்திட்டு, ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு, இந்த பையன் எனக்கு நிறைய பாடணும், எல்லா பாட்டும் அவனுக்கு கொடுக்க சொல்லி நான் சொல்லலை, உங்கள் படத்தில் அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது கொடுத்தேங்கன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னார். எம்ஜிஆர் சார் சொல்லியாச்சுன்னா அதுக்கு வேறு மறுப்பு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ரொம்ப எல்லாரும் பாராட்டினாங்க, தம்பி அவராகவே வந்து ஒரு சிங்கர் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு.

எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு உள்ளே உறுத்துட்டே இருந்தது. கடைசியில் எல்லாம் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய், சார் நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்னப்பா அப்படின்னார். இந்த பாட்டு எனக்காக இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. நான் ஏன் வெயிட் பண்ணேன் தெரியுமான்னார். தெரியாதுங்க. இப்போ நீ காலேஜில் படிச்சுட்ருக்குற, அந்த முதல் ரிஹார்சல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே நீ போய் இந்த பேப்பரெல்லாம் காமிச்சு நான் இந்த பாட்டு எம்ஜிஆருக்கு பாட போகிறேன்னு பாடி காமிச்சிருப்பேன். எல்லாரும் வந்து நம்ம ஃப்ரெண்டு எஸ்பிபி வந்து எம்ஜிஆருக்கு பாட போகிறாருன்னு பெரிய பப்ளிசிட்டி ஆகிடும். இந்த பாட்டும் தெரியும் அவங்களுக்கு, நீ பாடி வேறு காமிச்சிடுவேன். நாளைக்கு இந்த காரணம் வச்சுக்கிட்டு நான் வேறு பாட்டு கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த பாட்டு நீ பாடலை, சப்போஸ் டிஎம்எஸ்ஆரோ வேறு யாருக்கோ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, பாலு பொய் சொன்னான்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாலு பாடிருப்பான், அது எம்ஜிஆர் சாருக்கு பிடிக்கலை, அதனால தான் அந்த பாட்டு வந்து வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னா ஃப்யூச்சருக்கு அது வந்து நல்லது இல்லை தம்பி. அதனால தான் லேட் ஆனாலும் கூட நான் திருப்பி பர்மிஷன் எல்லாம் லேட்டாக பண்ணுவேன், ஷூட்டிங்னு வாங்கி உனக்காக வெயிட் பண்ணேன்னார். அப்படி யோசனை பண்ணக்கூடிய ஒரு மனித தன்மை எத்தனை பேருக்கு இருக்கும். ஹி வாஸ் அ கிரேட் செலிப்ரிட்டி. அவர் என்ன சொன்னாலும் நடக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தது. நான் ஒரு கவுன் கிஸ்கா, அப்போ ஜஸ்ட்டு ரெண்டு பாட்டு கூட பாடாத ஒரு ஒரு சின்ன பாடகன், ஒரு தூஸ். அவருடைய அந்த அந்த மனித நேயம் அண்டு அந்த பிரின்சிபல் இருக்கு பாருங்கள், அதுக்கு தட்ஸ் ஹவு தே ஹவ் பிகம் கிரேட். உங்களுக்கு எல்லாம், நமக்கு எல்லாம், உனக்கு உங்களுக்கு மட்டுமே இல்லை, நமக்கு எல்லாம் கூட ஒரு லெசன். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாச்சு, அந்த வாக்கு மேலே அவனுடைய ஃப்யூச்சர் எல்லாம் டிபெண்டன்ஸ் அப்படின்னு நினைக்கும்போது அது காப்பாற்றுறதுக்காக, அவன் ஃப்யூச்சருக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு.

0: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 இன்று முதல்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரோடு இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றால். ஆயிரம் நிலவேவா பாடல், அந்த பாடும் நிலாவிற்கு அதன் பின்னான எல்லா நாள்களையும் பௌர்ணமியாக்கியது. ஒவ்வொரு சொல்லையும் இதயத்திலிருந்து பேசிய உன்னத கலைஞன், சொல்லிய சொல் ஒவ்வொன்றிலும் அன்பை ஊற்றி கொடுத்த மனிதாபிமானமிக்க மனிதன். சினிமா போஸ்டர்களை பார்த்து தமிழ் கற்றுக்கொண்ட அந்த கலைஞன் பின்னாளில் 16 இந்திய மொழிகளில் பாடினார். அவரை கொண்டாடும் விதமாக பல்வேறு மொழி பேசும் திரையுலகினர் திரண்டு அவருக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். அங்கு எஸ்பிபி அவர்கள் பேசியதன் சுருக்கம் உங்களுக்காக.
2: தமிழ் நெஞ்சங்களுக்கும் தெலுங்கு பிரேட்சக மகாசயர்களுக்கும் பிரியப்பட்ட மலையாளி ஆடியன்ஸுக்கும் அந்த நன்ன அச்சுமெச்சின கன்னட ரசிகர்களுக்கு எல்லோருக்கும் மை ஹம்பிளஸ்ட் நமஸ்காரம் அண்ட் தேங்க்ஸ். ஸோ யூ ஹாவ் பீன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை ஜேர்னி. நிறைய மியூசிக் இசையமைப்பாளர்கள், மை டைரக்டர்ஸ், மை மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஆல் கிராஃப்ட்ஸ் வர் தேர். ஒரு பாட்டு திரையில் நீங்கள் பார்க்கணுன்னா அது பின்னால் எத்தனை பேர் வேலை செய்வாங்க, ஒரு பாட்டை வெனக்காத்துல எந்த மந்தி கஷ்டப்படி பணிச்சேஸ்தார், எஷ்டு ஜனங்கள ஸ்ரமே இது அன்னோது நனக்கு சென்னாக கொத்து. ஸோ திஸ் இஸ் ஓன்லி ஐ ஹவ் நாட் ஸ்டாப்ட் மை ஜெர்னி எட், தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் எட். பை காட்ஸ் கிரேஸ், காட் ஹேஸ் கிவன் மீ தி ஸ்ட்ரென்த் டு சிங், ஐ ஆம் சிங்கிங். And my compliments to all those people who have received awards today and yesterday. These are all Purva Janma Sukrutas, you know, because I'm not a trained singer. I never learnt music from anybody. But yet I have sung, I don't know how it happens, which makes me to believe in the supernatural power over there who is sending me forward, forward, forward. And the best, the nucleus of the energy is your love and affection.

பாடும் நிலா பாலு. 2020 ஆகஸ்ட் மாதம் 5 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாள்களில் இயல்பு நிலைக்கு திரும்பியவரின் உடல்நிலை திடீரென செப்டம்பர் 24 மிகவும் மோசமானது. 2020 செப்டம்பர் மாதம் இதே நாளில் அந்த பாடும் நிலா வானிலிருந்து மறைந்தது.

பாலு, சீக்கிரம் எழுந்து வா. உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னேன், கேட்கலை. நீ கேட்கலை, போயிட்ட. எங்கே போன? கந்தர்வர்களுக்காக பாடுறதுக்காக போயிட்டியா? இங்கே உலகம் ஒரு சூன்யமாக போச்சு. உலகத்தில் ஒன்றும் எனக்கு தெரியல. பேசுகிறதுக்கு பேச்சு வரல, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லா துக்கத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, இதுக்கு அளவு இல்லை.

ஒரு நிலா மேகத்திற்குள் தன்னை மறைத்து கொண்டு விட்டது. ஒரு நிலா புறைக்கு திரும்பாமலேயே போய்விட்டது. ஒரு நிலா தமிழ் திரையிசை எனும் வானத்தை அனாதையாக்கிவிட்டது. அந்த பாடும் நிலா நிரந்தரமாக தன் உதடு பூட்டி கொண்டு விட்டது. வார்த்தைகளெல்லாம் அழுகின்றன. அவர் மறைந்த அந்த ஒரு நாளில் எல்லா ராகங்களும் முகாரியே பாடின. இன்னும் எழுதப்படாத பாடல் வரிகளும் கூட உங்கள் குரல் உரசலுக்காக காத்திருக்கையில் சொல்லாமல் எங்கேயே போனீர்கள்? நாவால் வார்த்தைகளைத்தான் உச்சரிக்க முடியும், அர்த்தங்களையும் உச்சரிக்க முடியும் என்பதை உங்கள் பாடல்கள்தான் எங்களுக்கு பாடி காட்டின. எங்கள் செவிகளுக்கு கேட்க கற்றுத்தந்தது உங்கள் குரல். காதாலும் காண வைத்தவர் நீங்கள் மட்டும்தான். காதாலும் காண வைத்தவர் நீங்கள் மட்டும்தான். காதலர்கள் எழுதும் காதல் கடிதம் உங்கள் குரல். வெறுமை இரவுகளில் தலைகோதும் விரல் உங்கள் குரல். எங்கள் தனிமை உணர்வுகளின் அடைக்கலம் உங்கள் குரல். இரவுக்கு நிலா இருப்பதைப் போல பாடலுக்காக நீங்கள் இருந்தீர்கள். எங்களது எல்லா விடியல்களும் உங்கள் பாடல்களில்தான் கண்விழித்தன. எங்களது எல்லா விடியல்களும் உங்கள் பாடல்களில்தான் கண்விழித்தன. இப்போது

நாங்கள் என்ன செய்ய? நீங்கள் பாடாத வீடில்லை, இப்போது உங்களை பாடாத வீடில்லை. காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? பாடல்கள் கொண்டு எங்கள் வாழ்க்கையோடு பங்கு போட்டு கொண்டீர்களே, அது மட்டும்தான் காரணமா? இல்லை, எப்போதும் பிறரை தட்டி கொடுப்பதற்காகவே உங்கள் கைகள் உயரும், பிறரை பாராட்டுவதற்காகவே உங்கள் இதழ்கள் மலரும். நல்லதை மட்டுமே பார்க்கும் உங்கள் விழிகள், பிறர் நலம் பெறவே விரும்பும் உங்கள் இதயம்,

ஆகவே உங்கள் கைகள் உயரும். பிறரை பாராட்டுவதற்காகவே உங்கள் இதழ்கள் மலரும். நல்லதை மட்டுமே பார்க்கும் உங்கள் விழிகள், பிறர் நலம் பெறவே விரும்பும் உங்கள் இதயம். நீங்கள் இங்கு இருந்தது இந்த பூமியின் வரம். எதை கொண்டு ஈடு செய்வது உங்கள்

காவிரியின் கரம் கோர்த்து கைத்தறி நெசவில் கலை பேசி வியர்வையின் உழைப்பில் வளம் சேர்த்து விருந்தோம்பலில் மனம் நிறைக்கும் மண்ணே, சங்க காலத்தில் சேர மன்னர்களின் ஆட்சியோடு தொடர்புடைய மண்ணே, வரலாற்றை பாதுகாத்து பாரம்பரியத்தை போற்றி நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னேறும் மண்ணே, அமராவதி ஆற்றின் அழகில் அன்பை அள்ளித்தரும் மக்களின் நெஞ்சில் வரலாறும் பண்பாடும் கலந்து நிற்கும் வளமான கரூரே. ஆமாங்க, இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கிறது கரூர் மாவட்ட நேயர்களுக்காக நம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அனைத்து நேயர்களும் இணையலாம். 24 24 24 24 24 29 என்ற எண்களில் முன்னிணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில முதல் நேரா யார் இணையறாங்கன்னு பார்த்தறலாம். வாங்க, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வாழ்க வளமுடன் மலர்கள் கோரையப்பம், கரூர் மாவட்டம் நெல்லூர் தாமோதரம் பேசுறேங்கம்மா.
0: தாமோதரன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாருமே நல்லா
1: இருக்கோம். முத முறை இப்ப தான் பேசுறேங்கம்மா.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமா, இது முள்ளு மலர்ல வந்து செந்தாளம் போடுங்களா, பாட்டு போடுங்க.
0: சரிங்க ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

0: கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை பார்த்தெல்லாம் வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: என்ன
0: இணைப்பில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: இரவு 10:16 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 நினைவேசுகம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் ராஜா கல்யாண மண்டபம் அருகில் இருந்து பேசுறேன் மேடம்.
0: பேருங்க?
1: குமார் மேடம்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கிறீங்க மேடம்?
0: நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
1: அண்ணாமலை படத்திலிருந்து வந்தேண்ட பால்காரம்.
0: சரிங்க
1: மேடம், நன்றிங்க மேடம்.
0: நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அடுத்த இருக்கிற நேயர் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: கரு காந்தி கிராமம் கனிமொழி வீரமணிங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்காங்க மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? தர்ம யுத்தம் படத்துல இருந்து ஒரு ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நீலவு, அந்த பாட்டுங்க மேடம். பையனுக்காக மேடம்.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க கேட்கலாம். நீங்கள் சிலை இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைய நேயரை பார்த்தரலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ, பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் ராயனூர்லேருந்து ஜீவிதா பேசுறேங்க மேடம்.
0: ஜீவிதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம். நீங்களா நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
1: தங்க மனசுக்காரன் படத்துலேருந்து மணிக்கு எழுதி கேட்டு.
0: சரிங்க, கண்டிப்பா நினைச்சலே நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி.

0: 10:32 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேர சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் வசந்தி பேசுறேன்.
0: வசந்தி, உங்க இணைப்பு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசுறீங்களா? சரிங்க. எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் கேட்கலாம்?
1: கேளிர் கண்ணே கட்பரே பண்ணே.
0: சரிங்க, நினைப்பிலே இந்த மீக்கு ரொம்ப நன்றி.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: கரூர் மாவட்டம் மாவட்டம் தெரு புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
0: நல்லா இருக்கேன்.
1: சரிங்க,
0: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
0: உயிருள்ள வரைய உற்சாக பாடத்துல இருந்து வைகக்கரை காற்றேன் இந்த பாடல்.
1: சரிங்க.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டத்தில இருந்து பாத்திரத்துல இருந்து வாசுகி பேசுறேன்.
0: வாசுகி, என்ன பாடல் வேணுமா?
1: செல்ல கண்ணு படத்துல இருந்து வண்டியில மாம்பம் அந்த சாங் போடுறேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. இனி பிள்ளைங்க இந்த மைக்கு.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்ட நேயர்களால் நேயர்களுக்காக அடுத்த நேர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சையத்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: படக்கார பாடத்துல இருந்து எஸ்பி பாடல். சரிங்க,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி நேயர சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? ஜானி படத்துல இருந்து பாட்டு, அந்த பாட்டு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. இணைப்பில் இணைந்து
1: நன்றிங்க மேடம்.

இரவின் அமைதியில் இனிய பாடல்களோடு இணைந்திருந்த அழகான வேலை நிறைவுக்கு வருகிறது. கடந்து சென்ற தருணங்கள் நினைவுகளாகவும், கேட்ட பாடல்கள் இனிய உணர்வுகளாகவும் நம் மனதில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நிவேதா பால்ராஜ்.

ஒரு முழு நாளின் செயல்களை ரசித்தபடியே நம் மனம் ஆழ்ந்து உறங்கச் செல்வதற்கு முன்பாக கோடை பன்மலை நிகழ்ச்சிகளை கேட்டபடியே பாடல்களை ரசித்தபடியே பயணிக்க காத்திருக்கிறது கோடை பன்மலை நெருப்பளி 5 இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. இடைவிடாத பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

அன்பலை 100.5 நாளைய நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு கேட்கலாம். மனதோடு ராகம் தூரத்த சொந்தங்களுக்காக 9 மணிக்கு வானவில். வானவிலின் இன்றைய தலைப்பு, மறக்க முடியாத காயங்கள் எவை? இளமையில் ஏற்படுவதா, முதுமையில் ஏற்படுவதா? முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் வேலு மஹாலில் நடைபெறும் ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி வளாகத்தில் இருந்து 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கும் கேட்கலாம் காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவன வளாகத்தில் இருந்து சிறப்பு நேரலை. 3 மணிக்கு உயிரெழுத்து, மும்பை நடராஜன் அவர்களின் தெரிவில். 4 மணிக்கும் கேட்கலாம் வண்ணத்தூரிகை

கலக்கல் கேள்வி. இரவு 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8 மணிக்கும் கேட்கலாம் இளமை பேசுகிறது, பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை விளையாட்டுகளுடன். 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம், ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. தொடர்ந்து இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.

0: 100.5 மெகாஹெர்ட்ஸிலும்
1: தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக.
0: சேலம் சுற்று வட்டார நேயர்களுக்கு 103.7 மெகாஹெர்ட்ஸிலும் அதனை சுற்றியுள்ள நேயர்களுக்காக 101.2 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்டு ரசிக்கலாம் நமது நிகழ்ச்சிகளை.
2: உலகம் முழுவதும் நம் நிகழ்ச்சிகளை இணையும் வழியே நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலம் கேட்டு ரசிக்கலாம். இடைவிடா இசைமலையை இசைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா கேட்கலாம், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொழிற் நேரம் இடம்பெறும், 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், போமக்ஸ் மணின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி விமான் சென்னர்வேரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் மனதோடு ராகம். நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது தூரத்த சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளோராயிலின் வானவில், தலைப்பு மறக்க முடியாத காயங்கள் எவை. மறக்க முடியாத காயங்கள் எவை? இளமையில் ஏற்படுவதா, அது முதுமையில் ஏற்படுவதா? 10 மணிக்கு நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சல் நிறைந்தவை. 2 மணிக்கு காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆய்வு நிறுவன வளாகத்திலிருந்து சிறப்பு நேரலை. 3 மணிக்கு உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. 4:30 ரசிக்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகையில் கலக்கல் கேள்வி. 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் கேட்கலாம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பொன்னியின் செல்வங்கள் ஆகியவை இடம்பெறும். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது

0: பஞ்சதந்திரம் தை தை தத்தை விளையாட்டுகளோடு. 9 மணிக்கு கொடை தென்றில், 10 மணிக்கு நினைவி சுகம். நாளைய நினைவி சுகம் பயணிக்க காத்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் பசப்புரு பருவரல் குறள் எண் 1181.

0: வசந்த என் மேனி இயல்பை வேறு எவரிடம் சொல்வேன்? குறள் எண் 1181 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: நயந்தவர்க்கு நல்காமை தேர்ந்தேன், வசந்த என் பண்பியார்க்கு உரை கோபிரம்.
0: சென்று வரவா என்று பிரிய அனுமதி கேட்டவர்க்கு சரியென உடம்பட்டேன், ஆனால் அதனை தாங்கிக் கொள்ளாமல் வசந்த என் மேனி இயல்பை வேறு எவரிடம் சொல்வேன்? குறள் எண் 1181 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: இரவு 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள். நள்ளிரவு 12 மணி வரை பண்பலையோடு பயணித்தனை இணைஞ்சுங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:53 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

மலர்ந்துள்ள இப்பொன்னாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளி வழங்கும் நன்னாளாய் அமைய வாழ்த்துகிறது கோடை பண்பலை வானொலி 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம். இன்று சக வருடம் 1948, அஸ்வின 4, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ புரட்டாசி திங்கள் 9 நாள், 2026 செப்டம்பர் மாதம் 26 தேதி சனிக்கிழமை.

கருணை கடலே, காத்திடும் இறையே, கலங்கும் மனதிற்கு ஆறுதல் நீயே. பரம்பொருளின் அருள் நிழலில் வாழ எங்கும் நிறைந்த நாளும் நம்மை காக்கும் இறைமையை போற்றி புகழ கோடை பன்மலை 100.5 அருள்மாலை.

ஆன்மீக பயணத்தில் உருவாகும் பலவிதமான செல்வங்களும் ஈர்ப்புகளும் நம்மை இறை நிலையை அடையும் இலக்கிலிருந்து திசை திருப்பும் தடைகளே. அந்த தடைகளை தகர்த்து இறைமையை அடைந்திட பக்தி இசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை.

நினைத்த காரியங்கள் கைகூட இறைவனை நினைக்கும் நேரம். இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.